5:42 தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஸ்ரீ மூகாம்பிகா சோஸ்திரம் கேட்கலாம். சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 12 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2000

1957. பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி. 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. குமரி பண்பலை 101.1 இலிருந்து நேயர்கள் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில்பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் ஆராய்ச்சிகள் தொடர்பான வேலைவாய்ப்பை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150 மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மண்டலங்களிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை தயார்படுத்தும் பணி நேற்று நடைபெற்றது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. இன்றைக்கு நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? இதோ நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். இன்று காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனறையில் திரை இசை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பொது அறிவு. வினாவை தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8, 9, 10, முற்பகல் 11, பிற்பகல் 3, மாலை 4, 5 மற்றும் நாளை காலை 6. 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், தொடர்ந்து திரை இசை ஆகியன கேட்கலாம். இன்று காலை 8 திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை. படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இன்று காலை 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். இன்று காலை 8:45 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:50 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸில் திரை இசை கேட்கலாம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. இன்று காலை 10:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் இளைய பாரதம். இதில் பேசுவது நான், எம் அக்ஷயா பாலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகள்.

0: 21 gold, 27 silver and 37 bronze. India's women's flag bearer for the closing ceremony has been confirmed as shooting star Neeru Dhanda, who will proudly carry the tricolour in Nagoya. The ceremony will feature traditional closing proceedings, including the parade of athletes and the formal conclusion of the games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: வாய் பேச இயலாத குமரகுருபரர் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பெற்று ஞான நெறி நின்று பாடிய பாடலின் தொகுப்புதான் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்பதாகும். குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று தொல்காப்பிய நூற்பாவிற்கு இணங்க பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கியம் தோன்றியது. இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் விஜயநகர பேரரசின் திருமலை நாயக்கர் முன்னிலையில் பாடப்பட்டது. இப்பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை கொண்டு விளங்குகிறது. அவை காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாளப்பருவம், சப்பானி பருவம், உத்தப்பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், ஊசல் பருவம், அம்மானை பருவம், கழங்கு பருவம் முதலானவை. இவற்றில் ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தால் இறுதி 3 பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் முதலியன வேறுபடுகின்றன. குமரகுருபரர் 17 நூற்றாண்டை சேர்ந்தவர். முருகன் அருள் பெற்று பிறந்து 5 ஆண்டுகள் வரை பேச வாய் வரவில்லை. திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் பாக்கியம் பெற்றார். இவரை சிற்றிலக்கிய வேந்து என்பர். மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழில் மீனாட்சியின் திருவிளையாடல்கள் பேசப்படுகின்றன. மதுரையின் சிறப்பு சொல்லப்படுகின்றது. காப்பு பருவத்தில் திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர், கடவுள், முருகக்கடவுள், பிரம்மதேவன், தேவேந்திரர், திருமகள், கலைமகள், துர்கை, சப்தமாதர்கள், 33 ஆகிய காவல் தெய்வங்களிடம் மீனாட்சி அம்மையை காக்குமாறு குமரகுருபரர் வேண்டுகிறார். இந்நூலில் அகப்பொருள், புறப்பொருள் நலங்கள், மதுரை தர வரலாற்று செய்திகள், குமரித்துறை, கொற்கைத்துறை, புதிகை மலை வளங்கள் முதலியன பேசப்படுகின்றன. மீனாட்சியை இறைவி மதுரை மாநகரில் செழியர் திருமகளாய் தடாத்தகை பிராட்டியாய் அவதரித்த செய்தி விளக்கப்படுகிறது. இப்பிள்ளைத்தமிழில் சொக்கநாதர் மணந்து தமிழ் மொழியை ஆட்சி புரிதல், குமரவேல் உக்கிரப் பெருவெழுதியாய் உதித்தது முதலான செய்திகள் பேசப்படுகின்றன. தமிழை குமரகுருபரர் வடிதமிழ், மதுரம் ஒழுகிய தமிழ், தள்ளி தெளிக்கும் தமிழ்கடல், பண்ணுலாம் வடி தமிழ், தெளிதமிழ், தெல்லந்தமிழ், முதுசொல் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், உரைபழுத்த துறை தீந்தமிழ், மும்மை தமிழ் என வர்ணிக்கிறார். இந்நூலில் ஒளிநயம் சிறந்த சந்தம், மோனை, எதுகை, தொடை முதலிய நயங்கள் பறக்க காணலாம். உதாரணமாக தசைந்திரு கொங்கை இரண்டலை என விரைதரு திரு மாறுபாட தாய்வரு என்பர் பேதமை கண்டு ததும்பு புன்னகையாட என்றும், அமரர்க்கு அதிபதி மற்றும் செங்கையில் கிடக்கும் பசுந்தோகை என கூழை முரணும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 102 பாடல்களை கொண்ட இப்பிள்ளைத்தமிழில் பாண்டியன் மகளாக மீனாட்சி அவதரித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. 10 பருவங்களில் அம்புலி பருவம் பாடுவது சற்று சிரமம். காரணம், சாமதான பேத தண்ட அடிப்படையில் வைத்து பாடப்பட வேண்டும். அம்புலியாகிய நிலவை மீனாட்சியுடன், அதாவது குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைப்பது. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்று குமரகுருபரர் பாடிய போது மீனாட்சி அம்மை சிறுமி வடிவத்தில் வந்து தம் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிப்பெற்ற முத்து மாளிகை கழற்றி குமரகுருபரர் சிறுவன் கழுத்தில் போட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்பது தேவி புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றும், மீனாட்சி தேனின் சுவை மற்றும் தமிழின் சுவை போன்றவள் என்றும், அகந்தியாகிய கிழங்கை அழித்து அம்மனை சரண் அடைவதை குறிப்பதாகும். இவ்வாறு பெண்பால் பிள்ளை தமிழ்.

0: மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் முதன் முதலாக வைத்து எண்ணப்படுவதே நாம் எண்ணி பார்க்கலாமே.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. திசையெட்டும் தமிழ் மனம் வீசும் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை குரல முதமாய் கேட்கும் நேரம் இது.

0: படை.
1: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.
0: ஆற்றுவாராற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை.
1: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டோம். இசையால் இறைவனை மனதார வணங்கும் நேரம் இது. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பக்தி மனம் வீச வருகிறது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி மாலையின் முதலில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:21. பக்தி மாலையில் இனி கேட்கலாம் எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:27. நமது குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். பக்தி மாலையில் இனி வருவது KJ ஏசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

மத்தியான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் E.M. ஹனிஃபா.

0: தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். 2026-27 நிதியாண்டில் முதலீட்டு செலவினங்களுக்காக 12 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் 61% விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முக்கியமான துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 60% அதிகரித்துள்ளதாகவும் 36,429 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 52 கோடி சிறு வணிகர்களுக்கு பிணையில்லாமல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒற்றை ரயில் பாதையை இரட்டை வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மாநிலத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ரயில் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதோடு மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்கா அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளே அரசின் தவறான கொள்கைகளை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாதங்களாகியும் தாவேக்கா அரசு அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின்கட்டணம் ஆகியவற்றை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த தவைக்கு அதை நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று

நேயர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினத்தில் இம்மாதம் 11 தேதி முதல் 20 தேதி வரை 4000 மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திருச்செந்தூர் கோட்டாட்சியர் திரு கௌதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 10,000 மேற்பட்ட மலர்த்தொட்டிகள் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டரசிப்பதற்காக மலர் கண்காட்சி துவங்கியது. பால்சம், மேரிகோல்டு, பிக்கோனியா, சால்வியா உள்ளிட்ட 55 வகையான 10,000 மலர் தொட்டிகள் அலங்கார மேடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். தொட்டிகளில் வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு என பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்குலுங்கும் மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டரசித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த சுற்றுலாப் பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலாப் பயணிகளும் குடும்பத்துடன் பூங்காவிற்கு வந்து மலர் தொட்டிகளில் பூத்துக்குலுங்கும் மலர்களை மட்டுமின்றி கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கியூ புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இதனால் உதகையில் 2வது சீசன் களைக்கட்ட தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் சிங்கீதம் சீனிவாச ராவ் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 94. வயது, மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இயக்குநர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாசிரியர் என பன்முக வித்தகராக திகழ்ந்த சிங்கீதம் சீனிவாசராவ் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் ஃபிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் விர்ஜீனியாவில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. திரிபுராவில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. உலக புகழ்பெற்ற டார்ஜிலிங் மலை ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையில் 146 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்மா ரயில் நிலையத்தில் சுற்றுலாப் பயணிகளுக்காக ரயில்வே பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பக்தர்கள் மாடுத ஆண்டும் பாரம்பரிய வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் 120 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகமண்டலத்தில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகரில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேயர் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.
1: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 மழை 1 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C ஆகவும் இருந்தது. எதிர்வரும் 5 மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29°C 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C 26°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என பேச்சிப்பாறை தோட்டக்கள் ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதிகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார்.
0: அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7.

0: மணி. வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். வெற்றி பயணம் திட்டத்தின் கீழ் குமரியில் 500 பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம், மாவட்ட ஆட்சியர் தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய குளத்தினை மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம், மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். சென்னையில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரி மாவட்ட போக்குவரத்து துறையின் சார்பில் வடசேரி பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் காலையில் வெற்றி பயணம் திட்டத்தின் கீழ் பஸ் சேவையை தொடங்கி வைத்து பேருந்தில் பயணிக்கும் மகளிருக்கு வெற்றி பயண சீட்டை வழங்கினார். தமிழகத்தில் உள்ள 7 போக்குவரத்து கழகங்களின் மாநகர், நகர்ப்புற சாதாரண பஸ்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே மகளிர் கட்டணமின்றி பயணம் செய்து வந்த நிலையில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து இன்று முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் மாநகர, நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ், அரசு பஸ்கள், புறநகர் சாதாரண பஸ்கள் மற்றும் 40 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட மலைப்பகுதிகளில் செல்லும் சாதாரண பஸ்கள் ஆகியவற்றிற்கும் விரிவுபடுத்தப்பட்டு மொத்தமாக 12,695 பஸ்களில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சித்துறை, நீர்வளத்துறை, கூட்டுறவுத்துறை செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்படும் அனைத்து திட்டங்களும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் துறை சார்ந்த அலுவலர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தோவாளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதோடு நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து ஆரல்வாய்மொழி தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் ஆய்வு மேற்கொண்டு சேமித்து வைக்கப்பட்டுள்ள அரிசி குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மருங்கூர் பேரூராட்சிக்குட்பட்ட திட்டங்கள் பகுதியில் உள்ள பெரிய குளத்தில் அனுமதியின்றி தனியார்கள் மீன்பிடிப்பதை தவிர்த்து அதை தாண்டி மீன்பிடிக்கும் நபர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர், பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நன்னூர் தேரூர் நியாய விலைக்கடையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டதோடு குடும்ப அட்டை அரிசிதாரர்களுக்கு வழங்கப்படும் அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவைகள் சரியான விலையில் சரியான அளவில் வழங்கப்படுகிறதா என கேட்டறிந்தார். அதோடு இருப்பு வைக்கப்பட்டுள்ள ரேஷன் பொருட்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் இல்லம் தேடி சென்று பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டிற்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குமரி மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் 77,654 பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். அதன்படி இம்மாதம் நேற்றும் மற்றும் நாளையும் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்துள்ளார். வட்டார செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:45 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: நேரம் காலை 7:05. நாம கேட்டுட்டே இருக்கிறோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
3: முச்சத்தில் இன்று

0: கொடுப்பாங்க, அந்த அளவில் அங்க கயர் தொழிற்சாலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து பார்க்கும்போது விரல் வெட்டி எண்ணுமே தானே ஒன்னு ரெண்டு இருக்குது. அப்ப கதமைத்தூள் அப்படிங்கறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியலையே. தேவையில்லாம இல்லை நம்ம மாட்டிக்கு.
1: வண்டிய ஓட்ட சொன்னா எடை வேற குறைஞ்சு போவோம். தேங்காய் எடை குறைஞ்சினா யாருப்பா ரூபா தருவா?
0: எங்க தாத்தா அப்பா எல்லாம் ஒரு காலத்துல சொல்லிருக்காங்க, கதம்பை தூள் கம்போஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில நிலத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா தென்னந்தோட்டங்களுக்கு கூட அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ரசாயன உரத்தினுடைய தன்மையை குறைச்சிக்கலாம், நிலம் வளமாகும், மண்ணு பொலபொலப்பாகும், வேர்கள் விட்டு போறமாயின் தன்மை இருக்கும், நீர்பிடிப்பு தன்மை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னதனுடைய வெளிப்பாடா. இப்ப சமீபத்துல ஒரு மீட்டிங் நடந்ததுப்பா.
1: என்னப்பா சொல்ல, அப்போ வண்டிய ஓட்டியா உருட்டேன்னு கேட்டவரு இப்ப வண்டியை நிப்பாட்டி விட்டுருக்காருன்னா? ஏய், அவரு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? நீ இந்த மாதிரி பேசினியனா அவரு என்ன நினைப்பாரு? என்ன, அவரு ஒரு கொடையும் ஒரு சாதாரண செருப்பும் போட்ட உடனே சாதாரண மனுஷன் நினைக்கிறியாப்பா? ஆளை பார்த்து எடையே போடப்படாதுப்பா. அவரு எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவரு வாய திறந்தாருனா முத்துக்கள் கொட்டுறது மாதிரி வார்த்தைகள் விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம தான் பறக்கி எடுக்க வேண்டியிருக்கோம்ப்பா. ஏனே அப்போ பயிற்சிக்கு போனீங்க என்ன?
0: ஆமாப்பா ஆமாப்பா, ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால நம்ம கிராமத்துல கூட ஒரு பயிற்சி நடந்ததுப்பா. கதம்பை தூள் கம்போஸ்ட் உரம் பயன்படுத்துவதன் வழி கச்சிதமான மகசூலை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிராமத்துல உள்ள ஒரு 10-30 பேரை கூட்டி வச்சு என்கிட்ட கூட அந்த கருத்துக்களை சொன்னாங்கப்பா. கதம்பை தூள் கம்போஸ்ட் அப்படிங்கறது நிலம் வளமடையதுக்கு அற்புதமான ஒரு பொக்கிஷம்னு சொன்னாங்கப்பா.
1: இளே கதம்பை தூளம், கதம்பை தூள், நான் 3000 தேங்காயை உரிச்சு இன்னும் கொண்டு போறேன். கதம்பைய இது வரைக்கும் எடுத்ததே இல்லையண்ணே, அந்த போடுறதுதான்.
0: என்ன தம்பி பேசுற, கதம்பை தூளினுடைய தன்மை தெரியாம நான் ஒவ்வொரு கயர் ஃபேக்டரியா அந்த கதம்பை தூள் கிடைக்காதா அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில கதம்பிய அப்படியே போட்டுட்டு வரேன் அப்படிங்கிறிய தம்பி, ஒண்ணு அந்த கதம்பிய எனக்கு ஒண்ணு தரதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
1: ஏய், மனசு கேக்குறத பார்த்தா கதம்பையிலயும் ஏதோ முக்கியமான ஒரு பொருள் இருக்கும் போல இருக்க.
0: ஏ தம்பி, நீ இந்த பக்கம் வாப்பா, இந்த பக்கம் வா, இந்த ஒரு 100 ரூபாய் வச்சுக்க, போய் கடையில போய் டீ இட்லி ஏதாவது சாப்பிட்டு வா போ.
1: ஏய், மனுஷனை பாரு, அறுத்த கைக்கு உப்பு வைக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் டீய குடிச்சிட்டு வாப்பான்னு சொல்றாரு.
0: என்னப்பா நினைக்கிற, என்ன நினைக்கிற, உங்ககிட்ட இந்த கதம்பை தூள் கம்போஸ்டினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போறப்பா. இப்ப கதம்பைய ஒதுக்கி போட்டிருக்க பாரு, அந்த கதம்பைய கதம்பை தூள் கம்போஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில அதே தென்னை மரத்துக்கு உரமாக்குன அப்படின்னு சொன்னா அந்த நிலம் வளப்பட்டு அதே 6 ஏக்கர்ல ஒரு 7000-8000 தேங்காய் வெட்டலாமே.
1: என்னன்னு எப்படின்னு சாத்தியம், அத ஒண்ணு சொல்லுங்க பாப்போம்.
0: கதம்பல வந்து நம்ம முதல்ல ஊற வைக்கணும்ப்பா.
1: இளே, அப்புறம் என்னென்ன பண்ணணும்?
0: தம்பி, ஒரு பெட்டு மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்ப்பா.
1: இளே, இப்படி அடுக்கக்கூடிய நேரத்துல அதுக்கு இடையில ஏதாவது போடணுமானே?
0: தண்ணீரை வந்து அப்பப்ப தொளிச்சு விட வேண்டிய தன்மை ஏற்படும்.
1: இந்த கதம்ப மக்கிறதுக்காக ஏதாவது
0: சாண கரைசல தொளிச்சு விடலாம்.
1: சரி,
0: கோழிகள் வளர்க்கறோம் அப்படின்னு சொன்னா கோழிகளுடைய கழிவுகளை மேல்நிலையில போட்டு விடலாம். காளான் விதைகளை கூட இடையில இடையில போட்டு விடலாம். புரியுதா?
1: புரியுதுண்ணே, புரியுதுண்ணே. இனே காளான் விதைய போட்டா சீக்கிரமா மக்கும் என்னன்னு?
0: ஆமாப்பா.
1: ஏனே, அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா 3 மாசத்துக்கு பிறகு கேக்க வெட்டி எடுத்தா எப்படி வருமோ அப்படி எடுக்கணும். என்னன்னு?
0: என்னப்பா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே சொல்ற.
1: நீங்க சொல்லக்கூடிய பக்குவம் அப்படி இருக்குன்னே, இவ்வளவு நாளும் இந்த விஷயம் தெரியாம வீணாக்கி போட்டேன்னு.
0: தம்பி, அந்த கதம்பல் ஒண்ணு நான் ஒன்னு எடுத்துக்கிட்டோமாப்பா.
1: என்னதுக்கு இவருக்கு கொடுக்கணும்?
0: என்னப்பா யோசிக்கிற, கதம்பல நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டோமாப்பா.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:10. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
4: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
5: இந்த பியூட்டிஃபுல் மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு வண்ண தேவதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: கிருஷிதா.
5: கிருஷிதா, ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க. உங்களை யார் மேக்கப் பண்ணி விட்டாங்க?
6: அம்மா.
5: சரியா, உங்களோட பேரை சொல்லுங்க.
6: அம்மாக்கு பேர் முத்துசெல்வி.
5: அப்பா பேர்?

0: சுதர்சன்.
1: உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
0: தாத்தா பாட்டி சுபிசன், எங்க தாத்தா பேரு சங்கரன், எங்க ஆச்சி பேரு லட்சுமி.
1: அப்படியா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கம்மா?
0: பாட்டு.
1: பாட்டு போட போறீங்களா? சரி, பாட்டு கேக்குறதுக்கு நானும் ரெடியா இருக்கிறேன், பாடுங்க.
0: கண்ணல கண்டா கண்ணீர் வருது, கரும வீரரே எங்கள் காமராசரே, இங்கே நானும் ஏழுதான், எழுத்தறிவு தொலைதான், இங்கே நானும் ஏழுதான், எழுத்தறிவு தொலைதான், நீ விதைத்த விதைதான், நான் இப்ப படிக்கிறேன் நிகழ்தான், நீ விதைத்த விதைதான், நான் இப்ப படிக்கிறேன் நிகழ்தான். கண்ணட கண்டா கண்ணீர் வருதே, கர்ம வீரரே எங்கள் காமராசரே.
1: சூப்பரான கல்வி கண் திறந்து காமராசர் அவருடைய பாட்டை வந்து பாடி இருக்கீங்க. இது எங்க நீங்க பாடினீங்க?
0: நான் ஸ்கூல்ல பாடினேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சு.
1: அப்படியா? சரி, ரொம்ப அழகா அன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சொல்லிருக்கீங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
0: திருக்குறள் சொல்ல போறேன்.
1: சரி, திருக்குறள் வந்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: அம்மா.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? எத்தனை திருக்குறள் உங்களுக்கு தெரியும்?
0: 20 திருக்குறள் தெரியும்.
1: 20 திருக்குறள் தெரியுமா? சரி, அதுல வந்து ரொம்ப பிடிச்ச திருக்குறள்னா எதை சொல்லுவீங்க?
0: அகர முதல்ல எழுத்தலாம் ஆதிபகவன் மூர்ச்சை உலகு கற்ற நாள் ஆய்பெண் எங்கள் வாழைவான் நற்றால் துளாரேணி எப்புரல் யார் யார் வாய்க்கேப்பேன் அப்புரல் மெய்ப்புரல் காம்பல் அரிது தேனா சுற்றப்புண் உள்ளாரும் மாறாதே நார்வல் சுற்றவடு.
1: ரொம்ப அழகா திருக்குறளும் வந்து நம்ம செல்ல குட்டி கிருஷிதா சொல்லியாச்சு. சரி, நீங்க வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டீச்சரா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர்னா யார சொல்லுவீங்க?
0: லில்லி மிஸ்.
1: லில்லி மிஸ் பிடிக்குமா? உண்மையிலேயே டீச்சர் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க?
0: எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கிளாஸ் எடுப்பேன்.
1: நிகழ்ச்சியை ரொம்ப அழகா கியூட்டா வந்து நீங்க வந்து பேசுறீங்க, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டீச்சர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:45 சரமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாற்றியமைத்துள்ளார். நிதிக்குழு தலைவராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்த்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் மக்களவை உறுப்பினர்கள் 21 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். வெளியுறவு குழுவிற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூரும் ரயில்வே நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு சுதீர் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு மக்களவை உறுப்பினர் டாக்டர் ககோலி கோஷும் வேளாண் துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சரண்ஜித் சிங் சன்னியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குழுவுக்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராதாமோகன் சிங்கும் நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியை வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்தது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 3 பேர் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றதாகவும் அவர்களை திருப்பிச் செல்லுமாறு எல்லை பாதுகாப்பு படையினர் பலமுறை எச்சரித்த போதும் அவர்கள் இந்திய எல்லைக்குள் வர முயன்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். எல்லைப்பகுதி ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் பங்கு குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வேகமாக மாறிவரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஒழுங்குமுறை விதிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், போட்டி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதால் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் அதே நேரத்தில் ஆபத்துகளை கட்டுப்படுத்துவதில் சமநிலையான விதிமுறைகளுடன் ஒழுங்குமுறை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை

0: பாரத் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டம் இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 30,000 கோடி ரூபாயும், மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயும், தொழில்துறை 10,000 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளன. தொழில்துறையினரின் பங்களிப்புடன் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பாடத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 54% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக தெரிவித்தார். இதன் அடுத்த கட்டமாக மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதே ககன்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் அதிக செயல்திறனை விட மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு இஸ்ரோ அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு சிவன் கூறினார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு, கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சபரிமலை வரும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கக் கொள்ளை தொடர்பாக சிறப்பு விசாரணைக் குழு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது கேரள மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முரளிதரன் தெரிவித்தார். இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளானதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானி துணிச்சலாக செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரானின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆதரவோடு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக தடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அரசுக்கு ஆதரவளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் சாதா மீது ஏமன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்ததையடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் ராணுவம் அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று நிறைவடைகிறது. தொடக்க விழா நடைபெற்ற நகோயா நகரத்தில் உள்ள மிசூஹா பூங்கா தடகள மைதானத்தில் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நிறைவு நாள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற வீராங்கனை நீரு தந்தா ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை.

0: நேரம் 7:25. விளம்பரங்களை தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.
1: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
0: சேவை செய்திகள் கேட்கலாம். மேலச்சூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மற்றும் விநாயக சதுர்த்தி திருவிழாவில் இன்று 7:30 தீப ஆராதனை. மருந்துக்கோட்டை அருள்மிகு எல்லையம்மன் மற்றும் சிவசக்தி திருக்கோவில் புரட்டாசி கஞ்சிக்கலச பெண்கள் கலச ஊர்வல திருவிழா மற்றும் 25வது ஆண்டு சிவசக்தி திருக்கல்யாண திருவிழாவில் இன்று காலை 8:05 ஐஸ்வர்ய பூஜை, காலை 10:35 மகா தீப ஆராதனை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை சிவசக்தி திருக்கல்யாணம், பிற்பகல் 3:15 தீர்க்க சுமங்கலி பூஜை, இரவு 8:30 அலங்கார தீப ஆராதனை. கண்டன் விளை குழந்தை இயேசுவின் புனித தெரசா ஆலய திருவிழாவில் இன்று காலை 8:00 பெருவிழா சிறப்பு திருப்பலி, காலை 10:00 மலையாள திருப்பலி, முற்பகல் 11:00 தேர் பவனி, மாலை 6:30 நற்கருணை ஆசிர், இரவு 7:00 திருக்கொடி இறக்கம். மணலி குளிவிளை புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று காலை 9:00 ஜபமாலை, புகழ் மாலை, காலை 9:30 ஆடம்பர கூட்டு திருப்பலி. மேலாசாரிப்பள்ளம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று காலை 7:30 ஜபமாலை, புகழ் மாலை, காலை 8:00 பெருவிழா ஆடம்பர சிறப்பு திருப்பலி, முற்பகல் 11:00 புனிதரின் தேர் பவனி, 6:00 திருக்கொடி இறக்கம், நற்குரணை ஆசிர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திருநெல்வேலி வீட்டு வசதி பிரிவிற்குட்பட்ட கீழநத்தம் பகுதி 1, பாளை 1 மற்றும் 2, தென்காசி வல்லன்குமாரன் விளை, VM சத்திரம் நிலை 2, குலவணிகர்புரம் TNUDP, சங்கரப்பேரி TNUDP, மீளவிட்டான், நாராயணமங்கலம்புரம் திட்டம் 1 மற்றும் நாரணமாள்புரம் பகுதி 2 திட்ட பகுதிகளில் காலியாக உள்ள 55 வணிக மனைகளுக்கு மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. https://tnhb.tn.gov.in என்ற இணையதளத்திலும் https://tntenders.gov.in என்ற இணையதளத்திலும் காணலாம். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 500,000 ரூபாய் விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுடையவருக்கு வழங்கப்படும். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டிற்கான சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை 101 சேவை செய்திகள் கேட்டோம்.

0: சமச்சீரோன்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: ஐயோ, தாமதமாகி விட்டது. மன்னர் கோபத்தில் கத்துவாரே.
4: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
5: வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். இன்று அரசவைக்கு தாமதமாக வந்ததற்கு என்ன காரணத்தை ரெடி செய்து கூறப்போகிறேன்.
3: என்னவனா இப்படி கூறிவிட்டீர்கள்? தாங்கள் சொல்வதை பார்த்தால் நான் ஏதோ தினமும் லேட்டாக வருவது போன்றும், அதற்காக ஒரு காரணத்தை வேண்டுமென்றே கூறுவது போன்றும் அல்லவா தெரிகிறது. இப்படி சொல்லி இந்த மந்திரியாரின் இமேஜை டேமேஜ் செய்யாதீர்கள் மன்னா.
5: இமேஜ் போகும் என்று கவலைப்படும் நீர் அப்போ உண்மையை அல்லவா உரைக்க வேண்டும்
3: மன்னா? அதற்கு அந்த உண்மையை என்னை முதலில் சொல்ல விடுவதில்லையே. தாங்கள் இடைவெளி தாங்கள் தர வேண்டும். இடைவெளியே தராமல் தாங்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டால் என்னால் எப்படி மன்னா பதில் சொல்ல முடியும்?
5: சரி, உண்மையை கூறுகிறேன் என்று சொன்னீரே, கூறும் கேட்போம்.
3: இன்று காலை எனது உறவினரை அழைத்து வருவதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றிருந்தேன். அவரை அழைத்துக் கொண்டு இருவருமாக திரும்பி வரும் வழியில் ரயில் தண்டவாளங்கள் பல ஒன்றிணைந்து பிரிந்து செல்லும். அதை கடந்துதான் நாங்கள் செல்ல வேண்டும். அப்படி கடந்து கொண்டிருக்கையில் ஒருவரின் கால் அந்த தண்டவாளத்தில் சிக்கி அங்கே செய்வதறியாது அவர் திகைத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது.
5: ஐயோ, அப்படியா? பிறகு என்ன நடந்தது?
3: அவருக்கு உதவி செய்யலாமே என்று நாங்கள் இருவரும் ஓடி அவர் அருகே சென்றோம். எங்களாலும் அவர் காலை வெளியே எடுக்க முடியவில்லை மன்னா.
5: அப்படியா? பிறகு என்னவாயிற்று? ரயில் ஏதாவது அவ்வழியே வந்து கொண்டிருந்ததா?
3: நல்ல வேளை, அந்த நேரத்தில் ரயில் வரவில்லை. ஆனால் இன்னும் அரை மணி நேரத்தில் ரயில் வந்துவிடும் என்று அருகில் இருப்பவர்கள் கூறினார்கள். நாங்கள் அவரது காலை வெளியே எடுக்க முயற்சித்தோம். ரயில் வருகிறதா என்று பார்த்தோம், முயற்சித்தோம். ரயில் வருகிறதா என்று பார்த்தோம், மீண்டும் முயற்சித்தோம். ரயில் வருகிறதா என்று பார்த்தோம்.
5: நீர் என்ன திணிவு கதையா கூறிக்கொண்டிருக்கிறேன்? உடனே கூறும், பிறகு என்ன நடந்தது?
3: அப்போது அங்கே அருகில் நின்ற ஒருவர் 1 3 9 என்ற எண்ணுக்கு அழைங்கள் என்று கூறினார். உடனே கால் சிக்கிக் கொண்டவரின் மொபைலை வாங்கி அதிலிருந்து 1 3 9 என்ற எண்ணுக்கு டயல் செய்தோம். சிறிது நேரத்திலேயே மீட்பு குழுவினர் வந்து அவரது காலை வெளியே எடுத்து அவரை காப்பாற்றினார்கள்.
5: அப்பாடா, இப்போதுதான் போன உயிர் திரும்ப வந்தது மந்திரியாரே. அவர் காப்பாற்றப்பட்டார் அல்லவா? நல்லபடியாக இருக்கிறார் அல்லவா?
3: ஆமண்ணா.
5: ஆனால் மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி இந்த மீட்பு குழுவினர் அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தனர்?
3: அம்மண்ணா, ரயில் தண்டவாளத்தில் கால் சிக்கிக் கொண்டவரின் மொபைல் நம்பரில் இருந்து 1 3 9 என்ற எண்ணுக்கு அழைத்தோம் அல்லவா? அந்த எண்ணுக்கு அழைத்தவுடன் ரயில் தண்டவாளம் இருக்கும் பகுதியில் இருந்து அருகில் இருக்கும் ரயில்வே நிலைய ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அழைப்பு சென்று சேர்ந்திருக்கும். உடனே அவர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவ்வழியாக வரும் ரயிலை நிறுத்தி வைத்துவிட்டு ரயில்வே மீட்பு குழுவை அந்த பகுதிக்கு அனுப்பிவிடுவார். அப்படி வந்த மீட்பு குழுவினர் தான் இவரை காப்பாற்றினார்கள்.
5: ஓஹோ, ரயில் தண்டவாளத்தில் சிக்கினால் தப்பிப்பதற்கு இப்படி ஒரு போன் நம்பர் இருக்கிறதா?
3: ஆம், ரயில் தண்டவாளத்தில் நமது கால் சிக்கிக் கொண்டால் உடனே பதட்டம் அடையாமல் நமது மொபைல் நம்பரில் இருந்து 1 3 9 என்ற நம்பருக்கு டயல் செய்தாலே போதும். ரயில்வே மீட்பு குழுவினர் வந்து நம்மை மீட்டு உதவி செய்வார்கள்.
5: நல்லது. இப்படிதான் ஒரு முறை நானும் சிறு பிராயத்தில் ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது எனது நண்பனின் கால் சிக்கி கொண்டது. நான் அப்படியே அந்த தண்டவாளத்தை பெயர்த்து எடுத்து எனது நண்பனை காப்பாற்றி விட்டேன்.
3: ஒரு வாளை தூக்குவதற்கு கூட சக்தியேற்ற தாங்கள் ரயில் தண்டவாளத்தை தூக்கி காப்பாற்றினீர்கள். இதை நாங்கள் நம்ப வேண்டும்.
5: உண்மைதான் மந்திரியாரே, நம்புங்கள்.
3: நேற்றுதான் ராஜமாதா பழைய மலரும் நினைவுகளை கூறும் போது ஏதோ ரயில் தண்டவாளத்தில் சிறு வயதில் மன்னரது கால் சிக்கியது, அதன் பிறகு சேவகர்கள் மீட்டு தூக்கி கொண்டு வந்து அரண்மனை வைத்தியரிடம் அடிபட்ட காலில் எண்ணெய் போட்ட கதையையும் கூறினார்.
5: ராஜமாதா எல்லாவற்றையும் உளறி கொட்டி விட்டாரா?
3: இல்லை மன்னா, தாங்கள் தான் தங்களது வாயில் எல்லாவற்றையும் கூறி தங்களது வண்டவாளங்களிலும் தண்டவாளத்தில் ஏற்றி விட்டீர்கள் மன்னா.
5: என்ன?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:35. இன்றைய காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கி ஹார்ட் பீட்டை கலக்கலாக மாற்ற வருகிறது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் முதலில் பொது அறிவு கேள்விக்கான நேரம் இது. உலக விண்வெளி வாரம்

0: ஏற்று கொண்டாடப்படுகிறது? இதுதான் கேள்வி. இன்றைய பொது அறிவு கேள்வி மீண்டும் ஒரு முறை. உலக விண்வெளி வாரம் ஏற்று கொண்டாடப்படுகிறது.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இனி பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாமா? முதலில் பொது அறிவு வினா. உலக விண்வெளி வாரம் என்று கொண்டாடப்படுகிறது. இனி பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். உலக விண்வெளி வாரம் அக்டோபர் மாதம் 4 முதல் அக்டோபர் மாதம் 10 வரை கொண்டாடப்படுது. இனி கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஐக்கிய நாடுகள் சபையால அறிவிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய விண்வெளி கொண்டாட்டம் தான் இந்த உலக விண்வெளி வாரம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் 4 அதாவது இன்றைக்கு இருந்து அக்டோபர் மாதம் 10 வரைக்கும் உலக விண்வெளி வாரம் கொண்டாடப்படுது. இந்த தேதியில எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, 1957 அக்டோபர் மாதம் 4 தான் மனிதன் அனுப்பிய முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 விண்ணில் ஏவப்பட்டதாம். அடுத்ததா இன்னொரு காரணம் என்னன்னா, 1967 அக்டோபர் மாதம் 10 விண்வெளி ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துச்சாம். இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் விண்வெளி வாரம் அக்டோபர் மாதம் 4 அக்டோபர் மாதம் 10 வரைக்கும் கொண்டாடுறோம். இந்த 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னா, ராக்கெட் புரட்சி. இனி இன்றைய பொது அறிவு கேள்விக்கான பதில மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாமா? உலக விண்வெளி வாரம் என்று கொண்டாடப்படுகிறது. உலக விண்வெளி வாரம் அக்டோபர் மாதம் 4 முதல் அக்டோபர் மாதம் 10 வரை கொண்டாடப்படுது. வரப்போகுது அனிருத் ரவிச்சந்தர் இசையில் சூப்பர் சூப்பு விஷ்ணு ஏடவன் பாடல் வரிகள்ல மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்தர், தீபிதி சுரேஷ் ஆகியோர் குரல்கள்ல வேட்டையன் திரைப்பட பாடல்.

சூடு கண்ணா அண்டர் கட்டல தண்டர் தொந்தர அண்டர் வண்டர் ஜூடு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு.

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்ஃபாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில். 9842111964.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:45 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:45. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
5: தேதியும் செய்தியும் இன்று அக்டோபர் மாதம் 4
6: உலக விலங்கு நாள் இன்று.
5: ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 4 என்று உலக விலங்கு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
6: இந்நாளில் விலங்குகளின் அனைத்து வாழ்க்கை முறைகள் கொண்டாடப்பட்டு உலகனைத்தும் முக்கிய நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன.
5: இயற்கை ஆர்வலரும் விலங்குகளின் தெய்வமாக மதிக்கப்படுபவருமான பிரான்சிஸ் அசிசி என்பவரது நினைவாக இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது.
6: உலக விண்வெளி வாரம் துவங்கும் நாள் இன்று.
5: '1957 அக்டோபர் மாதம் 4 அன்று ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோள் உலகிலேயே முதன் முதலாக மனிதனால் செய்யப்பட்டு விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட நாளாகும்.
6: மேலும் 1967 அக்டோபர் மாதம் 10 நாளில் புற விண்வெளி அமைதி உடன்படிக்கை செய்யப்பட்டு உலக நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அறியப்படுகிறது.
5: இந்த இரு நிகழ்வுகளையும் நினைவு கூறும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 4 இருந்து 10 வரை சர்வதேச விண்வெளி வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.

0: 1884 ஆண்டு இதே நாளில் பிறந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் 20 நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார்.
1: அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடிய இவர் தமிழகத்தின் ஏராளமான மக்களுக்கு விடுதலை தாக்கம் ஏற்படச் செய்த சிறந்த மேடை பேச்சாளர் மற்றும் இதழாளர் ஆவார்.
0: மகாகவி பாரதியாருடனும் வ.உ. சிதம்பரனாருடனும் நெருங்கி பழகிய இவர் வீர முரசு என புகழப்பட்டவர் ஆவார்.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு.
0: 1904 ஆண்டு இதே நாளில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்த திருப்பூர் குமரன் அவர்கள் 1932 ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவிய காலத்தில் கையில் தேசிய கொடியினை ஏந்தி தொண்டர்படைக்கு தலைமையேற்று அணிவகுத்து சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு கையில் தேசிய கொடியை ஏந்தி பிடித்த நிலையிலேயே மயங்கி விழுந்து உயிர் துறந்தார்.
1: இதனால் கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படும் இவரது 100 பிறந்த நாளன்று இந்திய அரசு சிறப்பு நினைவு தபால் தலை ஒன்றை வெளியிட்டு இவரை சிறப்பித்துள்ளது.
0: மேலும் திருப்பூரில் திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றையும் தமிழக அரசு அமைத்துள்ளது.
1: ஆயிரத்து 1959 ஆண்டு இதே நாளில் லூனா 3 விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது. இது சந்திரனை சுற்றி வந்து அதன் தொலைவு படத்தை பூமிக்கு அனுப்பியது.
0: இந்திய பெண்ணிய சமூக ஆர்வலர் சரளா தேவி அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: இந்திய சுதந்திர இயக்க ஆர்வலர், பெண்ணிய சமூக ஆர்வலர், எழுத்தாளர், சுதந்திர இந்தியாவின் ஒடிசா சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என பல முகங்கள் கொண்ட சரளா தேவி அவர்கள் 30 புத்தகங்களையும் 300 கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.
0: முதலாவது பெண் பேச்சாளர், கட்டாக்கின் கூட்டுறவு வங்கியின் முதல் பெண் இயக்குநர், உஃப்கால் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் செனட் உறுப்பினர் என பல பெருமைகள் கொண்ட இவர் 1986 ஆண்டு இதே நாளில் காலமானார்.
3: தேதியும் சேதியும்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:45 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:50. தென்குமரி தேனலையில் இப்ப நாம வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 48 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி கிலோ ஒன்றிற்கு 70 ரூபாய், கேரட் 65 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், பூசணிக்காய் 15 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றிற்கு 140 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் 150 ரூபாய், சவ் சவ் 48 ரூபாய், தட்டை பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 58 ரூபாய், எலுமிச்சை கிலோ ஒன்றிற்கு 160 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடிமியுடன் 58 ரூபாய், குடிமி இல்லாத தேங்காய் 56 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 100 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், வாழை சுரைக்காய் 30 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு

0: வெங்காய 200 ரூபாய், நூல் கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறி வேப்பிலை 55 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இனி பழங்களின் விலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றிற்கு 55 ரூபாய், பப்பாளி கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், அன்னாசி பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் இன்றைய நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாமா? அம்பை 16 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2600 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. உள்ளூர் கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1900 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதுவரை நெல் விலை விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா இன்றைய காலை நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான அணைகளின் நீர்மட்டம் என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? பேச்சிப்பாறை அணை 19.71 அடி, பெருஞ்சாணி அணை 41.30 அடி, சிற்றாறு அணை 1 4.03 அடி, சிற்றாறு அணை 2 4.13 அடி, பொய்கை அணை 14.70 அடி, மாம்பழத்துறை ஆறு அணை 33.71 அடியாக உள்ளன. அணைகளின் நீர்மட்ட நிலவரத்தை
1: தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சவால இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
2: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க, விளையாடி பாருங்க.

பவானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:54. தென்குமரி தேனலையில் உங்களுக்காகவே இனி வரப்போகுது ஷான் ரோல்டன் இசையில் மோகன் ராஜன் பாடல் வரிகள்ல பிரதீப் குமார் சிவாங்கி குரல்கள்ல லப்பர் பந்து திரைப்பட பாடல்.

இத்துடன் நிறைவு பெறுகிறது தென்குமரி தேனலை. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 8 மணிக்கு திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்கலாம். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 8:30 வீர முரசு சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். இன்று காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் இளைய பாரதம், இதில் பேசுவது நான், இதில் எம் அக்ஷயா பாலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சற்று நேரத்தில் கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்கலாம்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
2: விடுதலையின் வரலாறு மையினாலும் எழுதப்பட்டது, குருதியாலும் எழுதப்பட்டது. கொள்கைகளுக்காக தங்கள் வாழ்வை பெரிதென எண்ணாமல் அர்ப்பணித்தவர்களால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓர் இளைஞன், ஓர் லட்சியக் கனவு, ஒரு கொள்கை, கரங்களில் உயிரினம் மதித்த தேசியக் கொடி, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் துணிவு,

இறுதியில் அழிக்க முடியாத ஒரு தியாகம். இவற்றை இணைத்து ஒரு வரலாறு எழுதப்படுமானால் அது குமாரசாமி என்கிற திருப்பூர் குமரனுக்கே உரிய வரலாறாக நிலைத்திருக்கும். பிறப்பை சரித்திரமாக்கியவர்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாட்டை நேசிக்கும் உள்ளங்களில் என்றென்றும் ஒளி வீசும் விளக்காக சுடர்பவர்தான் இந்த தியாகத்தின் அடையாளமான திருப்பூர் குமரன். திருவள்ளுவர் கூறுகிறார், எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று. பிறருடைய துன்பங்களை போக்கியவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருப்பதுதான் வாழ்வியல் ஒழுக்கம். தங்கள் குடும்பத்தினரின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோர் பலர் உண்டு. ஆனால் நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் வாழ்க்கைக்காகவும் தங்களையே தியாகம் செய்து நாம் நன்றியோடு நினைவில் வைத்திருக்க பொருத்தமான வாழ்வை வாழ்ந்தவர் திருப்பூர் குமரன். இயற்கையில் சூழ்ந்த சென்னிமலை நெசவுத்தறிகளின் ஓசையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையும் நிறைந்த அந்த மண்ணில்தான் ஒரு வரலாற்று நாயகன் பிறந்தார். வரலாற்று நாட்காட்டி விசித்திரமானது. எல்லா நாட்களிலும் சாதனையாளர்களையும் தியாகிகளையும் அது பதிவு செய்வதில்லை. ஆனால் சில நாட்கள் மட்டும் வரலாற்றின் பக்கங்களில் என்றும் நிலைத்து விடுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க நாள்தான் அக்டோபர் 4. அன்றுதான் நாம் என்றென்றும் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய தியாகச்செம்மல் திருப்பூர் குமரன் பிறந்தார். அவரை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் நாச்சிமுத்தும் கருப்பாயி அம்மாளும் ஆவார்கள். தியாகச்செம்மலை பெற்றெடுத்ததால் சென்னிமலைக்கும் பெருமை கிடைத்தது. மக்களின் துயர்துடைக்க காலந்தோறும் யாரேனும் ஒருவர் பிறந்து கொண்டே இருப்பார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் அத்தகைய தியாக திருவிளக்காக உதித்தவர்தான் குமாரசாமி. அவரது இளமை பருவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வறுமையின் காரணமாக ஆரம்ப பள்ளி கல்வியோடு அவரது கல்வி நிறுத்தப்பட்டது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்த நிலையில் இளம் வயதிலேயே திருமணம் நடந்தேறியது. குமாரசாமி பருத்தி அறவை நிறுவனத்தில் பணிபுரிந்தார். தேசப்பற்றிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது தேசப்பற்று. சிறு வயது முதலே மகாத்மாவின் மீது ஈர்ப்பு கொண்டவர், காந்தியின் போதனைகளை ஏற்றுக்கொண்டவராக அவரது வழியை பின்பற்றக்கூடியவராக வலம் வந்தார். குமாரசாமி எப்போதும் கதராடை காந்திக்குள்ளா என்று தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். பாரத விடுதலைக்கான வேட்கை அவரது உள்ளத்தில் துளிர்விட்டது. அந்த காலத்தில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து தேசபந்து வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியிருந்தனர். குமாரசாமியும் ஆர்வத்துடன் அதில் தன்னை இணைத்து கொண்டார். சங்கத்தின் செயல்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார். அந்த ஈடுபாடுதான் பின்னாளில் அவரை திருப்பூர் குமரனாக மாற்றியது. கொடிகாத்த குமரனாக அவரது வாழ்க்கை நிலைத்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அன்றைய சுதந்திர போராட்ட சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மகாத்மா காந்தியடிகளின் போராட்ட வரலாற்றையும் நினைவு கூற வேண்டும். 2வது பம்பாய் என்று சிறப்பிக்கப்படும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்த திருப்பூர் கதர் உற்பத்தியிலும் முன்னோடியாக திகழ்ந்தது. உழைப்பும் தேசப்பற்றும் இணைந்திருந்த நகரமாக திருப்பூர் விளங்கியது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1930ஆம் ஆண்டு முக்கியமானது. கடல் நீரில் விலையில்லாமல் கிடைக்கும் உப்பிற்கு கூட ஆங்கிலேய அரசு வரி விதித்தது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்தது. காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டம் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடினர். 1931ஆம் ஆண்டு காந்தியடிகள் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர் இந்தியாவிற்கு திரும்பிய போது ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை மீண்டும் அதிகரித்தது. இந்த சூழலில் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காந்தியடிகள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இதன் பின்னணியில் 1932 ஜனவரி 4ஆம் நாள் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த செய்தி நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் போராட்டத்திற்கு தயாரானார்கள். திருப்பூரிலும் மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்றன. பி டி ஆசர் தம்பதியினர்
கே எஸ்

ராமசாமி, கே ஆர் ஈஸ்வரமூர்த்தி, பி எஸ் சுந்தரம் உள்ளிட்டோர் தீவிரமாக ஆலோசித்து வந்தனர். திருப்பூரில் வழக்கமாக தலைவர்களின் போராட்டங்கள் நொய்யலாற்றின் மேற்கு பகுதியில் நடைபெறும். அங்கு நடைபெற்ற கூட்டங்களும் எழுச்சியான உரைகளும் குமாரசாமி போன்ற இளைஞர்களின் மனத்தில் விடுதலை வேட்கையை மேலும் தீவிரப்படுத்தின. 1932 ஜனவரி மாதம் 6 மாலை நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு தயாராவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜனவரி மாதம் 10 சட்டமறுப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. கோவை மாவட்ட தேசிய வாலிபர் மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட தொண்டர்களும் ஊர்வலத்திற்கு தயாராக வந்திருந்தனர். சென்னிமலை குமாரசாமி, கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ராமன், முருங்கப்பாளையம் நாச்சிமுத்து சுப்பராயன், நாச்சிமுத்து இடுவம்பாளையம் பொங்காளி மாணவன் அப்புக்குட்டி, மூவலூர் சர்க்கரை வலசு நாராயணன் உள்ளிட்டோர் சீருடை அணிந்து குமுறும் எரிமலையாக போராட்டத்திற்கு தயாரானார்கள். கே எஸ் சுந்தரம் எழுச்சியுரை ஆற்றினார். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் 2-2 பேராக வரிசையில் நாட்டுப்பற்று முழக்கங்களோடு அணிவகுத்து சென்றனர். அவர்களின் கரங்களில் தேசிய கொடியைத் தவிர வேற எந்த ஆயுதமும் இல்லை. குமாரசாமி, பாரதியார் பாடிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே என்ற வரிகளுக்கு பொருத்தமாக அச்சமின்றி கம்பீரமாக தனது வீர நடையை தொடர்ந்தார். வந்தே மாதரம், காந்திக்கு ஜே, பாரத மாதாவுக்கு ஜே என்ற முழக்கங்கள் விண்ணை தொட்டன. அந்த முழக்கங்கள் ஆங்கில அரசுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தின. ஊர்வலம் புழுதி பறக்கச் சென்று கொண்டிருந்தது. அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தோடு பொதுமக்கள் காத்திருந்தனர். ஊர்வலம் கச்சேரி வீதி வழியாக வடக்கு காவல் நிலையத்தின் முன்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போது சுமார் 30 காவலர்கள் தடிகளுடன் காவல் நிலையத்திலிருந்து ஓடி வந்தனர். முன்னெச்சரிக்கை ஏதும் இல்லாமலேயே தாக்குதலை தொடங்கினார்கள். அகிம்சையை அடிப்படையாக கொண்ட போராட்டப்படை ஆயுதமேந்திய காவலர்களால் தாக்கப்பட்டது. தொண்டர்கள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அந்த தாக்குதலை எதிர்கொண்டனர். பல தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தனர். பி சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். குமாரசாமியின் தலையில் விழுந்த அடியில் மண்டை விளந்து இரத்தம் பீறிட்டது. உடல் சோர்ந்தது, உயிர் ஊசலாடியது. ஆனால் அந்த கரங்கள் மட்டும் சோரவில்லை, அந்த கரங்கள் கொடியை விடவில்லை. ஒரு காவலர் மிகுந்த சிரமத்துடன் அந்த கொடியை அவரது கையிலிருந்து பிடுங்கி தரையில் வீசி எறிந்தார். ஆனால் அந்த நொடியில் குமரன் தனது உயிரை கொடுத்து ஒரு வரலாற்றை எழுதிவிட்டார். அடிபட்டு வீழ்ந்த சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோரை காவலர்கள் கட்டை வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். அன்றைய நாள் திருப்பூர் நகரமே மயான அமைதியில் மூழ்கியது. இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற கலக்கம் மக்களின் மனங்களில் நிறைந்திருந்தது. குமாரசாமியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மண்டை உடைந்து இரத்தம் வெளியேறிய நிலையில் அவருக்கு நினைவு திரும்பவில்லை. ஜனவரி மாதம் 10 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமாரசாமி ஜனவரி மாதம் 11 காலையில் உயிரிழந்தார். அப்போது அவரது வயது வெறும் 28. இளம் வயதில் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒருவர் தனது வாழ்க்கையை தேசத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடைய வீர மரணம் மக்களிடையே பெரும் எழுச்சியை உருவாக்கும் என்று அஞ்சிய ஆங்கிலேய ஆட்சி அவரது உடலை மக்கள் பெருமளவில் காணவும் இறுதி ஊர்வலம் எழுச்சியாக மாறவும் அஞ்சியது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னிமலையில் பிறந்த குமாரசாமி திருப்பூர் மண்ணில் தன் உயிரை தியாகம் செய்தார். அதற்கு பிறகு அவர் திருப்பூர் குமரனாக உருவெடுத்தார். அவருடைய பெயருடன் திருப்பூர் இணைந்தது. அவருடைய தியாகத்துடன் தேசிய கொடி இணைந்தது. அவருடைய இரத்தத்துடன் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றின் ஒரு பக்கம் எழுதப்பட்டது. இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். நமது கைகளில் தேசிய கொடியை ஏந்துகிறோம். அந்த கொடியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அதை உயிரைவிட மேலாக மதித்த ஒரு இளைஞனை நினைவு கூற வேண்டும். அவர் தமக்காக வாழவில்லை, அவர் நமக்காக வாழ்ந்தார். அவர் தன் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்காக தன் உயிரையே கொடுத்தார். குமரனின் உடல் மண்ணில் மறைந்தது. ஆனால் அவரது தியாகம் மறையவில்லை. அவரது குருதி மண்ணில் கலந்தது. ஆனால் அந்த குருதி எழுதிய வரலாறு அழியவில்லை. அவருடைய கரங்களில் இருந்த கொடி ஒரு கணம் தரையில் வீசப்பட்டிருக்கலாம். ஆனால்
அந்த கொடியின் மானம் ஒருபோது

0: தரையில் விழவில்லை. ஏனெனில் அதை தன் உயிரை விட மேலாக காத்த ஒரு இளைஞனின் தியாகம் அதனுடன் இருந்தது. அதனால்தான் திருப்பூர் குமரன் ஒரு பெயர் அல்ல, அவர் ஒரு நினைவு. அவர் ஒரு தியாகத்தின் அடையாளம். அவர் ஒரு தலைமுறையின் தேசப்பற்று. அவர் ஒரு வரலாற்றின் உயிர் ஓவியம். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்தவர்களை நினைவுகூர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையின் முன்னிலையில் நிற்கும் பெயர்களில் ஒன்று திருப்பூர் குமரன். தன் குருதியால் வரலாறு எழுதிய இளைஞன், தன் உயிரால் கொடியை காத்த தியாகி, கொடிகாத்த குமரன். அவருடைய தியாகத்தை போற்றுவோம். அவருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். அவர் காத்த கொடியை மதிப்போம். அவர் தந்த வரலாற்றை மறக்காமல் இருப்போம். ஏனெனில் உயிர் பிரிந்தாலும் தியாகம் பிரிவதில்லை, உடல் மறைந்தாலும் வரலாறு மறைவதில்லை, குருதி மண்ணில் கலந்தாலும் அது எழுதிச் சென்ற வரலாறு அழிவதில்லை. அந்த அழியாத வரலாற்றின் பெயர் திருப்பூர் குமரன். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் நாட்டு விடுதலையின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1957 ஆகஸ்ட் 15 திருப்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு முன்பக்கம் குமரன் நினைவு ஸ்தூபி அமைத்தது. 1991 ஏப்ரல் 7 ஸ்தூபியின் பின்புறம் குமரன் நினைவு மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டது. 1997 ஆகஸ்ட் 15 இந்திய விடுதலை பொன்விழாவை முன்னிட்டு குமரன் அடிபட்டு வீழ்ந்த நினைவிடம் சீரமைக்கப்பட்டது. திருப்பூரில் சாலை ஒன்று குமரன் சாலை என்றும் கல்லூரி ஒன்று அவரது பெயரை தாங்கியும் வீற்றிருக்கின்றன. 2015 திருப்பூர் குமரன் பிறந்த அக்டோபர் 4 அரசு விழாவாக மாநில அரசு கொண்டாடியது. அவர் பிறந்த சென்னிமலையில் 2004 அக்டோபர் 4 அன்று சிறப்பு தபால் தலை ஒன்று இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. அகிம்சை போராட்டத்தில் தன்னையே நாட்டிற்கு வழங்கிய குமரனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நிஷித் குமார். த ஹெட்லைன்ஸ். லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா ரீகான்ஸ்டிடியூட் செவரல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் பார்லிமெண்ட்ரி கமிட்டீஸ் ஃபார் 2026-27 டேர்ம். Union Education Ministry approves 5 new centers of excellence for studies in classical languages, Assamese, Bengali, Marathi, Pali and Prakrit. India summons Pak envoy to register strong protest over continued facilitation of illegal cross-border infiltration from Pakistan. 19th Pravasi Bharatiya Divas convention to be held from the 7th to 9th of January next year in Kolkata. Israeli Prime Minister Benjamin Netanyahu describes Indian pilot

நான்காம் நாள் அன்றைய மதுரை மாவட்டம் வத்தலக்குண்டில் பிறந்தவர். இளவயதிலேயே தந்தையை இழந்து தாத்தாவின் ஆதரவில் வளர்ந்த அவருக்கு கல்வி அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை. ஆனால் அதன் மூலமாக வாழ்க்கை கல்வியை முழுமையாக கற்க முடிந்தது. வத்தலக்குண்டு, மதுரை, திருவனந்தபுரம், கோவை என கல்விக்காக அலைந்து திரிந்த அவரை பக்தி நெறி பற்றி இழுத்து அமைதிப்படுத்தியது. திருமணம், வேலை என்று வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே சிவாவுக்கு புரட்சி சிந்தனைகள் பொங்கிக் கொண்டுதான் இருந்தன. சிவகாசி காவல்துறை அலுவலகத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் பணியாற்றிய சுப்பிரமணிய சிவா அங்கிருந்து மாறி தூத்துக்குடி காவல் நிலையத்தில் மாதம் 10 ரூபாய்க்கு மிக குறைந்த காலம் மட்டுமே பணியாற்றினார். ஒருபுறம் ஆன்மீக தேடலும் மற்றொரு புறம் சமூக புரட்சி சிந்தனைகளும் அவரை பற்றி இழுத்தன. பலவிதமான தேடல்களில் தவித்த அவருக்கு கலைகள் யாவும் கைவரத் தொடங்கின. புகழ்பெற்ற மல்யுத்த பைல்வான் சட்டாம்பி நவநீத கிருஷ்ண ஐயரிடம் குஸ்தி சிலம்பாட்டங்களை கற்றுத்தேர்ந்து சிறந்தார். இசையோடு பாடும் முறைகளையும் வீர விளையாட்டுகளையும் விரும்பி கற்றுக்கொண்டார். திருவனந்தபுரத்தில்தான் அவருடைய சுதந்திர கணல் கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. வீர முரசு என முழங்கிய அவர்தம் விடுதலை வேட்கையை வெள்ளிக்கிழமைதோறும் மக்கள் அவர் வீட்டில் வந்து மகிழ்ந்திருந்து கேட்டனர். விளைவு, திருவிதாங்கூரை விட்டே வெளியேற ஆணை பிறப்பிக்கும் அளவுக்கு ஆயிற்று. சுட்டெரிக்கிற சூரியனை காகிதச் சுருளுக்குள்ளா கையடக்க முடியும்? ஊர்கள் தோறும் நடைபயணமாக சென்று நாட்டுப்பற்றை ஊட்டத் தொடங்கினார் சிவா. விடுதலை வேள்வி பற்றி படர்ந்த நெல்லை சீமைக்கு அவர் வந்து சேர்ந்தார். மாற்று துணி இல்லாமல் ஒரே ஒரு கதர் ஜிப்பா, வேட்டி, கைத்தடி, தலைப்பாகையோடு வந்த சிவாவை நெல்லை சீமை தழுவி ஏற்றுக்கொண்டது. 24 வயது இளம் பருவம். வீர முரசு கொட்டுவதைப் போல கொட்டி முழங்கும் செந்தமிழ் கேட்டு நெஞ்சங்கள் துடித்தன. முதல் நாள் 1000 என்றால் 3ஆம் நாள் 3000 பேர் கூடிவிட்டனர். நெல்லை முழுவதும் சிவாவின் பொழிவு வேள்வியில் வேகத்தை வேகமாக்கியது. தூத்துக்குடி சென்ற சிவாவுக்கு வாவூசியின் நட்பு கிடைத்தது. இப்போது இரட்டை சூரியன்கள் போல அடிமையுருளை போக்குதற்கு இந்திய வானில் தென் திசையிலிருந்து இருவரும் எழுந்தனர். வங்க நாட்டில் பிபின் சந்திரரை போல தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சிவா விளங்கினார். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர் கூட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய களமானது. தொழிலாளர் நலனுக்காய் இருவரும் இணைந்து ஓங்கி குரல் எழுப்பினர். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று மகாகவி பாரதியார் கேட்ட அதே வினாவை சுப்பிரமணிய சிவாவும் வ.உ. சிதம்பரனாரும் கோரல் மில் தொழிலாளிகளிடத்தில் உரக்கச் சொன்னார்கள். இதனை தவிர்க்க வேலை நிறுத்தம் செய்யும்படி கூலி தொழிலாளிகளுக்கு அறிவுரை கூறினார் சிவா. ரஷ்ய புரட்சியானது மக்களுக்கு நன்மை அளித்துள்ளது. பொதுவாகவே புரட்சியானது உலகத்துக்கு எப்பொழுதும் நலத்தையே புரியும் என்று சிவா புரட்சியை ஆதரித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். சுதேசி இயக்கத்தை வெற்றியடைய செய்யும் எந்த முயற்சியும் தொழிலாளர்களின் கரங்களில்தான் இருக்கிறது. ஆலை முதலாளிகளை மடக்குவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, இயந்திரங்களுக்கு ஊறு விளைவிப்பது. மற்றொன்று, வேலை நிறுத்தம் செய்வது. இதில் 2வது வழியை தொழிலாளர்கள் பின்பற்றுவது சிறந்தது என்று சிவா முழங்கினார். வேலை நிறுத்தம் தொடங்கியது. வெள்ளையர்கள் விழித்தனர். 144 தடை உத்தரவு விதித்தனர். தொழிலாளர்களின் ஒற்றுமைக்கும் சுதேச உணர்வுக்கும் அஞ்சி வெள்ளையரசு சட்டங்களை அவசரமாக திருத்திக் கொண்டது. எனது நோக்கம் ஆணவத்தை குறைப்பதேயாகும். கூலிகள் 1 வாரம் சும்மா இருந்தார்கள். இப்போது நல்ல கூலி பெறப்போகிறார்கள். 50% உயர்வு சுதேசியத்தினால் கிடைத்துள்ளது. நாம் வெள்ளையர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றுள்ளோம். இந்நாளானது எனக்கும் உங்களுக்கும் பெருமைக்குரிய நாளாகும் என்று முழக்கமிட்டார். இரத்தம் சிந்தாமல்

0: எதையும் சாதிக்க இயலாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்து ரஷ்யாவை வெற்றி கொண்டது. அதுபோல 15 கோடி இந்தியர்கள் உயிர் தியாகம் செய்தால் சுயராஜ்யம் கிடைத்துவிடும் என்றார் சிவா. இதையெல்லாம் கேட்ட வெள்ளை கலெக்டர் விஞ்சு துறைக்கு தலை சுற்றியது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்தானே. உடனடியாக பாளையங்கோட்டை சிறைக்குள் அடைக்கப்பட்டனர் இருவரும். வாவுசிக்கு ஆயுள் தண்டனையும் நாடு கடத்தலும், சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு தண்டனையும் நாடு கடத்தலும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை சிறையிலிருந்து சிவா திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை அனுபவங்களை அவரே சிறைவாசம் என்ற தலைப்பில் நூலாக பதிவிட்டுள்ளார். கடுங்காவல் தண்டனையோடு கடுமையான வேலைகளும் அவருக்கு வழங்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில்தான் உடல் நலம் பெரிதும் பாதிக்க தொடங்கியது. இதன் மூலம் பெற்ற சலுகைகளை கொண்டு அவர் பேனாக்களும் காகிதங்களுமே வாங்கி கொண்டாரே தவிர அவர் வேறெதையும் பெற்றதில்லை. அதன் மூலமாக சிறைக்குள் இருந்து புதிய நூல்கள் எழுதத் தொடங்கினார். சிறை தண்டனை முடித்து வெளியே வந்ததும் மீண்டும் தேசப்பணியில் ஈடுபடத் தொடங்கினார். அந்நிய ஆட்சியால் ஏற்படும் அபாயங்கள் என்னும் தலைப்பில் 9/2/1908 அவர் ஆற்றிய உரையும், 23/2/1908 நிகழ்த்திய பேருரையும், தூத்துக்குடியில் கோரல் மில் வேலை நிறுத்தத்தின் போது ஆற்றிய உரைகளும், தூத்துக்குடி தர்ம சங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதும், ரஷ்ய புரட்சியை பற்றி சிவா மேற்கோள் காட்டியதும், வங்காளத்து யுகாந்தர் 7 குறித்து புரட்சி முழக்கங்கள் செய்ததும், அரவிந்தர் திலகர் ஆகியோரை மேற்கோள் காட்டி பேசியதும் வெள்ளையர்களுக்கு மிகுந்த ஆத்திரமூட்டியது. சிவாவை இதுபோன்ற உரிமை முழக்க பேச்சுக்காகவே சிறைக்கு அனுப்பியது வெள்ளையரசு. சிறை மீண்ட சிவா மேடை முழக்கங்களை விடுத்துவிட்டு இதழ்களின் வாயிலாக எழுத்துப் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தருமபுரி மாவட்டத்து பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோயிலுக்கு அஸ்திவாரக்கல்லை சிவா தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் நாட்டினார். இந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு தொழுநோய் என்னும் பெருநோய் பற்றி கொண்டது. ஆனாலும் அந்த வீரமுரசு ஓயவே இல்லை. ஓயாத அந்த வீரமுரசு 23/7/1925 அன்றுடன் ஓய்ந்தது. இல்லை இல்லை, விடுதலைக்கு போராடுகிற ஒவ்வொரு இந்தியனுடைய இதயத்திலும் என்றென்றும் நிலை கொண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வீரமுரசு சிவாவின் பெருந்தொண்டினை போற்றி அவர் வழி நடப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:45. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம் சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: ஒருத்தன் சொன்னா, நான் எங்கள் அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறதில்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னா. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால், அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு

0: அது இருக்கட்டும். இந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்திலெல்லாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுனா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403 இங்கிலாந்தில் வந்து சிறைச்சாலை ஏற்பட்டது. அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் சிறைகள் இருந்திருக்குது. அது பற்றி பல குறிப்புகள்லாம் இருக்குது. கணைக்கால் இரும்புறை சிறையிலிருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காததுனால அவமானம் தாங்காமல் ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குதே. குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிற்கோட்டம் கும்பகோணமாக இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் வந்து குற்றவாளிகளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் சிறைக்கு போகிறதுனா எல்லாருக்கும் பயம். இந்த பயம் இருந்தால் தான் மனுஷன் வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து கணக்கு பார்த்தா இதனால் குற்றம் குறையிறதா தெரியல. அதனால் பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. 1550 பிறகு இங்கிலாந்திலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகளை நிறுவினாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? ஒர்க் ஹவுசஸ், ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் இப்படிலாம் அதுக்கு பேர். பிச்சைக்காரங்க, கடங்காரங்க, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க, சும்மா தெரிகிறவங்க இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு இது சரியான இடமா இல்லை. அதனால் அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயில். இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது. சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பலவிதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்ப மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கள்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காகத்தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க. வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. தண்டனைன்னா எப்படி? மரண தண்டனை இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம் இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜாராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லாரும் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்களாம். கடத்திட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரா அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாராம் அந்த ராஜா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமர்க், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111364. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:51. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம். மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
4: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை கவர்ச்சி. அப்படின்னா கவலை அல்லது துன்பம், இதெல்லாம் பொருள் தரும். மனசுல ஏற்படக்கூடிய அலைபாயும் எண்ணங்கள், பயம் அல்லது துயரத்தினால் ஏற்படும் மன உளைச்சல், இது எல்லாமே இந்த வார்த்தை குறிக்குது. இதற்கான உதாரணம்,
4: அகநானூற்றுல ஒரு வரி இருக்கு.

0: கவர்ச்சி நெஞ்சத்து அரும்படர் உழப்ப அப்படின்னா கவலை தேர்ந்த நெஞ்சத்தோடு பொறுக்க முடியாத பெரும் துன்பத்தை அனுபவித்தல் அப்படின்னு அர்த்தம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
0: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட் டிட்டினோப், TITTYNOPE. டிட்டினோப் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமா போதும், கொஞ்சோண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் டிட்டினோப் அப்படின்னு சொல்றோம்.
1: இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஒரு பவுல்ல கொஞ்சமா தான் பொட்டேட்டோ இருந்தது, அதை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா, தெர் வாஸ் ஒன்லி எ டிட்டினோப் ஆஃப் மேஷ் பொட்டேட்டோஸ் லெஃப்ட் இன் த பவுல், சோ ஐ ஏட் தட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம்.
0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
1: நம்ம வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்கு தனித்தனி சார்ஜர் சில பேர் வச்சுப்பாங்க. சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சார்ஜர் வச்சு எல்லாருமே அவங்க மொபைல சார்ஜ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சார்ஜரை வச்சு எல்லா மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற டவுட் வந்து நமக்கு இருக்கும். சோ அந்த டவுட்டை இன்னைக்கு கிளியர் பண்றதுக்கு தான் இந்த சயின்ஸ் செக்மெண்ட் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேளுங்க,
0: ஃபர்ஸ்ட் சார்ஜர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுல உள்ள சாக்கெட்ல இருந்து வர்றது 220 volt AC, அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட். ஆனா மொபைல் போனோட பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 5 volt 20 volt DC கரண்ட் மட்டுமே தேவைப்படும். சோ இந்த 220 volt AC கரண்ட 5 to 20 volt DC கரண்டா மாற்றது தான் இந்த சார்ஜரோட வேலை. இந்த வொர்க் மொத்த 4 ஸ்டெப்ஸ் நடக்குது.
1: ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிரான்ஸ்ஃபார்மர். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஹை வோல்டேஜ் 220 volts இருக்கிறத லோ வோல்டேஜ் 5 volts ஆவோ இல்ல ஒரு 12 volts ஆவோ நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தருது. செகண்ட் ஸ்டெப் AC to DC, அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட டைரக்ட் கரண்டா மாத்தி தருது. இந்த ஸ்டெப்புக்கு பேரு ரெக்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது ஸ்டெப் ஃபில்டரிங். இது என்ன பண்ணுது அப்படின்னா, சீரற்ற மின்சாரத்தை சீரான பாதுகாப்பான கரண்டா மாற்றி தருது. நான்காவது ஸ்டெப் வோல்டேஜ் ரெகுலேஷன் அண்ட் ஸ்மார்ட் சிப், அதாவது இப்ப வரக்கூடிய சார்ஜர்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் சிப் போன் எவ்வளவு கரண்ட் தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே பாதுகாப்பா மின்னூட்டத்தை அனுப்பி வைக்குது.
0: இப்போ நாம ஃபர்ஸ்ட் கேட்ட க்வெஸ்சனுக்கு வரலாம். சார்ஜரை மாத்தி போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு நாம கேட்டிருந்தோம். கண்டிப்பா சார்ஜரை மாத்தி போடலாம். இப்போ டைப் சி கேபிள்கள் வந்த பிறகு வெவ்வேறு பிராண்ட் போன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ் கூட ஒரே ஒரு சார்ஜர் தான் பயன்படுத்துறாங்க. இப்படி பயன்படுத்துறது ஒரு பாதுகாப்பான விஷயம் தான். இப்போ உள்ள ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் சார்ஜர்ல பவர் டெலிவரி மற்றும் குயிக் சார்ஜ் போன்ற ஸ்மார்ட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. நாம சார்ஜரை மாத்தி போடும் போது போன் சார்ஜர்ட்ட எனக்கு 15 volt கரண்ட் வேணும் அப்படின்னு கேட்கும். சார்ஜர் அதுக்கு ஏற்ப அந்த 15 volt சக்தியை மட்டுமே போனுக்கு கொடுக்கும். சோ எவ்வளவு பவர் வேணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது போன் தான், சார்ஜர் கிடையாது.
1: இப்படி சார்ஜரை மாத்தி போடும் போது, அதாவது குறைஞ்ச வோல்ட்ஸ் சார்ஜரை அதிக வோல்ட்ஸ் தேவைப்படக்கூடிய போனுக்கு போட்டா போன் வந்து மெதுவா தான் சார்ஜ் ஆயிடும். அதிக வோல்ட்ஸ் சார்ஜரை குறைஞ்ச வோல்ட்ஸ் போனுக்கு போட்டா போன் தனக்கு தேவையான மின்சாரத்தை மட்டுமே எடுத்துக்கும். ஒரே மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருந்தா போன் வழக்கம் போல அதனுடைய அதிவேகத்துல சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். ஆனா சார்ஜரை மாற்றி போடும் போது நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்.
0: டூப்ளிகேட் அல்லது தரமற்ற சார்ஜர்களை தவிர்க்கணும். இணக்கம் இல்லாத சார்ஜர்களை பயன்படுத்தும் போது போன் அல்லது சார்ஜர் சூடாக்கலாம். போனோ அல்லது சார்ஜரோ ரொம்ப சூடாச்சு அப்படின்னா சார்ஜ் பண்றத உடனே ஸ்டாப் பண்ணணும்.
1: சோ நல்ல தரமான ஒரிஜினல் பிராண்டட் சார்ஜர் அப்படின்னா நாம எந்த சாதனத்திற்கும் பயமின்றி மாற்றி மாற்றி பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு கே எக்ஸ்பிரஸ். கே எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்காகவே வரப்போகுது டி இமானி செயல் மணி அமுதவன் பாடல் வரிகள்ல நாகேஷ் அந்தோனிதாசன் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்கள்ல அண்ணாத்த திரைப்பட பாடல்.
3: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே தங்க மீனாட்சி கல்யாணமே.

நேயர்கள், இதுவரை குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ் கேட்டோம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் இளைய பாரதம் கேட்கலாம். இதில் பேசுவது நான் பகுதியில் எம் அக்ஷயா பாலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 9:03. உங்கள் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: ஆரம்பமாவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, இணைப்பு எண்ணாக 0462. ஒரு கைபேசி எண் இருக்குதுங்க, அந்த எண் 8903257309. இணைப்பில் இணைந்திருக்கும் முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: ஐயா வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: புன்னைநகர் விஜயகுமார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் வந்து ராஜ்யம். அது உன்னிகிருஷ்ணன், சுஜாதா குரலும், பரத்வாஜ் இசையும்.
0: சரிங்கய்யா, அந்த விருப்பமான பாடலை இப்போ கேட்கலாமா?
1: எல்லாருக்கும்
0: நன்றிங்க சார்,
1: ரொம்ப நன்றி.

தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

0: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யாரு இங்கிருந்து பேசுறீங்க? சுதா மேம், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தெய்வம் தந்த பூவே கண்ணு தேடல் என்ன தாயே, அந்த பாடல் வேணுமா?
0: சரி, பாடல கேட்கலாமா? சந்தோஷமா கேட்டிருக்கீங்க, சந்தோஷமா கேளுங்க. சரிங்களா? சரிங்கம்மா, நன்றிமா, அழைப்பிற்கு நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 9:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் ஒருவர் வாழும் ஆலயம். மலையோரம் மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்ட சொல்லி தந்ததாறு என்கிற பாடல் வேண்டும்.
0: போட்டுடலாமா?
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, NFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் போஸ்ட் அண்ட் கோர் ட்ரீட்மெண்ட் குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை குமரி பண்பலை 101 நேயர்கள் அழகான தங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சாமியார் மடத்திலிருந்து பேசுறேன்.
0: சாமியார் மடத்திலிருந்து உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: ராஜன்.
0: ராஜன் பேசுறீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கண்ணபடா பாயகலையா படத்துல
0: கண்ணுப்பட போகுதையா திரைப்படத்திலிருந்து மூக்குத்தி முத்தழகு, அந்த பாட்டு தானே? சரிங்கய்யா, உங்களுடைய விருப்பமான பாடலை இப்ப எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க. நன்றி.

0: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை

அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்படவுள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ரூபாய் 50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதிப்பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.

நேயர்களின் நினைவுக்கு இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இந்நிகழ்ச்சியில் பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஷீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்களை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரும் நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம்.

0: நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள், இரச்சகுளம் ஜி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர் நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
3: நேரம் 9:40. நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம் நிகழ்ச்சியில் ஒரு நேரில் நிகழ்ச்சி இருக்குதுங்க. டாபிக் என்னன்னா, நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள். நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள் என்ன அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய அனுபவத்தோடு கலந்து கொண்டு பேசலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, இணைப்பு எண் 0-4-6-5-2. ஒரு கைபேசி எண்ணம் இருக்குதுங்க, அந்த எண் 8903257-0309. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
3: ஐயா சொல்லுங்க.
4: மூவென்சர் படம், மூவென்சர் பாடல். குமுதம் போல் வந்த குமரியே, முகம் குங்குமமாக்கி வந்ததென்னவோ, மனம் வண்ண சீரை கரவு கண்டேன், நீ பேசும் நேரத்தில் கல் கண்டு கசக்கும், உன்னினல் கண்ட போதும் அடிதினகரனும்
3: தெரியும்,
4: இதயத்தின் உயிரோட்டமே இன்ப உதயத்தின் மொழி கூட்டமே.
3: சரிங்கய்யா, அந்த பாடலை நாங்க விரும்பி கேட்கலாம்.
4: நன்றி மேடம், நன்றி நன்றி நன்றி.

நகரம் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்கள். தங்களுடைய விருப்பமான பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து வரும் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இணைப்பேனோ துண்டிக்கப்பட்டு விட்டது. அவங்க விருப்பமான பாடலை கேட்கலாம்.

0: பாஸ் இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
1: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: ஆமா பாஸ்,
1: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
0: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
1: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
0: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
0: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
1: இந்த ஜெய்தீவ் படத்துல இருந்து
0: கேட்டிருக்கீங்க, உங்க விருப்பமான பாடல நம்ம எல்லாரும் கேட்டு மகிழலாம். நன்றிமா.
1: நன்றி.

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் பெயரை அறுத்திவிடு.

0: படபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேர்களையத்துடன் நிறைவு பெற்றது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சி செய்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதுவரை உங்களோடு ஆர்ஜே ஷைனி ராஜேஷ். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது உங்கள் குமரி பண்பலை 101. தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரபெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய ரயில் அமைச்சகம் கூறியுள்ளது. முல்லைப் பெரியாறு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினமான இன்று நாட்டின் விடுதலைக்காக அவர் ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு தமிழக அரசின் சார்பில் ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவு பெறுகிறது. இப்போட்டியில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது.

0: இச்சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. பண்பட்ட உள்ளங்களை பக்குவமாய் செறிவூட்ட பவனி வரும் ஒரே அலை உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேர்களை இனி கேட்கலாம் இளைய பாரதம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கம் நண்பர்களே, இளையபர நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை பேசுவது நான், நினைவூட்டுவோ நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. நிகழ்ச்சியில் இன்று பேசுவது நான் பகுதியில் உலக வனவிலங்கு வாரம் மற்றும் உலக விண்வெளி வாரம் குறித்து கோட்டார் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவியான எம் அக்ஷய பாலா அவர்கள் வழங்கும் உரையை கேட்கலாம்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் முக்கியமானது, அது வனவிலங்கு வாரம். நேயர்களே, வனவிலங்கு என்று சொன்னவுடன் உங்கள் நினைவுக்கு முதலில் என்ன வருகிறது? புலியா, யானையா, சிங்கமா அல்லது அழகான பறவைகளா? நாம் பார்க்கும் ஒவ்வொரு விலங்கிற்கும் பறவைக்கும் இந்த இயற்கையில் ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. மனிதர்கள் மட்டும் இந்த பூமியில் வாழவில்லை, நம்முடன் சேர்ந்து எண்ணற்ற உயிரினங்களும் வாழ்கின்றன. ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாள் காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள், ஜன்னலை திறக்கிறீர்கள், ஆனால் ஒரு பறவையின் சத்தமும் கேட்கவில்லை. சாலையில் எந்த நாயும் இல்லை, வயல்களில் பூச்சிகளே இல்லை, காட்டுக்கு சென்றால் மான்களும் இல்லை, யானைகளும் இல்லை, புலிகளும் இல்லை. அப்படிப்பட்ட உலகம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்காது அல்லவா? அதனால்தான் வனவிலங்குகளை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். நேயர்களே, நாம் தினமும் இயற்கையை பயன்படுத்துகிறோம். மரங்கள் நமக்கு காற்றை கொடுக்கின்றன, ஆறுகள் தண்ணீரை கொடுக்கின்றன, காடுகள் மழைக்கும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் முக்கியமானவை. ஒரு யானைக்கு காடு என்பது வெறும் இடம் அல்ல, அதுதான் அதன் வீடு. ஒரு பறவைக்கு மரம் என்பது வெறும் மரம் அல்ல, அதுதான் அதன் கூடு அமைக்கும் இடம். ஒரு புலிக்கு காடு என்பது அதன் வாழ்விடம். நாம் நமது வீட்டை யாராவது அழித்தால் எப்படி இருக்கும்? அதே போல் விலங்குகளின் வாழ்விடங்களை நாம் அழித்தால் அவற்றுக்கும் பாதிப்பு ஏற்படும். இப்போது ஒரு குட்டி கதை கேட்போமா? ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு விலங்குகள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் போது சாலையோரத்தில் ஒரு சிறிய பறவையை பார்த்தான். அந்த பறவைக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. அருண் அதை வீட்டிற்கு எடுத்து சென்று தண்ணீர் கொடுத்து

உணவு கொடுத்து சில நாட்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தான். பறவை குணமடைந்ததும் அதை மீண்டும் வானில் பறக்க விட்டான். அவனுடைய நண்பன் கேட்டான், ஒரு சின்ன பறவைக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா? அருண் சிரித்து கொண்டு சொன்னான், நமக்கு அது ஒரு சின்ன பறவை, ஆனால் அந்த பறவைக்கு அதுதான் முழு வாழ்க்கை. எவ்வளவு அழகான கருத்தில்லையா நேயர்களே. ஒவ்வொரு உயிருக்கும் அதன் வாழ்க்கை மிகவும் முக்கியம். வைல்ட் லைஃப் வீக் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை நினைவூட்டுகிறது. வன விலங்குகளை பாதுகாப்பது அரசு அல்லது வனத்துறையின் பொறுப்பு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கூட. நாம் காட்டுக்கு செல்லும் போது கூட சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். விலங்குகளுக்கு உணவு கொடுக்க கூடாது, குப்பைகளை வீசக்கூடாது, அதிக சத்தம் போடக்கூடாது, விலங்குகளை துரத்த கூடாது, அவற்றின் இயற்கையான வாழ்க்கையை தொந்தரவு செய்யக்கூடாது. ஏனென்றால் காட்டிற்கு செல்லும் போது நாம் விருந்தினர்கள், விலங்குகள் தான் அந்த வீட்டின் உரிமையாளர்கள். நேயர்களே, இப்போது ஒரு சின்ன கேள்வி. உலகத்தில் புலிகள் இல்லாமல் போனா என்ன ஆகும்? புலி என்பது ஒரு அழகான விலங்கு என்பதற்காக மட்டும் அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டியதில்லை. அது உணவு சங்கிலியில் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. அதே போல யானைகளுக்கும் இயற்கையில் முக்கியமான பங்கு இருக்கிறது. அவை காடுகளில் விதைகளை பரப்ப உதவுகின்றன. அவை செல்லும் பாதைகள் பல உயிரினங்களுக்கும் பயன்படுகின்றன. சிறிய பூச்சிகளுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. தேனீக்கள் இல்லை என்றால் பல தாவரங்களின் மகரந்த சேர்க்கை பாதிக்கப்படும். பட்டாம்பூச்சிகளும் இயற்கையின் அழகை மட்டும் அதிகரிப்பதில்லை, அவையும் சுற்றுச்சூழலில் பங்கு வகிக்கின்றன. அதனால் பெரிய விலங்கு சிறிய விலங்கு என்று எந்த உயிரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அன்பான நேயர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கை மிகவும் வேகமாக மாறிவிட்டது. நகரங்கள் வளர்கின்றன, கட்டிடங்கள் அதிகரிக்கின்றன, சாலைகள் உருவாகின்றன, தொழிற்சாலைகள் வளர்கின்றன. வளர்ச்சி அவசியம்தான், ஆனால் அந்த வளர்ச்சியோடு இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும். வளர்ச்சி வேண்டும், ஆனால் இயற்கையை அழித்து கிடைக்கும் வளர்ச்சி வேண்டாம். காடுகள் குறைந்தால் விலங்குகள் வாழும் இடம் குறையும். வாழ்விடம் குறைந்தால் அவை மனிதர்கள் வாழும் பகுதிக்குள் வரக்கூடும். அப்போது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படலாம். அதனால் வன விலங்குகளை பாதுகாப்பதோடு அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களையும் பாதுகாப்பது மிகவும் அவசியம். நேயர்களே, குழந்தைகளுக்கும் வன விலங்குகள் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். குழந்தைகள் இன்று இயற்கையை நேசிக்க கற்றுக்கொண்டால் நாளை அவர்கள் இயற்கையை பாதுகாக்கும் தலைமுறையாக மாறுவார்கள். பள்ளிகளில் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றிய நிகழ்ச்சிகள் நடத்தலாம், மரக்கன்றுகள் நடலாம், இயற்கை பயணங்கள் செல்லலாம், விலங்குகள் பற்றிய புத்தகங்களை படிக்கலாம். குழந்தைகளிடம் நாம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். விலங்குகளை பார்த்து பயப்படாதீர்கள், அவற்றை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவற்றின் வாழ்க்கையை புரிந்து கொண்டால் அவற்றை பாதுகாக்கும் எண்ணமும் நமக்குள் வளரும். இப்போது நேயர்களே, உங்களிடம் சில கேள்விகள். உங்கள் வீட்டில் பறவைகளுக்காக தண்ணீர் வைத்திருக்கிறீர்களா? ஒரு மரம் நட்டிருக்கிறீர்களா? குப்பையை சரியான இடத்தில் போடுகிறீர்களா? பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி எடுக்கிறீர்களா? இவற்றில் ஒன்றையாவது இன்று முதல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வைப்பது கூட ஒரு பறவையின் உயிரை காப்பாற்றலாம். ஒரு மரம் நடுவது பல உயிர்களுக்கு வீட்டை உருவாக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பொருளை தவிர்ப்பது ஒரு விலங்கு அதை விழுங்குவதிலிருந்து காப்பாற்றலாம். சிறிய செயல், ஆனால் அது பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. நேயர்களே, வன விலங்குகளை பாதுகாப்பது என்பது அவற்றுக்காக மட்டும் செய்யும் உதவி அல்ல. நாம் இயற்கையை பாதுகாக்கிறோம் என்றால் உண்மையில் நமது எதிர்காலத்தையே பாதுகாக்கிறோம். காடுகள் பாதுகாக்கப்பட்டால் நீர்வளம் பாதுகாக்கப்படும், நீர்வளம் பாதுகாக்கப்பட்டால் விவசாயம் பாதுகாக்கப்படும், இயற்கை சமநிலை பாதுகாக்கப்பட்டால் மனித வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும். அதனால் வனவிலங்கு பாதுகாப்பு என்பது மனித வாழ்க்கையிலிருந்து தனியாக இருக்கும் ஒரு விஷயம் அல்ல. மனித வாழ்க்கையும் வனவிலங்குகளின் வாழ்க்கையும் இயற்கையால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை. அன்பான நேயர்களே, இன்று நாம் வைல்ட் லைஃப் பற்றி பல விஷயங்களை பார்த்தோம். விலங்குகள் நம்முடைய எதிரிகள் அல்ல, அவை நம்முடன் இந்த பூமியை பகிர்ந்து வாழும் உயிரினங்கள். நாம் அடுத்த தலைமுறைக்கு வெறும் கட்டிடங்களையும் சாலைகளையும் மட்டும் விட்டு செல்லக்கூடாது. பசுமையான காடுகளையும் சுத்தமான நதிகளையும் சுதந்திரமாக வாழும் வனவிலங்குகளையும் விட்டு செல்ல வேண்டும். நேயர்களே, கடைசியாக ஒரு அழகான வரியுடன் முடிப்போம். இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல, நாமும் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள். வனவிலங்குகளை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், உயிர்களை மதிப்போம்.

இன்று நம்முடைய டாபிக் என்ன தெரியுமா? பூமியை தாண்டி, நிலவை தாண்டி, சூரியனை தாண்டி, நட்சத்திரங்களை தாண்டி, நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அந்த மிக பெரிய உலகம் விண்வெளி. நம்மில் நிறைய பேர் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்திருப்போம், நட்சத்திரங்களை எண்ணி பார்த்திருப்போம், நிலவை பார்த்து ரசித்திருப்போம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கோங்களா, அந்த நிலவு எவ்வளவு தூரத்தில் இருக்கும், அந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு பெரியது, நம்முடைய பூமி விண்வெளியில் எப்படி இருக்கிறது, விண்வெளியில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள், மற்ற கோள்களில் உயிரினங்கள் இருக்கிறதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடுறதுதான் விண்வெளி அறிவியல். விண்வெளி என்றால் என்ன? நம்முடைய பூமியை சுற்றி இருக்கும் மிக பெரிய பரப்பு தான் விண்வெளி. நம்முடைய பூமி மட்டும் இந்த யூனிவர்ஸ்ல இல்ல, சூரியன் இருக்குது, அதை சுற்றி பல கோள்களும் இருக்கின்றன. அந்த கோள்களை சேர்ந்துதான் நாம சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதுல மொத்தம் 8 கோள்கள் இருக்கின்றன. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இதில் நம்முடைய பூமி 3வது கோள். அதனுடைய ஆங்கில பெயர் தான் எர்த். நம்முடைய பூமிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இங்கே தண்ணீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது, உயிரினங்களும் இருக்கின்றன. அதனால்தான் பூமியை நாம் ப்ளூ பிளானட் என்று அழைக்கிறோம். சூரியன் இல்லை என்றால் ஒரு செகண்ட் கற்பனை பண்ணி பாருங்க, நாளைக்கு நாளை காலை எழுந்ததும் சூரியன் இல்லை என்ன ஆகும்? வெளிச்சம் இருக்காது, வெப்பம் இருக்காது, தாவரங்களில் போட்டோசிந்தசிஸ் செய்ய முடியாது, உணவு சங்கிலியே பாதிக்கப்படும். சூரியன் ஒரு சாதாரண நட்சத்திரம் கிடையாது, அது நம்முடைய சோலார் சிஸ்டத்தின் மையம். நம்முடைய பூமி சூரியனை சுற்றி வருகிறது. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க சுமார் 365 நாட்கள் ஆகிறது. அதுதான் நம்முடைய ஒரு வருடம். நிலவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா? நிலவு நம்முடைய பூமியின் இயற்கையான சேட்டலைட். நிலவுக்கு தனியாக வெளிச்சம் கிடையாது. சூரியனுடைய ஒளி நிலவில் பிரதிபலிப்பதால் தான் அது நமக்கு பிரகாசமாக தெரிகிறது. நிலவில் அட்மோஸ்பியர் மிகவும் குறைவு, அதனால் அங்கே நம்மை போல சாதாரணமாக சுவாசிக்க முடியாது. மேலும் நிலவில் கிராவிட்டி பூமியை விட குறைவு, அதனால்தான் ஆஸ்ட்ரோனட்ஸ் நிலவில் நடக்கும்போது துள்ளி துள்ளி நடப்பது போல இருக்கும். மனிதன் முதன் முதலில் நிலவில் நடந்த கதை. இப்போது ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். முதன் முறையாக நிலவில் காலடி வைத்தவர், அது மனித வரலாற்றிலேயே மிக பெரிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த காலத்தில் இன்றைய மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி கிடையாது. இப்ப நம்ம கையில இருக்கிற மொபைல் போனுக்கு இருக்கும் கம்ப்யூட்டிங் பவரை ஒப்பிடும் போது அந்த கால ஸ்பேஸ் கிராஃப்ட் டெக்னாலஜி ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஆனா அறிவும் முயற்சியும் தைரியமும் இருந்ததால் மனிதன் நிலவை அடைந்தான். இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய லெசன் கிடைக்கிறது. டெக்னாலஜி வளர்வதற்கு முன்னாடியே மனிதனுடைய கனவு வளர வேண்டும். இந்தியாவின் விண்வெளி பயணம் இப்போ நம்முடைய நாட்டை பற்றி பேசுகிறது. இந்தியா விண்வெளி துறையில் இன்று உலகம் கவனிக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகவும் முக்கியமான அமைப்பு. இந்தியாவின் விண்வெளி பயணம் ஆரம்ப காலத்தில் மிகவும் சவாலாகத்தான் இருந்தது. ரிசோர்ஸ் குறைவு, டெக்னாலஜி குறைவு, மணி குறைவு, ஆனா முயற்சி குறையவில்லை. இப்ப நம்முடைய நாட்டை பற்றி கொஞ்சம் பேசலாம். இந்தியா விண்வெளி துறையில் இன்று உலகம் கவனிக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணங்களில் இன்று இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கியமான அமைப்பு இது. இந்தியாவின் விண்வெளி பயணம் ஆரம்ப காலத்தில் மிகவும் சவாலானதாக தான் இருந்தது. ரிசர்ச் குறைவு, டெக்னாலஜி குறைவு, மணி குறைவு, ஆனா முயற்சி குறையவில்லை. அதனால்தான் இன்று இந்தியா பல முக்கியமான சேட்டலைட் மற்றும் ஸ்பேஸ் மிஷனை வெற்றிகரமாக விண்ணில் ஏதிருக்கிறது. சந்திராயன், நம்முடைய சந்திராயன் மிஷன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சந்திராயன் என்றாலே மூன் மிஷன். இந்த மிஷன்ஸ் மூலம் நிலவை பற்றி இந்தியா பல முக்கியமான தகவல்களை ஆய்வு செய்தது. குறிப்பாக சந்திராயன் 3 இந்தியாவின் மிக பெரிய விண்வெளி சாதனைகளில் ஒன்று. 2023 சந்திராயன் 3 லேண்டர் நிலவின் தென்

துருவ பகுதியில் வெற்றிகரமாக சாஃப்ட் லேண்டிங் செய்தது. இதன் மூலம் அந்த பகுதியில் வெற்றிகரமாக சாஃப்ட் லேண்டிங் செய்த முதல் நாடாக இந்தியா ஆனது. அந்த மூமெண்ட பார்த்தபோது பல இந்தியர்களுக்கும் ஒரே ஃபீலிங்ஸ் தான், நம்மால முடியும்னு. நிலவு மட்டும் இல்லை, இந்தியா செவ்வாய் கிரகத்திற்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியது. அதுதான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கள்யான். 2013 லான்ச் செய்யப்பட்ட இந்த மிஷன் 2014 மார்ஸ் ஆர்பிட் என்று அடைந்தது. முதல் முயற்சியிலேயே மார்ஸ் ஆர்பிட்டை அடைந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இதுதான் இந்தியாவின் சயின்டிபிக் கேப்பபிலிட்டியை உலகத்திற்கு காட்டியது. சூரியனை பற்றி ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய மிஷன் தான் ஆதித்யா L1. சூரியன் நமக்கு மிகவும் அருகில் இருக்கும் நட்சத்திரம். ஆனா சூரியனை நேரடியாக சென்று ஆய்வு செய்வது மிகவும் சேலஞ்சிங்கா இருந்தது. இந்த மிஷன் மூலம் சூரியனை அவுட்டர் அட்மோஸ்பியர் உள்ளிட்ட பல விஷயங்களை ஆய்வு செய்ய முடிகிறது. இதன் மூலம் ஸ்பேஸ் வெதர் மற்றும் சூரிய செயல்பாடுகளை பற்றி நமக்கு நல்ல புரிதல் கிடைத்தது. சேட்டலைட் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன், நம்முடைய வாழ்க்கையில் சேட்டலைட்டுக்கு என்ன வேலை? நிறைய பேர் சேட்டலைட்டின் ராக்கெட் லான்ச்சிங் மட்டும் நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நம்முடைய டெய்லி லைஃப்ல சேட்டலைட் டெக்னாலஜி நிறைய இடங்களில் இருக்கிறது. எக்ஸாம்பிளா GPS, கூகுள் மேப்ஸ் போன்ற நேவிகேஷன்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன், வெதர் ஃபோர்காஸ்டிங், அக்ரிகல்ச்சரல் மானிட்டரிங், டெலிவிஷன் கம்யூனிகேஷன், டிசாஸ்டர் மானிட்டரிங், கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இவைகளில் சேட்டலைட் டெக்னாலஜி மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது நாம் விண்வெளியை பார்க்காமலேயே விண்வெளி டெக்னாலஜியை தினமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வெதர் ஃபோர்காஸ்டிங்ல சேட்டலைட் நாளைக்கு மழை வருமா, சைக்ளோன் எங்கே உருவாகிறது, புயல் எந்த டைரக்ஷன்ல நகர்கிறது, கிளவுட் மூமெண்ட் எப்படி இருக்குது, இதை ட்ராக் செய்வதற்கு வெதர் சேட்டலைட் மிகவும் முக்கியமானவை. குறிப்பாக கடலோர பகுதிகளில் புயல், சூறாவளி போன்றவை, குறிப்பாக கடலோர பகுதிகளில் சைக்ளோன் மானிட்டரிங் மிகவும் முக்கியம். ஒரு சைக்ளோன் உருவாகும் போது அதை சேட்டலைட் இமேஜ் மூலம் தொடர்ந்து கண்காணிக்க முடியும். இதனால் மக்கள் முன்னதாகவே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற முடிகிறது. அதாவது விண்வெளி தொழில்நுட்பம் மனித உயிர்களை காப்பாற்றவும் உதவுகிறது, விவசாயத்திற்கும் உதவுகிறது. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்றால் ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு மட்டும்தான் என்று நினைக்காதீங்க, விவசாயத்திற்கும் சேட்டலைட் டெக்னாலஜி பயன்படுகிறது. சேட்டலைட் இமேஜ் மூலம் பயிர்களின் நிலை, நீர்நிலை, மழை நிலை, நிலத்தின் தன்மை, வறட்சி அல்லது இயற்கை பாதிப்புகள் போன்றவற்றை மானிட்டர் செய்ய முடியும். இதனால் ஃபார்மர்ஸ்க்கு பிளானிங் செய்ய உதவுகிறது. இப்ப ஒரு சின்ன ஸ்டோரியும் கேட்போம். ஒரு கிராமத்தில் வருண் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு இரவு நேரத்தில் வானத்தை பார்ப்பது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவன் தன்னுடைய தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா அந்த நட்சத்திரங்களுக்கு அப்புறம் என்ன இருக்கு? தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, எனக்கு தெரியாது. வருண் ஆச்சரியப்பட்டான், உங்களுக்கு தெரியாதா? தாத்தா சொன்னார், எனக்கு தெரியாததை நீ கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு வார்த்தை வருணுடைய வாழ்வையே மாற்றியது. அவன் ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்க ஆரம்பித்தான், புக்ஸ் படித்தான், வீடியோஸ் பார்த்தான், எக்ஸ்பிரிமெண்ட் செய்தான். பல வருடங்கள் கழித்து அவன் ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆனான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு கேள்வி ஒரு கனவாக மாறலாம், ஒரு கனவு ஒரு முயற்சியாக மாறலாம், ஒரு முயற்சி ஒரு சாதனையாக மாறலாம். அதனால் குழந்தைகள் கேட்கும் போது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒருபோதும் தடுக்காமலும் சலிக்காமலும் பதில் கூற வேண்டும். இப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஸ்பேஸ்ல ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்படி சாப்பிடுறாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி பாத்ரூம் பயன்படுத்துறாங்க, எல்லாமே பூமியில் இருப்பதை விட வித்தியாசமா தான் இருக்கும். விண்வெளியில் மைக்ரோ கிராவிட்டி இருப்பதனால ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கீழே விழாது, அதாவது பொருள்கள் எதுவுமே கீழே விழாது. நீங்க ஒரு பென்னை விட்டீங்கன்னா அது கீழே விழாம அப்படியே மிதக்கும். ஆஸ்ட்ரோனட்ஸ் தூங்கும் போது ஸ்லீப்பிங் பேக ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ள செக்யூர் பண்ணி கொள்வாங்க. இல்லனா அவங்க தூங்கும் போதும் ஃப்ளோட்டிங்லயே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. விண்வெளியில் மனிதர்கள் நீண்ட காலம் தங்கி ரிசர்ச் செய்யும் மிக முக்கியமான இடம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS. இது பூமியை சுற்றி ஆர்பிட்டில் இயங்குகிறது.

0: பல நாடுகள் இணைந்து இதை பயன்படுத்துகின்றன. அங்கே ஆஸ்ட்ரோனட்ஸ் சயின்டிபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே செய்வாங்க. மைக்ரோ கிராவிட்டில் பிளான்ட்ஸ் எப்படி வளர்கின்றன, ஹியூமன் பாடி எப்படி மாற்றம் அடைகிறது, மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி பிஹேவ் செய்கின்றன போன்ற பல விஷயங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. ஜூபிட்டர் நம்முடைய சோலார் சிஸ்டத்திலேயே மிக பெரிய கோள். ஜூபிட்டர் இது ஒரு கேஸ் ஜெயின்ட். ஜூபிட்டருக்கு பல மூன்ஸ் இருக்கின்றன. அதில் மிகவும் பிரபலமான சோலார் சிஸ்டத்திலேயே பெரிய மூனாவும் அது கருதப்படுது. ஜூபிட்டரின் இன்னொரு ஃபேமஸ் ஃபீச்சர் கிரேட் ரெட் ஸ்பாட். இது ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ரோம் சிஸ்டம். அது பல ஆண்டுகளா ஜூபிட்டர்லயே இருக்குது. இதே சாட்டன் எடுத்துக்குவோமா, சாட்டன்னா பார்த்தாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அழகான ரிங்ஸ். சாட்டனின் ரிங்ஸ் ஐஸ் மற்றும் ராக்ஸ் பார்ட்டிகல்ஸ் போன்ற பொருட்களால் ஆனது. அதனால்தான் டெலிஸ்கோப் மூலம் சாட்டனை பார்க்கும்போது அது மிகவும் அழகாக தெரியும். மார்ஸ் சிவப்பு கிரகம். மார்ஸை ரெட் பிளானட் என்றும் சொல்லுவாங்க. அதன் மேற்பரப்பில் அயன் மினரல்ஸ் இருப்பதால் சிவப்பு நிறமாக தெரிகிறது. மார்ஸில் ஒரு நாள் பூமியின் நாளை விட கொஞ்சம் நீளமானது. மார்ஸில் மனிதர்கள் வாழ முடியுமா, இது இன்னும் ரிசர்ச் செய்யப்படும் முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது. அங்க அட்மாஸ்பியர் மிகவும் மெல்லியது, டெம்பரேச்சர் மிகவும் கம்மியாக இருக்குது. வாட்டர் பற்றிய எவிடன்ஸ்களுக்கு ஆய்வு செய்யப்படுகிறது. ஆனால் ஃபியூச்சர்ல மனிதர்கள் மார்ஸுக்கு செல்ல முடியுமா என்பது ஸ்பேஸ் சயின்ஸில் மிக பெரிய கேள்விகளில் ஒன்று. ஏலியன்ஸ் இருக்குதா, இப்ப எல்லாருக்கும் பிடித்த க்வெஸ்சன். விண்வெளியில் ஏலியன் இருக்கிறார்களா, இதற்கான உறுதியான சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்குதா அப்படிங்கிற கேள்விதான். ஆனா இன்னும் அதற்கான பதில் கிடைக்கவில்லை. யூனிவர்ஸ் மிகவும் பெருசு. நாம் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருப்பதை அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு கேலக்சியிலும் எண்ணற்ற ஸ்டார்ஸ் இருக்கிறது. அவற்றுள் சில ஸ்டார்ஸை சுற்றி பிளானட்ஸும் இருக்குது. அதனால் சயின்டிஸ்ட் தொடர்ந்து லைஃப் பியாண்ட் எர்த் பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஏதாவது புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் என்று அவர்களும் நம்பிக்கொண்டே தனது ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு, இதை இமேஜின் பண்ணுவது கூட கஷ்டம். நம்முடைய சோலார் சிஸ்டம் ஒரு கேலக்சியில் இருக்கிறது. அந்த கேலக்சியின் பெயர் தான் மில்கி வே. மில்கி வேல நம்முடைய சன் மட்டும் கிடையாது, பல கோடி ஸ்டார்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற கேலக்சிஸ். அதனால் யூனிவர்ஸின் அளவு நினைத்தாலே நமக்கு ஒரு விஷயம் புரியும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் சிறிய பகுதி. ஆனா இந்த சிறிய மனிதன் அந்த மிக பெரிய யூனிவர்ஸ் பற்றியே தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறான். அதுதான் மனித அறிவின் அழகு. பூமியை விண்வெளியில் இருந்து பார்த்தால் ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்ல இருந்து எர்த்த பார்க்கும் போது ஒரு பியூட்டிஃபுல்லா ப்ளூ பிளானட்டா தெரியுது. அங்கே கண்ட்ரி பார்டர்ஸ் தெரியாது. இந்தியா எங்கே முடிகிறது, எங்கே தொடங்குகிறது, எதையுமே நம்மால பார்க்க முடியாது. ஒரே ஒரு பூமி தான் தெரியும். அதனால் ஸ்பேஸ் நமக்கு ஒரு மிக பெரிய லெசன் சொல்லுகிறது. நாம் எல்லோருக்கும் ஒரே பூமியில் வாழ்கிறோம். மொழி வேறாக இருக்கலாம், நாடு வேறாக இருக்கலாம், கலாச்சாரம் வேறாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வீடு ஒன்றுதான், அதுவே பூமி.
1: இதுவரை உலக வனவிலங்கு வாரம் மற்றும் உலக விண்வெளி வாரம் குறித்து கோட்டார் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியான எம் அக்ஷய பாலா அவர்கள் வழங்கிய உரையை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை.
2: உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோள் உலகின் முதல் முதலாக செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4ஆம் தேதி உலக விலங்கு நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் விலங்குகளின் அனைத்து வாழ்க்கை முறைகள் கொண்டாடப்பட்டு உலக அனைத்து முக்கிய நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இயற்கை ஆர்வலரும் விலங்குகளின் தெய்வமாக மதிக்கப்படுபவருமான பிரான்சிஸ் அசிசி என்பவரின் வணக்க நிகழ்வு அக்டோபர் 4ஆம் தேதி வருவதால் இந்த நாள் வனவிலங்கு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டது. சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் என்பது நாடுகளை ஒன்றிணைத்தல், உரையாடல், புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை எளிதாக்குதல், வளர்ச்சிக்கு பங்களித்தல், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கும் மொழி வல்லுநர்களின் பணிக்கு மரியாதை செலுத்தும் ஒரு வாய்ப்பாகும்.

0: இதுவரைக்கும் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க.
1: அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம் நடப்பு நிகழ்வுகள்.
0: தேஜா ரியோ அவர்கள் இயக்கிய நாகாலாந்தை மையமாக கொண்ட ஆங் திரைப்படம் 2026 டொராண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் பிளாட்ஃபார்ம் விருதை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற 2026 ஆசிய விளையாட்டு போட்டியில் 321 முறையாக சர்வதேச அளவில் பங்கேற்றதன் மூலம் இந்தியாவின் அதிக போட்டிகளில் விளையாடிய மகளிர் ஹாக்கி வீராங்கனை என்ற பெருமையை சபிதா புனியா அவர்கள் பெற்றுள்ளார். ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலைகளில் சுசிகா தரியால் அவர்கள் வெண்கல பதக்கம் வென்று கலப்பு தற்காப்பு கலைகளில் இந்தியாவின் முதல் ஆசிய விளையாட்டு பதக்கத்தை வென்றவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மேலும் ஸ்கீ துப்பாக்கி சுடுதல் கலப்பு அணிகள் பிரிவில் அனந்த்ஜித் சிங் நருகா மற்றும் பரிணாஸ் தலிவால் ஆகியோர் வெண்கல பதக்கம் வென்றுள்ளனர். இதே போன்று தடகள வீராங்கனை வித்யா ராம்ராஜ் மற்றும் வீரர் விஷால் டி கே ஆகியோர் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளனர். மேலும் பெண்களுக்கான 49 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் மீராபாய் சானு அவர்கள் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். மேலும் இதே போன்று பெண்களுக்கான தடையூன்றி தாண்டுதல் நிகழ்வில் இந்தியாவின் பரணிகா இளங்கோவன் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெறும் 48வது உலக திறன் போட்டியில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவில் 70 திறமையான போட்டியாளர்கள் அடங்கிய மிகப்பெரிய குழுவை இந்தியா அனுப்பியுள்ளது. இந்தியாவின் உலகளாவிய திறன் தரவரிசையானது 2015 29வது இடத்தில் இருந்து 2024 13வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேலும் 2025 உலக திறன் ஆசியா போட்டியில் இந்தியா 8வது இடத்தையும் பிடித்திருந்தது.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல கடந்த வாரத்துல நடந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.
0: மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.

0: நினைவுபடுத்துகிறோம். பகல் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலம் ஆய்வாழ்வோம் மருத்துவ தொடரில் போஸ்ட் அண்ட் கோர் ட்ரீட்மெண்ட் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 1164.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 10:33. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வான நிலையம் குமரி பண்பலை 101. இனி ஆரம்பமாவது சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நலமா இருக்கீங்களா? சூப்பரா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம், கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், திருக்குறள் சொல்லலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, இணைப்பு எண்ணாக 04652. ஒரு கைபேசி எண் இருக்கு, 8903257309. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க குட்டீஸ். முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு, திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல்.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆற்றுப்படுத்தினர் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 5/10/2026 வரை வரவேற்கப்படுகின்றன. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹28,000, பணியிட எண்ணிக்கை 1, பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம், கல்வி தகுதி சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள் பொதுநிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம் மற்றும் சமுதாய வள மேலாண்மை இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட முதுகலை பட்டம், அல்லது சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம் இளநிலை பட்டம் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேலாண்மை ஆகியவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் மற்றும் திட்டம் உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம் அனுபவம், கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையில் 2 ஆண்டுகள் அனுபவம், சமூக நலன் மற்றும் பெண்கள் வளர்ச்சித்துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை, மேலும் கணினி அறிவு உடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆற்றுப்படுத்தினர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹23,000, பணியிட எண்ணிக்கை 1, பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம், கல்வி தகுதி சமூக பணி, சமூகவியல், உளவியல், பொது சுகாதாரம், மனநலம் இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் அல்லது ஆலோசனை மற்றும் தகவல் தொடர்பு பாடப்பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். அரசு நிறுவனம் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகியவற்றில் குறைந்தபட்சம் 1 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை, அவசர உதவி தொலைபேசி சேவைகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை, மேலும் கணினி அறிவு உடையவராகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். மாதிரி விண்ணப்ப படிவம் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாக வலைதளம் www.kanyakumari.nic.in வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேற்கூறிய பதவிக்கு தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பம் 5/10/2026 அன்று மாலை 5:30 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், இணைப்பு கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியில் வந்து சேரும் வகையில் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பம் மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் வந்து சேராத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

நேரம் 10:42 ஆயாச்சு. இந்த நிகழ்ச்சி சிறுவர் குரல் நேர்லை நிகழ்ச்சி. இதுல குட்டீஸ் நீங்க வந்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-722 இணைப்பு எண்ணாக 046-52. இந்த எண்கள்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். எல்லாரும் ஓடி வாங்க, அடுத்த ஒரு பாடல் கேட்டுடலாம். என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து

0: கண்ணக்குறிச்சியா?
1: கண்ணக்குறிச்சி.
0: கண்ணக்குறிச்சிலேருந்து ரிஷ்வந்த். என்ன படிக்கிறீங்கம்மா? எல்கேஜி படிக்கிறீங்களா? சரி, சூப்பரா பேசுறீங்க. என்ன பேச போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க பாப்போம். அப்படியா? எனக்கு பிடித்த பொம்மை போல் எதுவும் இல்லை உலகிலே. நிறைய பொம்மை வச்சிருக்கீங்களா? என்ன பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க? ஒரு பொம்மை தானா? டெடி பியர் பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்களா? நல்லா படிப்பீங்களா? நல்லா படிக்கணும், சரியா? நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், சரிங்களா? சரி, நிகழ்ச்சிகள் பங்கேற்று பேசினமைக்கு நன்றிமா. நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள், இரச்சகுளம் ஜி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர் நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் வி ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: சிறுவர் குரல் நேர்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் ஒரு குட்டி யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?

0: சிறுவர் குரல் நேர்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த குட்டீஸ் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரு இங்கிருந்து பேசுறீங்கம்மா? விதுனா? விதுல். விதுல் எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? உங்க ஊர் பேர் என்ன? என்னம்மா? சரிம்மா, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க பாப்போம். சூப்பரா பண்ணீங்க விதுல். என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி சி படிக்கிறீங்களா? சரி சரி, நல்லா படிக்கணும். சரியா? நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி.
2: மணி மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா ஓடுறேன் வெயிட்ல.

நீங்கள் இதுவரை கேட்டது சிறுவர் குரலின் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த குட்டீஸ்களுக்கு மனமார்ந்த நன்றி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

அலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 4:02 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442432243. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442432243 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:07. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402709722, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண்
1: 8903257309.
0: ஓகே, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்லாம் சொல்லியாச்சு. முதல் கேள்வி கேட்கலாமா?
1: கேட்கலாமே.
0: ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விருது பத்தி கேட்கலாம்.
1: கேட்கலாம்.
0: 2026 கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதுதான் கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக சொல்லிடலாம். 2026 கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது?

0: நேயர்களும் இணைப்புல வந்துட்டாங்க,
1: பேசிடலாம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோமா ஐயா. சொல்லுங்க, என்ன என்ன க்வெஸ்சன் கேட்டீங்களா?
2: இதுதான்
0: கேள்வி. சரி, அருமையா யோசிக்கிறீங்க. நம்ம அடுத்த நீங்க
2: குடுக்கறீங்க மேம்.
0: என்ன ஐயா?
2: கேரளாவுடைய விருது தான் இல்லையா இது? கீரா அவார்டு.
0: கீரா அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க இதுதான் கேள்வி.
2: ஏதோ க்ளூ கொடுங்க மேம்.
0: அருமையா முயற்சி பண்ணீங்க. நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறேன், பதில் கிடைக்கும். நன்றி.
2: சரி, நன்றி.
0: இணைப்புல ஒரு நேயர் வந்தாங்க. நம்ம நேயர்களுக்காக மறுபடியும் கேள்வி கேட்டலாம். 2026 ஆண்டுக்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது இதுதான் கேள்வி. அடுத்த நேயர் இணைப்புல வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாமா?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பொது அறிவு நேயர்களை நிகழ்ச்சி.
0: வணக்கம். வணக்கம். குமரி பண்பலை 101.
3: வணக்கம் மேடம்.
0: பதில் தெரியுமாமா?
3: எந்த ராஜேஸ்வரி, நான் ஹோட்டல்ல இருந்து பேசுகிறேன். கீரா விருது கோபாலகிருஷ்ணன் கிடைச்சிருக்கு.
0: வெரி குட், சூப்பர், கரெக்ட் ஆன்சர்.
1: பாராட்டுக்கள்.
3: நன்றி அம்மா, நன்றி.
0: நன்றி, நன்றிமா. அவங்களுக்கே ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு.
1: ஆமா, பதில் சொல்லிட்டாங்க.
0: சரி, கூடுதல் தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2026 ஆண்டுக்கான கீரா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் அவங்களுக்கு தான். கீரா அப்படின்னா கீ ராஜநாராயணன். இவங்க கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. 2026 ஆண்டுக்கான கீரா விருது திருப்பூரை சேர்ந்த எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன் அவங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த விருதுக்காக 500,000 விருது தொகையா கொடுத்துருக்காங்களாம். கீரா விருது பாத்தீங்க அப்படின்னா 2020 ஆண்டுல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். அப்ப கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக சொல்லலாம். 2026 ஆண்டிற்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை எம் கோபாலகிருஷ்ணன். அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: கேட்கலாமே. அடுத்த கேள்வி என்னன்னா ஈஸியான கேள்விதான். நம்முடைய நேயர்கள் எல்லாம் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கணும்ல, அதனால மனித உடலின் மிக பெரிய உறுப்பு எது?
0: ஓ, அதுதான் நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கேள்வியை சொல்லிடலாம்.
1: மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது? அதுதான் கேள்வி.
0: நேயர்களே, பதில் தெரிஞ்சிச்சுன்னா உடனே நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-2902-702-722. இணைப்பு எண் 0-4-6-5-2. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாமா?
1: 8-9-0-3-2-5-7-0-3-9.
0: சரி, கேள்வி ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லலாம்.
1: மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது?
0: மிகப்பெரிய உறுப்பு. ஸ்டார்டிங்ல ஏதாவது க்ளூலாம் இருக்கா?
1: க்ளூ எல்லாம் இல்ல, மனித உடல் தான்.
0: அவ்வளவுதான்.
1: ஆமா,
0: நேயர்கள் யோசிச்சுட்டே இருப்பாங்க.
1: சரி,
0: நம்ம வணக்கம்.
4: வணக்கம். குட்டாரம் மகாராஜன்.
0: வணக்கம் ஐயா. பதில் தெரியுமா ஐயா?
4: நம்ம தோல்.
1: தோல், சரிதானா?
0: உறுப்பு
1: தோல்னு சொல்றோம். பொதுவாக மனித உடலின் உள்ளுறுப்புகள்ல மிகப்பெரியது கல்லீரல். ஆனா உடலின் மொத்த அமைப்புல வெளிப்புறமாக அமைந்து நம்மை பாதுகாக்கும் தோல் தான் உடலின் மிகப்பெரிய உறுப்பாக கருதப்படுது. இது வந்து உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் கிருமிகள் உள்ளே நுழையாமல் தடுக்கவும் இந்த தோல் உதவுது. அதனாலதான் மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பாக தோல் கருதப்படுது.
0: அப்ப மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக கேள்வியும் பதிலும் சொல்லிடலாம்.
1: மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னா தோல்.
0: நேர்களே, இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஏஆர் ரஹ்மான் இசையல் கபிலன் பாடல் வரிகள்ல, ஸ்ரேயா கோஷல் பாலக்காடு ஸ்ரீராம் மகேஷ் விநாயகம் குரல்கள்ல பொன்னியின் செல்வன் திரைப்பட பாடல்.

0: ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு, அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:20. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. குமரி பண்பலை 101 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-702-72. இணைப்பு எண் 0465-2. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாமா?
2: சொல்லிடலாம். 8903257-3939.
1: சரி, அடுத்த கேள்வி கேட்கலாமா?
2: கேட்கலாம்,
1: கொஞ்சம் ஈஸியாவே கேட்கலாம். இந்தியாவின் முதல் எல்என்ஜி மூலம் இயங்கக்கூடிய இரட்டை எரிபொருள் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதுதான் கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக சொல்லிடலாம். இந்தியாவின் முதல் எல்என்ஜி மூலம் இயங்கக்கூடிய இரட்டை எரிபொருள் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக சொல்லிடலாம். இந்தியாவின் முதல் எல்என்ஜி மூலம் இயங்கக்கூடிய இரட்டை எரிபொருள் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதுதான் கேள்வி. கேள்விக்கான பதில் தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-702-72. இணைப்பு எண் 0465-2. அலைபேசி எண் 8903257-3939. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. ஐயா சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் சண்முகசுந்தரம்.
2: சொல்லுங்க ஐயா.
1: கேள்வி சொல்லலாமா? இந்தியாவின் முதல் எல்என்ஜி மூலம் இயங்கக்கூடிய இரட்டை எரிபொருள் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதுதான் கேள்வி. இரட்டை எரிபொருள் ரயில் சேவை எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது?
3: ஹரியானா?
1: இல்லையே, இன்னும் முயற்சி பண்ணலாம். நிகழ்ச்சியில இணைந்திருங்க, சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம். ஐயா நன்றி. அருமையா முயற்சி பண்ணாங்க. வணக்கம்.
2: வணக்கம். பொது அறிவு மேலே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர். ஐயா சொல்லுங்க, உங்க பேரு?
4: ராகவன் ஈத்தாமொழி.
2: ராகவன் ஈத்தாமொழி,
1: பதில் சொல்லலாமா?
4: அகமதாபாத்.
1: சரியான பதில், வாழ்த்துக்கள் ஐயா.
4: வணக்கம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புது, நாகர்கோவில், 9842111964.
2: கன்னியாகுமரி மாவட்டம்.

0: சொன்னாங்க. கேள்வி மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கலாம். இந்தியாவின் முதல் எல்என்ஜி மூலம் இயங்கக்கூடிய இரட்டை எரிபொருள் ரயில் சேவை எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? அந்த ஐயா சொன்ன மாதிரி சரியான பதில் தான் அகமதாபாத். கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். அகமதாபாத்ல தான் முதல்ல எல்என்ஜி மூலம் இயங்கக்கூடிய இரட்டை எரிபொருள் ரயில் சேவை தொடங்கியிருக்காங்க. எல்என்ஜி அப்படின்னா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதாவது திரவ மயமாக்கப்பட்ட எரிபொருள் இல்லைனா இயற்கை எரிவாயு அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் முதல் எல்என்ஜி மூலம் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிபொருள் வாயுவால் இயங்கக்கூடிய ரயில் வந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்று அகமதாபாத்தில் சபர்மதி ரயில் நிலையத்தில் தொடங்கியிருக்காங்க. இதோட என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, டீசல் பயன்பாட்டை குறைத்து மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்குமா, அது மட்டும் இல்லை எரிபொருளோட செலவு குறையுமா, கார்பன் புகை வெளியேற்றம் குறையும், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ரயில் போக்குவரத்து, இதனால இதை ஊக்குவிக்கிறாங்க. அப்போ கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை நம்ம நேயர்களுக்காக. இந்தியாவின் முதல் எல்என்ஜி மூலம் இயங்கக்கூடிய இரட்டை எரிபொருள் ரயில் சேவை எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து அகமதாபாத். அடுத்த கேள்வி நீங்க தான் கேட்கணும்.
1: அடுத்த கேள்வி கேட்டுலாமா?
0: கேட்கலாம்.
1: ஈஸியான கேள்விதான். பூமியில் மழை பொழிவது போல சனி மற்றும் வியாழன் கோள்கள் இருக்குல்ல, அங்க வந்து எதனாலான மழை பொழியுது?
0: அங்கேயும் மழை பெய்யும்.
1: அங்கேயும் மழை பெய்யும். பூமியில நம்மளுக்கு தண்ணி வரும், மழை பொழியும் தண்ணி. ஆனா சனி மற்றும் வியாழன் கோள்கள்ல எதனாலான மழை பொழியுது?
0: வித்தியாசமா மழை பெய்யும் போல.
1: வித்தியாசமா அங்க மழை பெய்யும். அது என்ன மழை?
0: அந்த வித்தியாசமான பெயர் கொண்ட மழை என்ன?
1: என்ன மழை? அதுதான் கேள்வி.
0: நம்ம நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கேள்வியை சொல்லிடலாம்.
1: பூமியில் மழை பொழிவது போல சனி மற்றும் வியாழன் கோள்களில் எதனாலான மழை பொழிகிறது? அதுதான் கேள்வி.
0: வணக்கம். வணக்கம். குமரி பண்பலை 101 பொது அறிவு.
1: நாகர்கோவில் இருந்து அஸ்வின் பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்கம்மா?
2: 6th ஸ்டாண்டர்ட்
1: படிக்கிறீங்களா? க்வெஸ்சன் கேட்டிங்களா?
2: ஆமா.
1: என்ன ஆன்சர் சொல்லுங்க பாக்கோம்.
2: சல்பூரிக் ஆசிட்.
1: என்ன? வியாழன் கோள்கள் எதனாலான மழை பொழியுது? அதுதான் கேள்வி.
2: சரி,
1: ஆசிடா? இல்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, தொடர்ந்து கேளுங்க, நம்ம பதில தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
0: நன்றிமா.
1: நன்றி.
0: பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. நம்ம கேள்வியை இன்னொரு வாட்டி நம்ம நேயர்களுக்காக சொல்லிடலாம்.
1: பூமியில் மழை பொழிவது போல சனி மற்றும் வியாழன் கோள்களில் எதனாலான மழை பொழிகிறது?
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்கம்மா?
3: அன்புராணி சென்னையில இருந்து பேசுறேன்.
1: அன்புராணி சென்னையில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்கம்மா.
0: பதில் சொல்லியாச்சே.
1: இது அடுத்த கேள்விமா? பூமியில் மழை பொழிவது போல சனி மற்றும் வியாழன் கோள்களில் எதனாலான மழை பொழிகிறது? நல்ல முயற்சி பண்ணீங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, நம்ம பதில தெரிஞ்சுக்கலாம்.
0: வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நம்ம நேயர்கள் நல்ல அழகா முயற்சி பண்றாங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நன்றி.
0: சரி, நம்ம கூடுதல் தகவல் சொல்லிக்கலாமா?
1: பூமியில மழை பொழியது போல சனி மற்றும் வியாழன் கோள்கள்ல வைர மழை பெய்தான். சரியா? அது எதனால எப்படி பெய்யுது அப்படின்னா, சனி அந்த கோள்கள்ல வளிமண்டலத்தில் மீத்தேன் வாயு அதிக அளவில் உள்ளது. அங்கு ஏற்படும் கடுமையான மின்னல் புயல்களின் போது இந்த மீத்தேன் வாயு உடைக்கப்பட்டு கார்பனாக மாறுது. இந்த கார்பன் கீழே விழும்போது வளிமண்டலத்தின் தீவிரமான அழுத்தம் மற்றும் வெப்பத்தின் காரணமாக முதலில் கிராஃபைட்டாக மாறி பின்னர் நெருக்கமான வைரங்களாக மாறுது. இந்த ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த கோள்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் டன் கணக்குல மழையா பொழியுமா, ஆனால் கோள்களின் உட்பகுதியில் உள்ள மிக அதிக வெப்பத்தின் காரணமாக இந்த வைரங்கள் வந்து இறுதியில உருகி திரவ நிலையை அடைந்து விடுமா. சரியா?

0: இந்த நமக்கு நல்ல வயிறு நெக்லஸ் வயிறு மோதிரம் எல்லாம் போடணும்னா நம்ம சனி அல்லது வியாழன் கோள்கள்ல போனா நம்ம வயிறு மலைய பிடிச்சி உடனே வயிறு நெக்லஸ் செஞ்சிடலாம்.
1: போலாம், நீங்க வரீங்களா?
0: கண்டிப்பா. நம்ம கேள்வியும் பதிலையும் தெரிஞ்சுக்கலாம். பூமியில் மழை பொழிவது போல சனி மற்றும் வியாழன் கோள்கள்ல எதனாலான மழை பொழியுது அப்படின்னு கேட்டிருந்தோம். வைரமழை பொழியுதான். சரிங்களா,
1: அருமையா கேள்வியும் பதிலும் சொல்லியாச்சு. நம்ம நேயர்களுக்காக அட்டகாசமா ஒரு பாடலும் கொடுத்துடலாம். அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வைஷாக் பாடல் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர், ஜிப்ரான் வைஷாக் குரல்கள்ல துணிவு திரைப்பட பாடல் இப்ப உங்களுக்காக வரப்போகுது, கேட்கலாம்.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944 2

0: 4-3-0-2-4-3.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
0: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
0: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:34. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-2902-7222, இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் சொல்லலாமா?
3: சொல்லலாம். 8903257309.
2: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பொது அறிவு என்னன்னு
3: பாத்திரலாமா?
2: நான் கேக்குறேன் கேள்வி.
3: கண்டிப்பா.
2: NCERT எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுதான் கேள்வி. ஈஸியான கேள்வி.
3: ஈஸியான கேள்வி. டெய்லி நம்மளும் கேக்குறோம்.
2: ஆமா. நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். NCERT எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுதான் கேள்வி. நேர்களே, கேள்வி கேட்டாச்சு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி என்ன சொல்லிடலாம்? 2602-240-2902-7222, இணைப்பு எண் 04652. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, பதில் சொல்லுங்க.
4: 1961.
2: சரியான பதில். வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
2: நன்றி. நம்ம நேயர்கள் எளிமையா பதில் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கூடுதல் தகவலும் தெரிஞ்சுக்கலாம். NCERT எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1961. கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாமா? தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் தான் இந்த NCERT. 1961 செப்டம்பர் மாதம் முதல் தேதி என்று தொடங்கப்பட்டிருக்குது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்குது. NCERT-ஓட இயக்குனர் யாருன்னா பேராசிரியர் தினேஷ் பிரசாத் சக்லானி அவங்க. இப்போ NCERT-ஓட 9-ஆம் கிளாஸ் புக்ல, அதுவும் சோசியல் சயின்ஸ் புக்ல, செங்கோல் மற்றும் சோழர் கால ஆட்சி பாரம்பரிய தொடர்புகள் குறித்த ஒரு பாடப்பிரிவு இப்ப புதுசா சேர்த்திருக்காங்க. அப்போ கேள்வியின் பதில மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கலாம். NCERT எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1961 தொடங்கப்பட்டிருக்குது. இனி அடுத்த கேள்வி நீங்க கேட்கணும்.
3: அடுத்த கேள்வி கேட்டலாம். உலகிலேயே ஒருபோதும் அழியாத அல்லது மரணம் இல்லாத உயிரினம் எது?
2: ஓ, அப்படி வர இருக்கா?
3: ஒருபோதும் அழியவும் செய்யாது, மரணமே அந்த உயிரினத்துக்கு வராதான். அந்த உயிரினம் எது?
2: ஜாலி தானே?
3: ஜாலி தான்.
2: சரி, வணக்கம்.
4: வணக்கம். நான் பால்வன் அகஸ்தீஸ்வரம்.
2: வணக்கம் ஐயா, பதில் சொல்லலாமா?
3: ஒருபோதும் அழியாத அல்லது மரணம் இல்லாத உயிரினம் எதுனா ஜெல்லி மீன் தான். இந்த உயிரினம் வந்து தனக்கு வயதாகி விட்டாலும் சரி, ஏதேனும் காயம் ஏற்பட்டாலோ அல்லது பசி பஞ்சம் அப்படின்னு ஆபத்து நேர்ந்தாலோ தனது உடலின் செல்களை மீண்டும் அதன் ஆரம்ப கட்ட இளமை நிலைக்கு மாற்றி விடுமாம். அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு திறன் வந்து இந்த ஜெல்லி மீனுக்கு இருக்கு. இந்த சுழற்சியை இது முடிவில்லாமல் செய்து கொண்டே இருக்குமா, அதனால இதுக்கு இயற்கை மரணம் ஏற்படாது. ஆனா சில பெரிய விலங்குகள் இதை வேட்டையாடினா அந்த மீன் வந்து இறந்து போயிடும். ஆனா இயற்கையா இந்த மீனுக்கு மரணமே வராது.
2: சரி, கேள்வி
3: எப்படி இருக்கும்?
2: அருமையா இருக்கும்.
3: சூப்பர். உலகிலேயே ஒருபோதும் அழியாத அல்லது மரணம் இல்லாத உயிரினம் எது அப்படின்னா ஜெல்லி மீன்.
2: இனி நம்ம நிகழ்ச்சியில நேயர்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு கொடுத்துடலாம். சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் பாடல் வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் சுபலாஷினி குரல்கள்ல, தலைவன் தலைவி திரைப்பட பாடல்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைக்கணும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுது. இந்த நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னா, நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள். இது பத்தி நேயர்களே உங்களுக்குடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழுங்கள் நேயர்களே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:43. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, 109வது ஸ்காட்ச் சில்வர் விருது எந்த மாநிலத்தின் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதுதான் கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக சொல்லிடலாம். 109வது ஸ்காட்ச் விருது, அதாவது சில்வர் விருது, எந்த மாநிலத்தின் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கு வழங்கப்பட்டிருக்கு? வணக்கம்.

0: வணக்கம். பொது அறிவுல கேள்வி கேட்டோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பாலப்பள்ளத்திலிருந்து அனுகிரகாவா?
2: ஆமா.
1: சொல்லுங்கம்மா, கேள்வி கேட்டீங்களா?
2: ஆமா கேட்டேன்.
0: ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். வாழ்த்துக்கள் மா.
2: நன்றி
1: நன்றி.
0: அருமையா முயற்சி பண்ணி சொல்லியாச்சு. நம்ம கூடுதல் தகவல் சொல்லிக்கலாம். புதுடெல்லியில 109வது ஸ்காட்ச் விருது வழங்கக்கூடிய விழா நடைபெற்றது. இதுல நம்ம தமிழக அரசின் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கு தான் இந்த ஸ்காட்ச் சில்வர் விருது வழங்கப்பட்டிருக்குது. 2026 இந்தியாஸ் ஹானஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஹானர் அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துச்சு. அதுல எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவுல தான் இந்த விருது நமக்கு கிடைச்சிருக்குது. போட்டி தேர்வுக்கு பயிற்சி அளிக்கிறது, வேலை வாய்ப்பு வழங்குறது, இதற்காக தான் இந்த விருது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, சிறந்த நிர்வாகம், டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, சமூக பங்களிப்பு ஆகியவற்றை அங்கீகரித்தல் போன்றவற்றை நோக்கமாக கொண்டு இந்த விருது கொடுத்திருக்காங்க. அப்ப கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக சொல்லலாம். 109வது ஸ்காட்ச் சில்வர் விருது எந்த மாநிலத்தின் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து தமிழ்நாடு. அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: கேட்டுடலாம். இப்ப இன்னைக்கு விண்வெளி வாரம், அக்டோபர் 4 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அத பற்றி ஒரு சின்ன கேள்வி, சரியா? எளிதான ஒரு கேள்விதான். விண்வெளியில் விண்வெளி வீரர்கள் அழுதாங்கன்னா என்ன நடக்கும்?
0: என்ன நடக்கும்?
1: சப்போஸ் அவங்க அழமாட்டாங்க, ஆனாலும் சில நேரங்கள்ல ஒரு ஃபேமிலிய நினைச்சோ அல்லது பிள்ளைங்களை நினைச்சோ அவங்க அழுதுட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அதுதான் கேள்வி.
0: சூப்பரா இருக்கே க்வெஸ்சன். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: மலங்கோலு சிஸ்டிகா பேசுறேன்.
1: கிருத்திகா?
2: சிஸ்டிகா.
1: சிஸ்டிகா கேட்டீங்களா? கேள்வி கேட்டீங்களா? விண்வெளியில் விண்வெளி வீரர்கள் அழுதால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்?
0: என்ன நடக்கும் சொல்லுங்க.
2: கண்ணீர் வராது.
1: கண்ணீர் வராது. அப்ப என்ன செய்யும்? கண்ணீர் வராதுங்களா? கண்ணீர் வரும், ஆனா ஆவியாகவும். சரி சரி, முயற்சிக்கு பாராட்டுமா.
0: வாழ்த்துக்கள்மா.
1: தொடர்ந்து கேட்கலாம்.
0: அருமையா சொல்றாங்க,
1: முயற்சி பண்றாங்க.
0: வணக்கம். வணக்கம். குமரி பண்பலை 101.
1: தூத்துக்குடியில இருந்து அஸ்வின் பேசுறீங்களா?
0: சொல்லுங்க.
3: விண்வெளியில விண்வெளி வீரர்கள் அழுதான் அந்த கண்ணீர் வந்து ஃப்ளோட் ஆகும். டென்சிட்டி கம்மி.
1: ஓஹோ, சரி சரி, அருமையா பதில் சொல்லிட்டீங்கம்மா. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: அழகா முயற்சி பண்ணி பதில் சொல்லிட்டாங்க.
1: சொல்லிட்டாங்க. விண்வெளியில விண்வெளி வீரர்கள் அழுதால் என்ன நடக்கும்னா, கண்ணீர் துளிகள் கண்களை சுற்றி ஒரு பந்து போல தேங்கி நிற்குமா, ஆனா கீழே விழாது, பந்து போலவே இருக்கும். ஆனா நம்ம பூமியில் புவியீர்ப்பு விசை இருப்பதால் தான் நாம அழும்போது கண்ணீர் வந்து எது கன்னங்களின் வழியே கடைசியே கீழே விழுது, அப்படிதானா? ஆனா விண்வெளியில புவியீர்ப்பு விசை இல்லாததால கண்ணீர் கீழே சொட்டுவதில்லை. சுரக்கும் கண்ணீர் வந்து கண்களை சுற்றி ஒரு நீர் குமிழி போல அல்லது நீர் பந்து போல தேங்கி நிற்குமா. ஆனா அவங்க அதை தொடக்கலன்னு வச்சுக்கோங்களா, அது கண்களை முழுமையாக மூடி கண்களுக்கு ஒரு எரிச்சலையும் பார்வையின்மையையும் தற்காலிகமா கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப விண்வெளியில விண்வெளி வீரர்கள் அழுதால் கண்களை சுற்றி ஒரு பந்து போல அந்த கண்ணீர் துளிகள் நிற்கும், கீழே விழாது, சரிங்களா?
0: அருமையா சொல்லியாச்சு. நம்ம நேயர்களுக்காக அடுத்த ஒரு பாடல் கொடுத்துடலாம். சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக் பாடல் வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் குரல்ல ரெட்ரோ திரைப்பட பாடல் இப்ப வரப்போது கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:53. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. பொது அறிவு நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: கேட்டுடலாம். ஈஸியான கேள்விதான். இப்ப மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததா, மனித உடலில் உள்ள கடினமான பொருள் எது? அப்படிதான்
0: தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402. வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்கம்மா, யாரு எங்கிட்டு பேசுறீங்கம்மா? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா.
0: கீழப்பெருவிலையில இருந்து சொல்லுங்கம்மா, பதில் சொல்லுங்க.
1: பல்.
0: சரியான பதில் சொல்லியாச்சு.

0: வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிமா, நன்றி. சரி, கூடுதல் தகவல் சொல்லிக்கலாமா?
0: கண்டிப்பா சொல்லிடலாம். பற்களை விட பற்களின் எனாமல் அதுதான் கடினமான பொருள் அப்படின்னு சொல்றாங்க. பலரும் வந்து என்ன நினைப்போம், கடினமான பொருள்னு சொல்லும் போது நம்ம எலும்புகள் தான் அப்படின்னு நினைப்போம். ஆனா பற்கள்ல 96% தாதுக்கள் நிறைந்துள்ளன. இது இரும்பை விடவும் சில பாறைகளை விடவும் வலிமை உடையது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த காரெல்லாம் இழுத்துட்டு போவாங்க, காரை இழுத்து சாதனை புரிவாங்க. அது எது எதுல பற்களாலதான் இழுத்து சாதனை புரிவாங்க. அதனாலதான் மனித உடலில் உள்ள கடினமான பொருள் பற்களின் எனாமல்.
1: சொல்லியாச்சு. இனி நம்ம நேயர்களுக்காக ஒரு பாடல் வரப்போகுது. விவேக் பாடல் வரிகள்ல ரோஷினி, சத்யாயாமினி, ஸ்ரீவர்த்தினி, அதிதி, தேஜஸ்வினி குரல்கள்ல எளிமை திரைப்பட பாடல்.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. இதுவரை உங்களோடு
1: ஆர்ஜே ஷைனி ராஜேஷ்,
0: ராதிகா சிவகுமார்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச் சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச் சரம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் நேரம் இது. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, LFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில், 9842111164.
2: இன்றைக்கு இனி நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? இதோ நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. பகல் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் போஸ்ட் அண்ட் கோர் ட்ரீட்மெண்ட் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். இன்று பகல் 12:55 திரை இசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் சீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். இன்று பிற்பகல் 1:55 திரை இசை, 2:15 திரை இசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் நேரலை, இதில் நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள் பற்றி நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 முல்லை சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை கேட்கலாம். இன்று இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து வாழை சாகுபடி அனுபவங்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் ஜி அமல்ராஜ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சால் யோஜனா உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர் நுட்பங்கள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் வி ஆறுமுகம் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை, இன்றிரவு 8:30 திரை இசை கேட்கலாம். 9:15 பவனி வரும் குமரி நிலா, இன்றிரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். இன்றிரவு 10:20 ரவிவாசிரிய அகில பாரத சங்கீத் சபா, விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை இடம்பெறும். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை

மங்களநாதம் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நிகழ்ச்சிகளையும் தவறாம கேளுங்க.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: of the motherland. The IMD has forecast heavy rainfall at isolated places over Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD said that conditions are likely to become favourable for further withdrawal of southwest monsoon from remaining parts of Marathwada and Vidarbh, some more parts of Maharashtra, Chhattisgarh, Telangana and north interior Karnataka during the next 2 days. The Aichi Nagoya Asian Games 2026 are set to conclude today, bringing more than 2 weeks of exciting sporting action to an end. India has put up an impressive performance at the 20th Asian Games, securing fourth place in the overall medal standings with a tally of 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. The closing ceremony of the Games will be held in Nagoya, Japan. The event is scheduled to begin at 2:30 p.m. IST. India's women's flag bearer for the closing ceremony has been confirmed as the shooting star Neeru Dhanda, who will proudly carry the tricolour in Nagoya. Prime Minister Narendra Modi has congratulated the winners of the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நீல நயனங்களில் நீந்தி கிடக்கும் மனம் முழுவதும் உன்னை சுமக்கும். காலம் கடந்தும் அன்பு இருக்கும். கண்கள் பேசும் மொழியில் காதல் கவிதை பிறக்கும். ஒரு பார்வை போதும் உலகம் மறக்கும். நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காகவே வரப்பகுதி எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகள்ல கே ஜே ஏசுதாஸ், பி சுஷீலா ஆகியோர் குரல்கள்ல நாளை நமது இத்திரைப்பட பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:16. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. விரல்கள் தொடும் எழுத்து விழியே கதை எழுது. மனதில் உள்ள ரகசியம் மெல்ல மெல்ல வெளிவரட்டும். ஒரு பார்வையில் 1000 கதை, ஒரு மொழியில் 1000 கவிதை. அன்பை சொல்ல வார்த்தை வேண்டாம், கண்கள் போதும். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல், வரிகள்ல KJ ஏசுதாஸ், P. சுஷீலா குரல்கள்ல உரிமை குரல் திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ரூபாய் 5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurbanepay.tn.gov.in குயிக் பேமெண்ட் வழியாகவும் tnurban e-சேவை ஆண்ட்ராய்ட் ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:22. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. அழகுக்கு இலக்கணம் சொல்லவா அவள் முகம் பார்க்க வேண்டும், காதலுக்கு ஒரு அர்த்தம் சொல்லவா அவள் விழி பார்க்க வேண்டும். பொன்னெடுத்து முகம் செய்தாரோ இல்லை பூவெடுத்து மனம் செய்தாரோ, பிரம்மன் கூட பொறாமை கொள்ளும் பேரழகு பெண்மை இவள். கடல் அலைகள் கரை தொட்டு காதல் கவிதை பாடும் நேரம் இவரின் மனதில் மலர்ந்த முதல் காதல் கீதம் இது. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது MS விஸ்வநாதன் இசையில் முத்துலிங்கம் பாடல், வரிகள்ல KJ ஏசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்கள்ல மீனவ நண்பன் திரைப்பட பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் போஸ்ட் அண்ட் கோர் ட்ரீட்மெண்ட் குறித்து விளக்குகிறார் பல்வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள்.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
0: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை. கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:28. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. குங்கும பொட்டின் மங்களம் நெற்றியிலே தெரியுதம்மா, மங்கையவள் கண்களிலே மகாலட்சுமி தெரியுதம்மா, இல்லறம் என்பது நல்லறம் என்று இல்லாளை தெய்வமாக போற்றும் ஒரு கணவனின் காதல் வேண்டுதல் இது. நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகள், லட்சியம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள்ல குடியிருந்த கோவில் திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்காவில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
1: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
2: ஆ,
1: எவ்வளவு நேரம்டா?
2: 2 minutes.
1: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
3: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
2: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
1: நிம்மதியானா 2 மணி நேரமா?
2: அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
1: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
2: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
1: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
2: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
1: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
2: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
4: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
2: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
1: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
2: நீரை சேமிப்போம்,
1: நாளையை பாதுகாப்போம்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரிப்பண்பலை 101.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரிப்பண்பலை 101. நேரம் 12:34. மனதை மயக்கும் பாடல்களின் இசைக்கோர்வையாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மழை. இது

சாரல் சுவையில் சாரலிசை. நிலவே, நீ ஒன்றுதான் என்று வானத்தை பார்த்து நினைத்திருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த பின்புதான் தெரிந்தது, வானத்தில் இருப்பது ஒரு நிலவு அல்ல, உன் முகத்தின் பிரதிபலிப்பு என்று. ஆயிரம் இரவுகள், ஆயிரம் கனவுகள், ஆயிரம் தனிமைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமானால் அது நீதான் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக உங்களுக்காக வரப்போகுது கேவி மகாதேவன் இசையில் புலமை பித்தன் பாடல். வரிகள்ல எஸ்.பி. பாலசுப்ரமணியம், டி. சுஷீலா குரல்கள்ல அடிமைப்பெண் திரைப்பட பாடல்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர மழை இது தேரல் சுவையில் சார இசை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஷேகான் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் உலக அளவில் நமது ஜனநாயகம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேர்தலில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி வருவதை அவர் கண்டித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதாக கூறும் காங்கிரஸ் கட்சி, தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தின் ரெஜி நகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய திட்டங்களுக்கான விரிவான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத் மாநகரம், மெட்சல், மல்காகிரி ஆகிய மாநகரங்களுடன் இணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலத்தின் 80% வருவாய் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களிலிருந்து கிடைப்பதாக அவர் கூறினார். ஹைதராபாத்தில் மெட்ரோ மற்றும் மூசி ஆற்றின் தூய்மைப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கு தேவையான மத்திய அரசின் நிதியுதவியை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் பாடல் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் பத்திரிகையாளருமான தியாகி சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் வழியாக சுதந்திரம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேச விடுதலைக்கு அவர்

ஆற்றிய அரும்பணிகளை போற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாத்த குமரன் என்றழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடிய அவர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்ததாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1932 சுதந்திரத்திற்காக போராடி தியாகி திருப்பூர் குமரன் உயிர் நீத்தவர் என்று கூறினார். உயிர் பிரியும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுகப் பிடித்தவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின்

0: பூர்குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின் பொது சொத்து என்று அழைக்கப்பட்ட தியாகி திருப்பூர் குமரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் தைரியமும் தியாகமும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக கூறினார். திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது விமான நிலையங்களில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகிறது.
2: பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சிறந்த விமான நிலையமாக பெங்களூரு திகழ்கிறது. சென்ற நிதியாண்டில் இந்த விமான நிலையத்திலிருந்து 4 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 24% பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் 2,80,000 விமானங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு 500,000 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. நவீன சோதனை அறைகள், விமான போக்குவரத்து குறித்த டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டப்படுகிறது. பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரு மாநகரில் உள்ள இந்த விமான நிலையத்தின் பூங்கா வடிவிலான அலங்காரம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிகள், நவீன கட்டமைப்பு, கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்புடன் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு நகரத்தின் அழகை பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையல்ல.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, துருக்கி, எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தன. முன்னதாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சேகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் இந்த மாரத்தான் போட்டியை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தொடங்கி வைத்தார். 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின்போது சிறப்பாக போராடிய இந்திய விமானப்படையின் பிளையிங் ஆபீசர் நிர்மல்ஜித் சிங் சேகோன் நினைவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஜப்பானின் நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ விளையாட்டரங்கில் பிற்பகல் 2:30 நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரெஸ்ட் ஆப் இந்தியா அணிக்கு எதிராக 279 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி 3 விக்கெட் இழப்புக்கு

9 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலே இது உங்கள் குமரி பண்பிலே நூற்று ஒண்ணு.
1: நேரம் 12:50, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனி நீங்கள் கேட்கலாம்.
2: தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தாஸ் பல் மருத்துவமனை, குளச்சல்.
3: பற்களில் பிரச்சனையா?
4: கவலை வேண்டாம்,
3: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
4: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
3: தரமான பல் சிகிச்சைக்கு
4: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
3: தொடர்புக்கு
4: 9751170666.
2: நலமாய் வாழ்வோம். போஸ்ட் அண்ட் கோர் ட்ரீட்மெண்ட் குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள்.
5: பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணிட்டோம், இப்போ நம்ம பல்லு வந்து உடஞ்சு போயிருக்கு, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது போஸ்ட் அண்ட் கோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கு. போஸ்ட் அண்ட் கோர் அப்படின்னா நம்மளோட பல்லு வந்து ரொம்ப சிவியரா உடஞ்சிருச்சு, இன்கேஸ் அதாவது ஏதாவது ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லைன்னா வந்து பல்லு சொத்தனாலேயோ நம்மளோட பல்லு வந்து நமக்கு பார்க்கவே முடியல, ரொம்ப மோசமா உடஞ்சிருக்கு அப்படின்னா ரூட் கெனால் பண்ணிட்டு போஸ்ட் அண்ட் கோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ரூட் கெனால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேர்ல வந்து நம்ம போஸ்ட் பிளேஸ் பண்ணுவோம். இந்த போஸ்ட் வந்து இட் கேன் பி மெட்டல் இல்லனா வந்து ஃபைபர் கிளாஸ் வச்சு வரும். சோ இது வந்து உங்களுக்கு ஃபர்தராவது எந்த ட்ரபிளும் கொடுக்காத ஒரு மெட்டீரியல் மாதிரி தான். இட் இஸ் கம்ப்ளீட்லி பயோ. சோ இது வந்து உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வராத மாதிரி தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இது வந்து நம்ம மெயின்லி நம்ம ஒரு டென்டல் சிமெண்ட் வச்சு நம்ம இது வந்து வேர்க்குள்ளாடி நம்ம வந்து இதை வந்து சிமெண்ட் பண்ணிடுவோம். சிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம கேப் கண்டிப்பா போடணும். சோ கேப் போடுறதுக்காக கோர் வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். கோர் அப்படின்னா என்னது அப்படின்னா நம்ம பல்லு நம்ம சிரிக்கும் போதெல்லாம் பல்லு எல்லாம் நல்லா தெரியுதுல்ல, சோ அந்த மாதிரி நம்ம வந்து டென்டல் சிமெண்ட் வச்சு பல்ல வந்து நம்ம பில்ட் பண்ணி எடுப்போம். இந்த பல்லுக்கு மேல நம்ம வந்து ஒரு கேப் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பல் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து நார்மலா சியூ பண்ற ஃபங்க்ஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஏஸ்தட்டிக் சிரிக்கும் போதும் நல்லா இருக்கும். இந்த பல் வச்சு உங்களுக்கு சியூ பண்ணலாம். எல்லா ஃபங்க்ஷனல் யூசஸுமே இதுக்கு வந்து அடாப்ட் ஆயிரும். ஸோ எஸ்பெஷலி ஃப்ரண்ட் பல்லுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ போஸ்ட் அண்ட் கோர் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் லாங் லாஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ஏஸ்தட்டிக்லி உங்களுக்கு சிரிக்கும் போதும் நல்லா இருக்கும். நம்ம நார்மல் பல் இருக்கிற மாதிரி நம்ம பல்லை வந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். எல்லா ரூட் கெனால் பண்ண பல்லுக்கும் போஸ்ட் அண்ட் கோர் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரக்சரலி வீக்கா இருக்கிற பல்லுகளுக்கு மட்டும்தான் இது வந்து போஸ்ட் அண்ட் கோர் தேவை. அது வந்து உங்க டென்டிஸ்ட் பார்க்கும்போது கண்டிப்பா அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சரலி வீக் எஸ்பெஷலி வந்து ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் போதோ இல்லனா ஏதாவது அடிபட்டு நம்ம பல்லு வந்து உடைஞ்சு நம்மளால வந்து கேப் போட்டு அது நிக்காது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும் போதுதான் நம்ம வந்து இந்த போஸ்ட் அண்ட் கோர் அப்படிங்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்றோம்.
2: போஸ்ட் அண்ட் கோர் ட்ரீட்மெண்ட் குறித்து விளக்கியவர் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வும் கேட்டீர்கள்.
3: பற்களில் பிரச்சனையா?
4: கவலை வேண்டாம்,
3: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
4: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
3: தரமான பல் சிகிச்சைக்கு
4: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
3: தொடர்புக்கு
4: 9751170666.

நேரம் 12:55. திரை இசை கேட்கலாம். நீர்பறவை திரைப்படத்திற்காக ஜி.வி. ரகுநந்தன் இசையில் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: திரை சேகேட்டம் நேரம் ஒரு மணி.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111964.
0: இன்னைக்கு மிக முக்கியமான நாள், அது உலக விலங்குகள் தினம், அதாவது வேர்ல்ட் அனிமல் டே. நாம் அனைவரும் விலங்குகளை பார்த்திருக்கிறோம். நாய், பூனை, மாடு, ஆடு போன்ற நம்மை சுற்றி வாழும் எல்லா விலங்குகளையும் பார்த்திருப்போம். அதே போல காடுகளில் வாழும் யானை, புலி, சிங்கம், மான் போன்ற வன விலங்குகளையும் நாம் அறிந்திருப்போம். ஆனா ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்களேன், இந்த உலகத்தை விலங்குகள் எப்படி பார்க்கின்றன? நாம ஒரு வீட்டுல பாதுகாப்பாக வாழ்றோம், நமக்கு உணவு கிடைக்குது, குடிப்பதற்கு தண்ணி கிடைக்குது, வெயில் மழை போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியுது. ஆனால் அனைத்து விலங்குகளுக்கும் இத்தகைய பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்குதா? இல்லையே. இதைத்தான் இந்த ஆண்டு உலக வன விலங்குகள் தினத்தின் மைய கருத்து நம்மை சிந்திக்க வைக்கிறது. இந்த ஆண்டின் மைய கருத்து என்ன அப்படின்னா, அவர்களின் கண்கள் மூலம் உலகை பாருங்கள், அதாவது see the world through their eyes. இந்த ஒரு வரிக்குள் மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. விலங்குகளை நாம வெறுமனே நம்மை சுற்றி வாழும் உயிரினங்களா பார்க்காம அவற்றுக்கும் தேவைகள் இருக்கின்றன, அவற்றுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பூமி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றங்களை மனிதர்களும் எதிர்கொள்றாங்க, அதே போல் விலங்குகளும் எதிர்கொள்கின்றன. எனவே விலங்குகள் வாழும் இடங்களை நாம பாதுகாப்பாக வேண்டியது மிகவும் முக்கியம். ஒரு விலங்கின் வாழிடம் அழிந்து விட்டால் அது எங்கே செல்லும்? அதற்கு உணவு எங்கே கிடைக்கும்? தண்ணீர் எங்கே கிடைக்கும்? அது எங்கே பாதுகாப்பாக வாழும்? இப்படிப்பட்ட கேள்விகளை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். விலங்குகள் தினம் எதற்காக கொண்டாடப்படுது தெரியுமா? விலங்குகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. விலங்குகளின் மீது அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டும் என்ற செய்தியை நினைவுபடுத்தும் முக்கிய நாளாகவும் இந்த அக்டோபர் 4 அமைந்துள்ளது. அதோட புனித பிரான்சிஸ் அசிசி என்பவர் விலங்குகளின் பாதுகாவலராக கருதப்படுகிறார். அவருடைய நினைவு தினம் இன்று. அதனால தான் இந்த நாள் விலங்குகள் தினமாக கொண்டாடப்படுது. சரி, இதற்காக நாம என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறீங்களா? நம்மால பல விஷயங்களை செய்ய முடியுங்க. முதலாவது, விலங்குகள் வாழக்கூடிய காப்பகங்களுக்கு நாம உதவலாம். நம்முடைய பகுதியில் உள்ள விலங்குகள் மீட்பு அமைப்புகளுக்கு நம்மால் முடிந்த நிதி உதவி செய்யலாம், அல்லது நம்மால் முடிந்தால் தன்னார்வ தொண்டாகவும் இந்த வேலையை செய்யலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். விலங்குகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு பற்றி நம்முடைய நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தினரிடம் பேசலாம். சமூக வலைதளங்கள்ல நல்ல தகவல்களை பகிர்ந்துக்கலாம். இயற்கை வாழிடங்களையும் நாம பாதுகாக்கலாம். ஒரு சின்ன சிந்தனை.

நாம் ஒரு விலங்காக இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு பேச முடியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய தேவைகளை மற்றவர்களிடம் சொல்ல முடியாமல் இருந்தால், நாம் வாழும் இடம் அழிக்கப்பட்டால் அப்போது நமக்கு எப்படி இருக்கும்? இதைத்தான் அவர்களின் கண்கள் மூலம் உலகை பாருங்கள் என்ற கருத்து நமக்கு நினைவுபடுத்துகிறது. விலங்குகளால் நம்மிடம் மனிதர்களைப் போல பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவற்றுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது, அவற்றுக்கும் பாசம் இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே விலங்குகளை நேசிப்போம், விலங்குகளை பாதுகாப்போம், அவற்றின் இயற்கை வாழிடங்களை பாதுகாப்போம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பேபி ஷாலினி பாடிய பாடல்.

மாலை செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில உலக விலங்குகள் தினத்தை பற்றிய செய்திய தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்களே? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி குமரி.

0: வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? பிங்க் மந்த், அதாவது இளஞ்சிவப்பு மாதம், அக்டோபர் மாதம் தான் அது தொடங்கி இருக்கு. இந்த மாதத்தோட ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்பக புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வு மாதம். மார்பக புற்றுநோய் அப்படின்னாலே அது பெண்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது, ரொம்ப ரேரா ஆண்களுக்கு வரும், அதிகமா பெண்களுக்கு தான் இந்த நோய் வந்து காணப்படுது. இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே இந்த நோயை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா குணப்படுத்திடலாம், அதுலதான் நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். முக்கியமா 40 வயசை தாண்டும் போது அதற்கான விழிப்புணர்வு அதிகமாவே நம்ம கிட்ட இருக்கணும். பல கட்டங்களை தாண்டினதுக்கு அப்புறம் சிகிச்சை வந்துட்டு கொஞ்சம் சவாலா இருந்தாலும், ஆரம்பத்திலேயே நம்ம விழிப்புணர்வோட இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைய முழுமையா நம்மளால தவிர்க்க முடியும். எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்கிற நாம நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும், ஏன்னா நாமளும் இந்த குடும்பத்தோட ஒரு முக்கியமான பகுதி. அதனால நம்மளுடைய குடும்பம் நலமா இருக்கணும்னா நம்மளுடைய நலம், அதாவது அந்த குடும்பத்துடைய பெண்களான நம்மளுடைய நலனும் ரொம்ப முக்கியம். சோ நம்மளுடைய குடும்பத்தோட நலனுக்காகவாவது நம்மளுடைய நலனை நாம கவனிச்சுக்கணும், ஓகேவா? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேர்களே, நம்மளுடைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில வாரந்தோறும் பல்வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய சாதனை பயணத்தை பத்தியும், அவங்களுடைய அனுபவங்கள் பத்தியும், அவங்களுடைய வருங்கால லட்சியங்கள் பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த வாரம் நம்ம கூட வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்கள் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது மேம்.
0: ஓகே, ஒரு ஓட்டுநர் பயிற்சி அப்படின்றது இப்போ வந்து பொண்ணுங்க நிறைய பேர் வந்து கார் டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னு கிளாஸஸ்க்கு போறாங்க, ஒரு ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியராகவே நீங்க வந்துட்டு பல வருடங்கள் அந்த துறையில அந்த பணியை செஞ்சுட்டு வரீங்க, கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களா நீங்க அந்த பணி செஞ்சுட்டு வரீங்க?
1: நான் சுமார் 26 வருஷங்களா பெண்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் மேடம்.
0: 26 வருஷமா வந்துட்டு பெண்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா சொல்ல போனா வந்துட்டு அந்த ஸ்கூட்டி எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா கார் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய ரோடுகள்லயும் பெண்கள் ஓட்டுறத பாக்குறோம். இந்த ஒரு காலகட்டத்துலதான் அவங்க கத்துக்கவே ஆரம்பிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி ஆசிரியராவே உங்களுடைய பயணத்தை தொடங்கிருக்கீங்க இல்லையா. சோ இந்த கார் டிரைவிங் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு?
1: கார் டிரைவிங் படிக்கணும்னு எண்ணம் எனக்கு வந்து சின்ன வயசுல ஏதாவது வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை உண்டு. திருமணத்துக்கு முன்னாடியே ஏதாவது வேலைக்கு போகணும்னு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இருப்பேன். ஆனா அதுக்குள்ள வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் மேரேஜ் ஆகி வந்தது வந்து அவங்க ஒரு டிரைவிங் ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க, அதுல நான் அவங்கள பார்த்து எனக்கு டிரைவிங் படிக்கணும்னு ஆசையில வந்து அதுல நான் கத்துக்கிட்டது.
0: ஓகே, அப்ப இப்போ வந்து கார் டிரைவிங் சேர்த்து டூ வீலர் டிரைவிங் சொல்லி கொடுக்கறீங்க.
1: ஆமா ஆமா.
0: இப்போ உங்ககிட்ட கத்துக்க வரும்போது முக்கியமா பெண்கள் வந்து கார் ஓட்ட படிக்க வர்றாங்க அப்படின்னா ஒரு பெண் சொல்லி கொடுத்தா வந்து நமக்கு கொஞ்சம் சௌகரியமா
1: இருக்கும், அதுக்கு வேண்டிய நிறைய பேர் விரும்பி வருவாங்க. ஒரு பெண் ஆசிரியர் இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், டவுட் எல்லாம் கிளியரா கேட்டுக்கலாம், கொஞ்சம் இயல்பா ஃப்ரீயா படிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பெண்கள் வர்றாங்க, விரும்பி வர்றாங்க.
0: ஓகே மேம், இப்போ வந்துட்டு கார் டிரைவிங் பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோம், இப்போ எந்த வயதை சேர்ந்த பெண்கள் அதிகமா இருக்காங்க மேம்?
1: அதிகமா வருது 18-25 அந்த பிள்ளைங்க நிறைய வர்றாங்க. இப்ப ஆனா அந்த டைம்லதான் அவங்களுக்கு கேப் கிடைக்குது, ஸ்கூல் பிளஸ் டூ முடிச்சுட்டு அந்த 18ல காலேஜ் போறக்கு 2-3 மாசம் கேப் இருக்கும்போது அந்த இதுல நிறைய வராங்க. அப்புறம் குடும்ப சொல்ல போனா எல்லா வயதினரும் வராங்க, ரிட்டையர்டானவங்க முதல், ஆனா யங் ஸ்டேஜஸ் நிறைய வருவாங்க.
0: இப்ப வந்து இதுல வந்துட்டு எந்த வயதினரும் கார் டிரைவிங் படிச்சு லைசன்ஸ் எடுக்கலாம்,

0: அதான்
1: ரெஸ்ட்ரிக்ஷன்
0: சொல்லிட்டான்.
1: கிடையாது மேம், மினிமம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து அவங்களோட கை கால் உடல் திறன் வந்து நல்லா இருந்தாங்கன்னா லைசன்ஸ் கொடுப்பாங்க, எத்தனை வயதுனாலும்.
0: ஓகே மேம்,
1: ஓட்டக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருந்தனா கொடுப்பாங்க.
0: ஓகே. இப்போ ஒரு டிரைவிங் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ ஒரு கிரவுண்டில் நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்காது, அந்த பிளேஸ் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்.
1: ஆமாம்.
0: ஸோ இப்போ ரோடுக்கு போறோம், இப்போ ஒரு லேர்னர் அவங்க இப்போதான் கத்துக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களை கூட்டிட்டு போறோங்கிறப்போ சிலர் வந்து கொஞ்சம் பிராக்டிக்கலாவே அதுக்கு கெப்பாசிட்டியோட இருப்பாங்க, அந்த படிக்கிறதுக்கு. சிலர் ஒரு நடுக்கத்தோட இருப்பாங்க, அவங்களெல்லாம் ரோடுக்கு கொண்டு போறதே கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட பலவிதமான பெண்கள் சரி யார் வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு வர்றாங்கிறப்போ கத்து கொடுக்கும் போது இதுல இருக்கக்கூடிய சிரமமான விஷயங்களும் சவால்களும் என்ன?
1: அதாவது நாங்கள் வந்து முதல்ல அவங்களுக்கு கிரவுண்ட்லேயே கொடுப்போம். முதல்ல வந்து வண்டி ஸ்டார்ட் வண்டியோட பார்ட்ஸ் எல்லாம் முதல்ல சொல்லிக் கொடுப்போம். ஒவ்வொரு பார்ட்ஸ் சொல்லிக் கொடுத்து அந்த ஒவ்வொரு பார்ட்ஸோட யூசஸ் என்ன, அதோட இது என்னன்னு சொல்லி ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் மூவிங் மற்றும் ஸ்டாப்பிங் மட்டும் தான் ரெண்டு மூணு நாள் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதிலேயே கொஞ்சம் ஃபியர் போயிடும், பயம் போயிடும். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் இல்லாத ரோட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அதில் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்புறப்புறம் தான் டிராஃபிக்கில் வரும், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு சிரமங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு ஏஜை பொறுத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சிலர் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை சொல்ல போனால் சீக்கிரமாக படிச்சிருவாங்க, கொஞ்சம் ஏலியர் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பாடம் நிறைய இருக்கும், திங்கிங் நிறைய பண்ணதுனால அவங்க படிக்கிறது கொஞ்சம் ஸ்லோ ஆவாங்க, ஆனாலும் மேக்ஸிமம் எல்லாரும் பிக்கப் பண்ணிடுவாங்க.
0: ஓகே, இப்போ ஆண்களுக்கு நீங்க கத்து கொடுக்குறீங்களா, அதாவது சின்ன பசங்களுக்கு அந்த?
1: இல்ல மேம், ஆண்களுக்கு வந்து என்னோட கணவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நான் பெண்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
0: லேடிஸ்க்கு மட்டும் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ நம்ம பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம், கார் ஓட்ட தெரியாது அப்படின்னா கூட பைக்ல போகும்போது அந்த ரோட பத்தின ஒரு கால்குலேஷன் நமக்கு தெரியும். ஆனா அந்த பைக்கோட சைஸோட கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும், ஆனா காருக்கு மாறும்போது அது ரொம்ப வித்தியாசமா
1: இருக்கும்.
0: அதுவே இப்போ கார்லயே கூட வேற அதோட சைஸ் வேற வேற விதத்துல இருக்கும். இப்போ நம்ம ஒரு கார்ல கத்துக்குவோம், இன்னொரு கார் எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு நடக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலரா எடுக்கிற ஒரு பைக்ல இருந்து புது பைக் எடுக்கும் போதே ஒரு வித்தியாசம்.
1: அது ஒரு 5 மினிட்ஸ் ஓட்டும்போது அது வந்துடும் மேம். நமக்கு வந்து மேக்ஸிமம் பைக்ல ரோட் ஓட்டும்போது ரோடு நாலேஜ் மக்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும். அந்த பிள்ளைங்க கொஞ்சம் ஈஸியா கார் பிக்கப் பண்ணுவாங்க, ரோடு நாலேஜ் அவங்களுக்கு ஏற்கனவே பயம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியா படிச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த காரோட சைஸை பொறுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஓட்டும்போது அந்த ஐடியா வந்துடும். நல்லா ஓட்டுறவங்களுக்கு கார் மாறும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஓட்டும்போது அந்த காரோட இதெல்லாம் பழகிறோம் அவங்களுக்கு, அது வந்துடும்.
0: ஓகே, அதுல நம்ம காரோட சொல்லி கொடுக்கும் போது அது சார்ந்த டிராபிக் ரூல்ஸே கொஞ்சம்.
1: ஆமா, ரூல்ஸ் லேனர் போடும் போதே நமக்கு வந்து அந்த லேனர் டெஸ்ட் போகும்போதே ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு டியூட்டோரியல் மாதிரி ஒரு 25 மினிட்ஸ் ஒரு கிளாஸ் ஓடும், அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு, 10 மார்க் கொஸ்டின், அதை அட்டன் பண்ணப்பறம் நமக்கு லேனர் லைசன்ஸே வரும். இப்போ எல்லாம் மற்றபடி நாங்களுமே ரூல்ஸ் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு தெரியாட்டி நாங்கள் டிவி எல்லாம் வைக்கணும், ரூல்ஸ் படி டிவி வச்சு அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க ரூல்ஸ் எல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு காட்டி கொடுத்து ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் ரோட்ல கூட்டிட்டு போவோம். அது போக இப்போ ரோட்ல போகும்போது நிறைய சிக்னல் போர்டு சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஸ்கூல் சோன் வருது, பெடஸ்ட்ரியன் கிராசிங், அதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் பழக்குவோம் பிள்ளைங்களை. அது சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட நமக்கு அதை இந்த வரும்போது போர்டு பார்க்கணும் சிக்னல் பார்க்கணும் எல்லாம் தெரிஞ்சு அவங்கள அந்த சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு படிக்க வச்சிருவோம் எப்படியுமே.
0: ஓகே மேம், இப்போ ஒரு பேசிக்கா அந்த அடிப்படையில் அது இருக்கக்கூடிய ரூல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா எப்படின்ட்டு?
1: நம்ம சிக்னல்ல போகும்போது அந்த கிரீன் வந்தா ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் தான் நிக்கிறது அப்படி. மற்றபடி நம்ம ரோட்ல போகும்போது லெஃப்ட் சைட் டிராக்லயே நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். வண்டி ஓவர்டேக் பண்ணா நம்ம லெஃப்ட் சைடு ஒதுங்கி கொடுக்கணும். நம்ம இப்போ ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணோம்னா பேக்ல வண்டி வருதான்னு பார்த்துட்டு அந்த வண்டி இல்லாட்டி நம்ம ரைட்ல ஏறி அதுக்கப்புறம்தான் ஓவர்டேக் பண்ணணும். கரெக்டான சிக்னல்ஸ் இண்டிகேட்டர் எல்லாம் போட்டு டர்ன் பண்ணணும் மேம். சிக்னல்ஸ்ல எல்லாம் எப்பவுமே ரைட் சைட்ல இருந்து வர வண்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணணும்.
0: ஓகே, உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் ஒரு வாரத்தில் எந்தெந்த நாட்கள் அல்லது எத்தனை நாட்கள் வந்து செயல்படுது மேம்?
1: எத்தனை நாட்கள்லாம் டெய்லி இருக்கும் மேம், மண்டே டு ஃப்ரைடே டெய்லி இருக்கும். சிலர் வந்து டெய்லி வர முடியாது, ஏதாவது ஒர்க் இருக்கவங்க சாட்டர்டே கேட்டால் அன்னைக்கு மட்டும் வச்சிருக்கோம், சாட்டர்டே வச்சோம், சண்டே இருக்காது, மற்றபடி மண்டே டு ஃப்ரைடே இருக்கும்.
0: ஓகே மேம், ஆனால் வந்துட்டு பொதுவாக வந்து ஒர்க்கிங் டேஸ் மண்டே டு ஃப்ரைடேனா ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ல அவங்க லீவ் ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் டேஸ்ல தான் அவங்க வர்ற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அந்த வரக்கூடிய டைம் அந்த ஷெடியூல் எப்படி இருக்கு?
1: அவங்களுக்கு ஷெடியூல் படி நாங்கள் நிறைய ஸ்லாட் வச்சிருக்கோம். மார்னிங் 7:00 இருக்கு, அப்புறம் 10:00, 11:30, ஈவினிங் 4, 5, அப்படி ஒவ்வொரு ஷெடியூல் இருக்கு. அவங்களுக்கு எதெல்லாம் வசதியா இருக்குமோ அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்கள பொறுத்த டைம்ல.
0: ஓகே மேம், இப்போ வந்துட்டு ஒரு 7 மணிக்கே ஷெடியூல் இப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு ஃபேமிலி விமனா இருக்கும்போது நமக்கு வீட்டிலேயே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டில் உள்ள விஷயங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும், பிளஸ் அதே நேரத்தில் அந்த ஒர்க்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம போக வேண்டி இருக்கும். எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: அது நம்ம காலையில் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை தான் இது. நம்ம என்னென்னா அதுக்கு தக்கனா காலையில் 5 மணிக்கே எழும்பி வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கு அவங்களுக்குள்ள இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் 7 மணி கிளாஸ் போகணும் அப்படின்னா. அப்போ வீட்டில் உள்ள மக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு வந்து என்னோட மாமியார் வீட்டில் இருக்கிறாங்க, அதனால அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மாமாவும் இதே தொழில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த தொழிலோட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும், அதனால அவங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நல்ல வயது முதிர்ந்தவங்க, அதனால எனக்கு அந்த அவங்க சப்போர்ட் எப்பவுமே உண்டு. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால அவங்க சப்போர்ட் எப்பவும் உண்டு எனக்கு.
0: ஓகே மேம், இப்படி ஒரு ஃபுல்

0: டைம் நம்ம ஒர்க்ல இருக்கோம் இல்லையா, அப்ப நமக்குன்னு ஒரு ரெஸ்ட், நமக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி உழைக்கிறதே நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கிறது தானே. சோ உங்களுக்கான நேரம்ங்கிறது எப்படி செலவிடுறீங்க நீங்க?
1: எங்களுக்கான நேரம் வந்து சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் நம்ம எங்களுக்குள்ள பிரைவேட் இதுதான் யூஸ் பண்ணிக்கிறது. எங்கேயாவது வெளியே போகணும், ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போகணும், கெஸ்ட் வீட்டுக்கு போகணும், மற்றபடி ஃபங்க்ஷன்லாம் வந்து அதை டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய்க்கிறது தான். இந்த சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுறது, ரிலேஷன் வீட்டுக்கு போகிறது, நம்ம பிரைவேட் பர்பஸ் பார்க்கறது அந்த மாதிரி.
0: ஓகே மேம், ஓகே. இந்த மாதிரி டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம நிறைய, எத்தனை 26 வருஷம் நான் எத்தனை பேருக்கு நம்ம டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. சோ அதுல யாராவது ஒரு நம்பர் அவங்க மறக்க முடியாத நிகழ்வுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுத்துருக்காங்களா?
1: அப்படி நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்போம். அப்படி மறக்க முடியாதுன்னா நிறைய இன்சிடென்ட் நடக்கும். அப்படி ஏதாவது ஒன்னா, என்ற ஒரு லேடி படிச்சாங்க, அவங்க வந்து வீட்டு வேலைக்கு போற லேடி தான், அதாவது கொஞ்சம் படிப்பறிவு குறைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம சொல்றது புரியாது, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுப்பேன். கடைசியில் என்ன பண்ணா, அவங்களோட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க கூட, டிரைவிங் படிக்க கூட உட்காத்தி வச்சுட்டு, அந்த பொண்ணு வீட்டில் போய் நான் சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு எழுதி எடுத்து வீட்டில் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். சொல்லி கொடுத்து கொடுத்து கடைசியில் இப்போ அவங்க நல்லா ஓட்டுறாங்க ரோட்ல. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, எவ்வளவு விடாமுயற்சியில அவங்க படிச்சு முன்னேறி இந்த மாதிரி ஓட்டுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இன்னைக்கு தனியா ஓட்டிட்டு போறாங்க.
0: ஓகே மேம், இப்போ ஒவ்வொரு பணியுமே வந்துட்டு அது நம்ம விரும்பி பண்ணும்போது அது சுவாரஸ்யமா நமக்கு தெரியும். சோ இப்ப தினமும் நம்ம டிரைவிங் சொல்லி கொடுக்குறோம், கிளாஸ் ஒரே மாதிரி போதும், ஆனா வந்துட்டு படிக்கக்கூடியவங்கன்றது மாறிட்டே இருப்பாங்க. அந்த பணிங்கிறது எவ்வளவு சுவாரஸ்யமா, எவ்வளவு விருப்பத்தோட நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
1: அது வந்து எனக்கு, எனக்கு சின்ன வயசுல எனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தனால அது கிடைக்க முடியல. இங்க நான் திருமணத்துக்கு வந்த பிறகுமே வேலை கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கணவர் சொல்லுவார், நீ வேலைக்கு கிடைச்சுன்னா வேற எங்கேயாவது போயிடும், அப்ப என்னையும் என் பிள்ளைகளையும் பாக்குறது யாரு அப்படின்னு சொல்லினாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், சரி நம்ம ஏன் இந்த ஃபீல்டுல வந்து இதுலயே இன்வால்வ் ஆகக்கூடாது, லேடிஸுக்கு சொல்லி கொடுத்து அப்படி வரலாம்னு சொல்லி தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். வந்த பிறகு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிட்டு அந்த ஃபீல்டு. ஆனா நம்மளவே தனியா ஒரு தொழில், சுய தொழில் பண்ற மாதிரி, நம்மளே முதலாளியாவே நம்மளே தொழிலாளியா இருக்கனால நல்லா பிடிச்சது. இப்போ வந்து இந்த தொழில் மூலம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நண்பர்கள், நிறைய பலதரப்பட்ட மக்கள் என்னென்ன படிக்கிறாங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வக்கீல், காலேஜ் லெக்சரர், நிறைய மக்கள் படிக்கிறாங்க. அந்தவங்கெல்லாம் சிலர் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலியாக, ரொம்ப வருஷக்கணக்காக நம்ம ஃபேமிலியாக பழகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இப்போ எங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு போகும்போது சிலர் பார்த்து நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க, வேணா நான் அவங்ககிட்ட படித்தேன், இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் என்ன தெரியுதா, அப்படியெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருக்கும்.
0: இப்போ ஒரு ஒருத்தங்களுக்கு குத்துமதிப்பா ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு நாளைக்கு அந்த ட்ரைனிங் போகும் மேம்? கார் டிரைவிங்,
1: கார் டிரைவிங் வந்து 35 டேஸ் கிளாஸ் கொடுக்குறோம் மேம். நம்ம ஒரு லேடிஸ் வரும்போது கொஞ்சம் அவங்க பயந்த இதனால ஜென்ஸுக்கு வந்து அவ்வளோ கிளாஸ் வராது, லேடிஸுக்கு வந்து 35 டேஸ் கிளாஸ் கொடுக்குறோம். அவங்க ஒரு 20-25 டேஸ் கிளாஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்னு வரும். கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த 15 கிளாஸ்ல வந்து அவங்க நல்லா தரவாயிடுவாங்க, தனியாக ஒத்தையில் எடுக்கிற மாதிரி அந்த அவ்வளோ நாள் கொடுத்தா அவங்க ஸ்டெடி ஆயிடுவாங்க. நாங்கள் அவ்வளோ நாள் கொடுக்குறோம், 35 டேஸ் கொடுக்குறோம், 35 நாள்.
0: ஓகே மேம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம சொல்றது மூலமா கொஞ்சம் கத்து கொடுக்குறோம், அப்புறம் வந்து கிரவுண்ட்ல சொல்லி கொடுக்குறோம், அப்புறம் டிராபிக் கம்மியான ரோட்ல போறோம், அதோட அந்த ட்ரைனிங் இதா கம்ப்ளீட் ஆயிருமா, இல்ல நம்ம கொஞ்சம் ஹெவி டிராபிக் இடத்துல கூட அவங்க கூட்டிட்டு போவோம்?
1: ஹெவி டிராபிக்ல வர கூட்டிட்டு போவோம். ஆமா, வந்து அவங்க ஒவ்வொருத்தர் ஓட்டுறத பொறுத்து அவங்கள அந்தந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட்டிட்டு போவோம். கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்ல அவங்க அந்த அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு பொறுத்து அதுக்கு தக்கன ரோட்ல அவங்கள கூட்டிட்டு போவோம்.
0: அந்த மாதிரி கூட்டிட்டு போகும்போது நம்ம சொல்லி கொடுக்குற பர்சனால டிராபிக் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எப்பவாது ஆயிருக்கா, உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கா?
1: அப்படியே டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது, ஏன்னா நம்ம ரொம்ப ஓரமாக தான் போகிறது, லேனர்ஸ்னால ஓரமாக தான் போகிறோம், அடுத்தவங்களுக்கு இணைஞ்சு இல்லாமல் தான் போகிறது. அந்த மாதிரி அப்படி வந்தாலும் கூட நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம்.
0: ஓகே, அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும், ஏன்னா சொல்லி கொடுக்கணும் நம்ம போகும்போது. இப்போ நம்ம இப்போ அவங்க லேர்னர்ஸ், அவங்க ஏதாவது
1: தப்பு பண்ணுறது சகஜம் தான், ஆனால் நம்ம அதை மேனேஜ் பண்ணி போயிடலாம். அப்படி ரொம்ப சிக்கல் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்ததில்லை, மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவோம்.
0: ஓகே மேம், அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கல, ஓகே நம்ம
1: பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்.
0: அது எப்படி மேம் வந்துச்சு? ஏன்னா இப்ப சொல்லி கொடுக்கறது வீட்டுல கூட சொல்லி கொடுப்போம், இப்போ ஒரு அண்ணன் தம்பி சொல்லி கொடுக்கறாங்கன்னா அவங்க ஏதோ மேனேஜ் பண்ணிடுவாங்க, பட் இப்போ ஒரு அக்கா சொல்லி கொடுத்து தங்கச்சி போறாங்கன்னா எங்கேயாவது எக்கு தப்பா கொண்டு வண்டியை நிறுத்திட்டோம்னா நாலு பேர் சேர்ந்து அப்படி சத்தம் கொடுக்கும்போது உடனே ஐயோ அந்த மாதிரி, அது ஒரு தன்னம்பிக்கை தானே, அது எப்படி வந்துச்சு?
1: அது தொழில் அப்படி சொல்லி கொடுக்க கொடுக்க தானே வந்துடும் மேம். நம்ம முதல்ல நம்ம ஓட்டும் போதே நமக்கே நம்ம ஓட்டிக்கிட்டோமா ஓட்டிக்கும், நான் படிக்கும்போது கூட நம்ம தனியாக ஓட்டுவோமா ஓட்டுவோமா நமக்கே பயமா இருக்கும். எப்பவும் ஹஸ்பண்ட் கிட்ட, அந்த ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க மேரேஜுக்கு அப்புறம், அவங்க கிட்ட இருந்து சொல்லி தருவாங்க, அவங்க கூட போறது வரது. தனியாக ஓட்டணும்னுள்ளது ஓட்டிக்கிட்டோமா அப்படின்னு தெரியாது. ஒரு நாள் தெரியும், என்னோட மாமா வந்து என்ன செய்வாங்க, என்கிட்ட வண்டியை கொடுத்து, மாமா முதல்ல லேடிஸு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, என்கிட்ட சொன்னாங்க நீ அந்த ஒரு ஒரு இடத்த சொல்லி, இந்த அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, நான் அவளை பிக்கப் பண்ண மறந்துட்டேன், நீ போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி காரில் சாவி என் கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னடா பண்ணுன்னு தெரியல, ஐயோ நம்ம எப்படி போவோம் அங்கே போ. அவர் ரெண்டும் சாவி தந்துட்டு போயிட்டாங்க. நான் சரி போவோம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ண, அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் ஆக நம்மளும் ஓட்டிடலாம் அப்படின்னு ஓட்ட ஓட்ட அந்த தைரியம் வந்துடும் நமக்கு ஓட்ட ஓட்ட. அப்படியே தான் நான் தனியாகவே ஓட்டப்படிச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க மாமா. நமக்கு ஓட்ட தெரியும், ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம அந்த ட்ரைனிங் ஆனோம் இல்ல. அவங்க ஒரு 2-3 மாசம் அவங்க ஓட்ட சொல்லி கொடுக்கும்போது அவங்க கூடயே வச்சு படிச்சு எடுத்து அப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமா தன்னம்பிக்கை.

0: வளர்த்து அப்புறம் வந்து நம்ம படிச்சா மட்டும் போதாது, அந்த வண்டியோட பார்ட்ஸ் பற்றி தெரியணும், அதோட ஃபங்க்ஷன் பற்றி தெரியணும், திடீர்னு ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகிட்டா அதை பற்றி தெரியணும், அதுக்கெல்லாம் சொல்லி அப்போ ஒரு கோர்ஸ் போனேன். அதுக்கு 1 இயர் கோர்ஸ் ஆட்டோமொபைல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு 1 இயர் கோர்ஸ் பண்ணி அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி அதுக்கு அந்த இது வந்து எனக்கு டிரைவிங் ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்டரா அப்ரூவல் கிடைக்கிறது கூட அந்த கோர்ஸ் யூஸ் ஆச்சு. அப்படி படிச்சு நான் அதில் நமக்கு ஓட்டோட தன்னம்பிக்கை வந்துடுது மேம்.
1: ஸோ நிறைய அனுபவங்கள், அந்த டிரைவிங் ஸ்கில்ஸ் அந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டு நிறைவா, இந்த வயது அந்த வயதுன்னு இல்ல, பெண்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள் என்ன மேம்?
0: பெண்கள் வந்து சாதிக்கணும் மேம். நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை இன்னொரு ஆள் டிபெண்ட் பண்ணி எந்த விஷயத்திலுமே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போனா நம்மளாவே தனியா போகணும். இப்போ வந்து டிரைவிங் ரொம்ப மஸ்ட் எல்லாருக்குமே. ஒரு இடத்துக்கு போன இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்மளா போகலாம். நம்ம முயற்சி பண்ணுங்க, எல்லாருமே வெற்றி பெறலாம், சாதிக்கலாம், சந்தோஷமா இருங்க, சேஃப்டியா போங்க ரோட்ல, ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, சேஃப்டியா இருங்க.
1: ஒரு பெண்ணாவும் அதே நேரத்துல ஒரு ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியராகவும் ரோட்ல போகும்போது சேஃபா டிரைவ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழகா சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம். உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் உண்மையிலே பகிர்ந்துக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: நன்றி, வணக்கம்.

பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆசிரியர் நாகர்கோவில் எஸ் ஷீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். 40 வயசு ஆன உடனேயே மார்பக புற்றுநோய் குறித்த அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு வந்துட்டு பெண்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வராதா அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்களும் கண்டிப்பா கவனத்தோட இருக்கலாம், அதற்கான எச்சரிக்கையோட இருக்கலாம், கண்டிப்பா அவங்களும் அதற்கான விழிப்புணர்வோட இருக்கணும். ஆனா அதிகமா 40 வயதை கடக்கும் போதுதான் இந்த பிரச்சனைகள் இருக்கு. சோ அந்த வயதுல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம்.

0: அடுத்ததா வருது நமக்குள்ளே. தினமும் இப்படி காலையில சீக்கிரமா எழும்புறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. 8 மணிக்கே எழும்ப சொல்றாங்க. ச்சே, ஆமா இந்த பேஸ்ட் அங்க போச்சு. அத்த, ஓ இவங்க இப்ப மொட்டை மாடியில யோகா பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இல்ல? ச்சே, படி வேற ஏறணுமே. சரி போவோம். அத்த பாத்து என்ன சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்கயாவது சுளுக்குனா நான் தான் பாக்கணும். கொஞ்சம் காலை கீழே வைங்க.
1: எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. நான் எல்லாம் இன்னைக்கு நேத்தக்கியா யோகா பண்றேன். அந்த காலத்துல இருந்தே, 5 வயசுல இருந்தே எங்க தாத்தா சொல்லி தந்தது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் யோகா பண்ணிட்டு இருக்கேன். 100 வயசு வரைக்கும் நான் யோகா பண்ணுவேன். இதே மாதிரி காலை தூக்கி கைய மடக்கி எப்படி வேணாலும் பண்ணுவேன். எனக்கு சுளுக்க எல்லாம் செய்யாது. உனக்கு பாரு, மாடியில இருந்து இங்கதான் ஏறி வந்திருக்க, அதுக்குள்ள இந்த மூச்சு வாங்குது. இப்ப எதுக்கு வந்த?
0: பேசுங்கன்னு கேட்க வந்த. நீங்க மட்டும் பல்லு தேச்சா போதுமா? அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற யோகா கண்டன்லாம் ஜூன் மாசம் பேச வேண்டியது. இது அக்டோபர் மாசம், பிங்க் மந்த். அத பத்தி தான் பேசணும்.
1: பிங்க் மந்தா? அது என்ன மந்துமா? இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே.
0: அதாவது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம்.
1: சத்தியமாமா, நீ பிங்க் மந்த்னு சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கு இது மார்பக புற்றுநோய்க்கான அந்த மாதம் அப்படிங்கறதே எனக்கு தெரியும்.
0: பொதுவா 40 வயசு தாண்டினாலே இந்த மார்பக புற்றுநோய் அதை குறிச்சு விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அப்படி இல்லாம நிறைய ஸ்டேஜஸ் போயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால உங்களுக்கு வேற 200வது வயசத்தோட போகுது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க.
1: உண்மையிலே பெண்கள் வந்து இதை ரொம்ப ரொம்ப கவனத்துல எடுத்துக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம குளிச்சுக்கிட்டு வரும்போது நாம நம்மளுடைய இரு கைகளை கொண்டு அந்த மார்பகத்தை மசாஜ் மாதிரி பண்ணி கொடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து ஏதாவது கட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்படி ஒருவேளை கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நாம உடனே தவறாம, இது லேசான கட்டி தானே, லேசான வீக்கம் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்காம உடனடியே நம்ம மருத்துவர் அணுகி அதற்கான தேவையான ஆலோசனை பெறலாம். எல்லா கட்டியுமே கேன்சர் கட்டி அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயம் அது ஒரு சாதாரண கட்டியா கூட இருக்கலாம். நாம ஒருவேளை பார்க்காம அதை விட்டுட்டோம்னா அது இன்னும் கூட பெருசாகி வேற பின்விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி சீக்கிரமாவே அதை நம்ம ஆரம்ப நிலையிலேயே ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வருவதை நம்ம தவிர்க்கலாம். அப்படித்தானே நிலா?
0: அதாவது நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீங்க கேட்க வேண்டியது வந்துருமேன்னு தம் கட்டி மொத்த விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க, அப்படித்தானே?
1: உனக்கு அத்தையா இருக்கும் போது உன்னை விட கொஞ்சம் விஷயங்கள் நானும்

0: தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானம்மா.
1: நீங்க தெரியும்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு போய் பேஸ்ட் எடுத்து இந்நேரம் பல்லு தேய்ச்சி முடிச்சு நீங்க போட்டு வச்சிருந்தா டீயை குடிச்சிருப்பேன்.
0: சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நீ சின்ன பிள்ளை, உனக்கும் சில விஷயங்கள் என்னையும் தாண்டி நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பார்க்கும் போதோ மார்பகங்கள் இயல்புக்கு மாறா ஏதாவது வித்தியாசமா தெரியுது, ஏதாவது ரத்தம் வடிகிற மாதிரி சீல் வடிகிற மாதிரி இருக்கு, மத்த மாதிரி ஏதாவது ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தா கூட அதையும் அவங்க கவனிக்கணும். இந்த விஷயத்த நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க.
0: சரிம்மா, அது தெரியும். இன்னி ஒன்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னன்னா நிறைய பெண்கள் வந்து இந்த கர்ப்ப காலத்துல குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பால் கொடுப்பாங்க. அந்த பால் கொடுக்கும் போதும் சில சமயங்கள்ல அந்த பால் வந்து குழந்தைக்கு சரியான முறையில நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒருக்க கரெக்டா கொடுக்காம இருந்தா கூட நெறி கட்டி அந்த பால் கட்டிய மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரக்கூடிய சமயங்கள்லயும் நம்ம வந்து அதை அழுத்தமா தேய்த்து கொடுத்தோம்னா அந்த கட்டி வந்து சாதாரணமா அது போயிடும். அப்படி போகாம அதை நம்ம பார்க்காம நம்ம சரியா கவனிக்காம விட்டுருந்தா தான் அதுதான் ஃபியூச்சர்ல வேற மாதிரியான கட்டிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சில மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லும் போது அதுல கூட நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேம்மா.
1: சரி ஓகே, உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
0: நிலா, நீ சொன்ன பத்தியா, 40 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நாம அடிக்கடி அந்த மார்பகத்தை நம்ம தொட்டு அழுத்தம் கொடுத்து பாக்கணும். இது வந்து 30 வயசு நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயங்களை நாம கொஞ்சம் கவனமா கருத்துல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். இன்னொன்னு வந்து அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியா நம்ம ஆரம்ப கட்டத்திலே நம்ம தெரிஞ்சுகிட்டு அதற்கான வழிமுறைகளை நம்ம கையாண்டோம்னா நம்மளுக்கு இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிமையாயிடும். அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல.
1: சரி சரி ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு. எப்படியும் நான் கீழே போய் பேச தேடினாலும் எனக்கு கிடைக்க போறது கிடையாது. அங்க நின்று நான் மறுபடியும் உங்களை தான் கூப்பிட போறேன். பேசாம நீங்களே வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்து யோகா பண்ணுங்களேன்.
0: பாத்தியா, ஒரு யோகா கூட நிம்மதியா இந்த வயசுலயும் பண்ண விடாம பாடா படுத்திட்டு இருக்க. முதல்ல நீ கீழே இறங்கி போ, நான் உன் பின்னாடியே வாரேன்.
1: விழிப்புணர்வு தகவல்கள் அப்படிங்கறது வந்து நம்ம அப்படியே கேட்டுட்டு கடந்து போற விஷயம் கிடையாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தொடர்புல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கண்டிப்பா அலட்சியப்படுத்த கூடாது. அதுவும் இன்றைய காலகட்டத்துல ஆரோக்கியத்துக்கான சவால்கள் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஒரு நோய வர்றதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறது தான் புத்திசாலித்தனம். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி. இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் ஆகாங்ஷா சிங் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் திருமணம் ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம். தாய்மை அவளுக்கு புதிய பொறுப்புகளை தரலாம். ஆனால் இவை எதுவும் அவளுடைய கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை தனது வாழ்க்கையின் மூலம் நிரூபித்திருக்கிறார் இந்திய விஞ்ஞானி டாக்டர் ஆகாங்ஷா சிங். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் கல்வி பயின்றவர் ஆகாங்ஷா சிங். சிறு வயதில் மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்ட அவர் பின்னாளில் தாவரவியல் துறையில் ஆர்வம் கொண்டு அதில் முனைவர் பட்டமும் பெற்றார். அவருடைய வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெரிய சவால் காத்திருந்தது. குடும்ப பொறுப்புகளால் அவருடைய ஆராய்ச்சி பணி தடைப்பட்டது. பல பெண்களைப் போலவே அவரும் குடும்பத்தையும் தனது கனவுகளையும் சமநிலைப்படுத்த வேண்டிய சூழ்நிலையை எதிர்கொண்டார். ஆனால் அவர் தனது கனவை விட்டுவிடவில்லை. இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் பெண்கள் விஞ்ஞானிகளுக்கான உதவித்தொகை அவருக்கு மீண்டும் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட வாய்ப்பளித்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது ஆராய்ச்சி பயணத்தை மீண்டும் தொடங்கினார். பின்னர் லக்னோவில் உள்ள மத்திய மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானியாக பணியில் சேர்ந்தார். அவருடைய ஆராய்ச்சி துறை மிகவும் சுவாரஸ்யமானது. தாவரங்களுக்கும் அவற்றுக்குள் வாழும் நுண்ணுயிர்களுக்கும் இடையிலான தொடர்புகளை அவர் ஆராய்ந்து வருகிறார். இந்த ஆராய்ச்சியின் மூலம் பயிர்களின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் நோய்களிலிருந்து அவற்றை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறைகளை உருவாக்கவும் வழிகள் கண்டறியப்படுகின்றன. விவசாயிகளுக்கு உதவும் வகையில் அறிவியலை பயன்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய ஆராய்ச்சியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த கடின உழைப்பிற்காக அவர் பல விருதுகளை பெற்றுள்ளார். 2026ஆம் ஆண்டில் இந்திய தேசிய அறிவியல் அகாடமியின் இளம் விஞ்ஞானி விருது, இந்திய தேசிய இளம் அறிவியல் அகாடமியின் உறுப்பினர் அங்கீகாரம் உள்ளிட்ட 3 தேசிய அளவிலான அங்கீகாரங்களை பெற்றுள்ளார். அவருடைய வாழ்க்கையில் நம்மை மிகவும் கவரும் விஷயம் என்ன தெரியுமா? திருமணத்திற்கு பிறகு ஏற்பட்ட இடைவெளியையும் தாய்மை பொறுப்புகளையும் தனது அறிவியல் கனவுக்கு தடையாக அவர் கருதவில்லை. தனது மகளை தனது ஆராய்ச்சி பயணத்திற்கு ஊக்கமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: வான பெண்களே, ஆகாஷா சிங்கின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் விரும்பிய பாதையில் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் போகலாம். குடும்ப பொறுப்புகளுக்காக நம்முடைய ஆசைகளை தள்ளி போட வேண்டியிருக்கலாம். ஆனால் அதற்காக நம்முடைய கனவுகளை நிரந்தரமாக கைவிட வேண்டியதில்லை. ஒரு வாய்ப்பு நம்மை தேடி வரும்போது அதை தைரியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வயது, குடும்ப சூழ்நிலை, இடையூறுகள் என எதுவும் நம்முடைய முயற்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒரு பெண் சாதிக்கும் போது அவர் தனக்காக மட்டுமில்லாமல் தன்னை போன்ற பல பெண்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். தோல்வி என்பது முடிவல்ல, தற்காலிகமான தடைகளை கடந்து மீண்டும் எழுவதற்கான ஒரு வாய்ப்பு. நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ கனவுகள் இருக்கலாம். அவற்றை நனவாக்குவதற்கான முதல் அடியை இன்று எடுத்து வைப்போம். நம்மால் முடியாது என்று நினைப்பதை விட நம்மால் முடியும் என்று நம்புவோம். டாக்டர் ஆகாஷா சிங்கை போல நாமும் நம்முடைய திறமைகளை அடையாளம் கண்டு விடாமுயற்சியுடன் செயல்பட்டு நம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்போம். ஒரு பெண்ணின் கனவு அவளுடையது மட்டுமல்ல, அவள் சாதிக்கும் ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த தலைமுறை பெண்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையாக அமைகிறது.
1: பெண்கள் நமக்கான கனவுகள், நமக்கான ஆசைகள், நமக்கு விருப்பமான வாழ்க்கை அப்படின்னு வாழ்றது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி நம்ம ஆசைப்படுற சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு, நம்மளுடைய கனவுகளை அடையிறதுக்கு நமக்கு துணையா நிற்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் நம்ம கருத்துல வச்சு அதையும் கவனிச்சு பாதுகாத்து கொண்டு போறதுங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட் தானே?

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம் நிகழ்ச்சியில் நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள் என்ன நேர்களை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நேர்கள் அனைவரும் பங்கேற்று பேசலாம். நீங்கள் மறந்து போன அந்த வார்த்தை என்ன, அல்லது உங்கள்கிட்ட யாராவது சொன்ன வார்த்தைகள் என்ன, அந்த அன்பான வார்த்தைகள் பற்றி 3:02 தேனி நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு பேசலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 1-290-722, இணைப்பு எண்ணாக 0-465-2.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: மீலக், எம்ஃபாக்,
3: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள், இரச்சகுளம் ஜி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர் நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
6: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
7: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
6: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
7: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
6: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
7: மாலை 5:02 முல்லைச்சரம்.

0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்

0: வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 58வது இந்திய நிறுவன செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெருகுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். உலக அளவில் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் அதேவேளையில் விரைவான தொழில்நுட்ப மேம்பாடுகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதை குடியரசுத் துணைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். நிறுவனங்களின் நல் ஆளுமையுடன் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கி உலகளாவிய தனிப்பெரும் பொருளாதார சக்தியாக மேம்படுத்துவதில் நிறுவன செயலாளர்களின் பங்கு வழிகோலுவதாக கூறினார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க இந்தோ பசிபிக் கமாண்டர் அட்மிரல் சாமுவேல் பாப்பரோவுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்மித் மச்சாருடன் தொலைபேசியில் உரையாடிய அவர், ஃபிளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய அவரின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக கூறினார். கடற்பறவை இனங்களை மீட்டெடுப்பதன் மூலம் பறவைகளின் வாழ்விட மேலாண்மை, மறுசீரமைப்பு, பாதுகாப்பான இனப்பெருக்கம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த முடியும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் சாம் பாலைவன தேசிய பூங்காவில் இன்று 2 கன மைல்களை விடுவித்து பேசிய அவர், அழிவின் விளிம்பில் இருக்கும் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அலுவலர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் சீரிய முயற்சியால் இப்பறவை இனங்கள் காப்பாற்றப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 123வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், கொடிக்காத்த குமரனின் தன்னலமற்ற தியாகமும் தேசப்பற்றும் வருங்கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்ற திருப்பூர் குமரன் காவலர்களால் தாக்கப்பட்டபோதும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறே உயிர் நீத்ததையடுத்து கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். விடுதலைப் போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 143வது பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுப்பிரமணிய சிவாவின் வீரமிக்க உரைகள் மற்றும் எழுத்துக்கள் நாட்டு நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஒவ்வொரு தலைமுறையினரையும் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது மணிமண்டல அமைந்துள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான உயர் சிகிச்சை செலவினங்களை மத்திய அரசே முழுமையாக ஏற்கும் வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமானம், சமூக பொருளாதார நிலைகளை தாண்டி இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம் அனைவருக்கும் பயனளிப்பதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் டீன் டாக்டர் குமாரவேல் தெரிவிக்கையில்,
2: உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ்வதற்கான திட்டமாக இந்த ஆயுஷ்மான் பாரத் இருக்கிறது. இந்த திட்டம் வந்து 2018ல இருந்து இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் திட்டம் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் கூட பயன்படுத்த முடியும். எல்லா டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஏஜியும் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மால் போன் சர்ஜரி கீழே வர எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து போயிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன்

0: நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தாராபுரத்தில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து சாலை பேரணியில் தற்போது ஈடுபட்டுள்ளார். முன்னதாக மதுராந்தக தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் வழங்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். இவ்விரு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் 9 தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதிகளில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து மதுபான கடைகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தனி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்து வருவதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6 தேதி நடைபெற உள்ள நிலையில் இதனையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகத்தில் தற்பொழுது 5 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப் பகுதியில் தேர்தல் விதி மீறல்கள் கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தமிழகத்தில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை மயிலாப்பூர் ஆண்டிமானியம் தோட்டப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். 118 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் 702 அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த பாலசமுத்திர புலக்குளத்தில் மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைஞாயிறு தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் வேளாண் அடுக்கு திட்டத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களில் வரும் 5 தேதி முதல் 31 தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஈரோட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு, குழந்தை திருமணம் தடுப்பு, மலைவாழ் மக்களின் நலன் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். நவராத்திரி விழாவை ஒட்டி காஞ்சிபுரத்தில் கொலுபொம்மை விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அஸ்தகிரியில் 50-க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர்கள் கொலுபொம்மை தயாரிப்பில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இப்பொம்மைகள் மிகுந்த கலை நயத்துடன் திகழ்வதாக நுகர்வோர் தெரிவிக்கையில்
2: மீனாட்சி, நான் தூத்துக்குடியிலிருந்து வர்றேன். 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். பால மீனாட்சியும் பாவை வளர்த்து டாலும் வாங்கினோம். ரொம்பவே பொம்மைலாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. ஜப்பான் நகோயாவில் நடைபெறும் நிறைவு விழாவில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்வார். இந்நிகழ்ச்சியின்போது வரும் 2030 ஆண்டு தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான நடைமுறைகள் முறைப்படி ஒப்படைக்கப்படும். 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் உட்பட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4 இடத்தில் உள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
4: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
5: நேர்களை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:55. திரை இசை கேட்கலாம். மஞ்சப்பை திரைப்படத்திற்காக ஹரிஹர சுதன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல்.

நேரம் 2:15. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இனி காற்றலைகளில் தவழ்ந்து வருவது திரு இசை. பட்டுப்பூவின் வாசமும் மெல்லிய தென்றலின் நேசமும் உன் நினைவுகளை மட்டும் விட்டு செல்கின்றன. செம்பருத்தி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மனோ பாடிய பாடல்.

உயிரை பூவாக தொடுத்து அதை மாலையாக உன்மேல் போர்த்துகின்றேன். இரு இதயங்கள் பரிமாறிக்கொள்ளும் இன்னிசை ராகம் இது. இளையராஜா இசையில் கேஜே ஏசுதாஸ், மஞ்சுளா குருராஜ் பாடிய நல்லவனுக்கு நல்லவன் பட பாடல்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேனேகால் புதர் நாகர்கோவில் 9842111 1964.

நகரம் நொடிகளை இனிமையாக்கி கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசெய். உன் பெயரை சொன்னாலே என் மனதில் ஆனந்தம், உந்தன் விழிகள் காணும் காட்சி என் உள்ளத்தின் வண்ண கோலம். ஊரெல்லாம் உன் பாட்டுதான் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் சொன்னலதா பாடிய பாடல்.

0: கற்றுக்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
1: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
0: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
1: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
0: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
1: வாசிப்பை சுவாசிப்போம்.

2:33 நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101 திரைசை. நீ நடக்கும் போது உன் கால்களை இந்த பூமி தாங்கும், உன் முகத்தை பார்த்து நிலாவும் தேய்ந்து போகும். ஈரமான ரோஜாவை திரைப்படத்திற்காக மனோ சுனந்தா பாடிய பாடல், இளையராஜா இசையில்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

குமரி பண்பலை 101 திரு இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்தவன் துன்பத்தை கண்டு துவண்டு விடுவதும் இல்லை, இன்பத்தை கண்டு துள்ளி குதிப்பதும் இல்லை. இளையராஜா இசையில எல்லாமே என்ற ஆசாதான் திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல்

நேரம் 2:45. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்த வண்ணம் இருக்கிறீர்கள். குமரி பண்பலை 101 வேதனையோடு காத்திருந்தேன் உன்னை காணாமல், நெஞ்சை கிள்ளி என் சிந்தனையில் புகுந்து என்னை சந்தித்து விட்டாய். இளையராஜா இசையில இளையராஜா கே. சித்ரா பாடிய கரகாட்டக்காரன் படப்பாடல்.

பூக்கள் மேல் தேனீக்கள் அமர்ந்து தேனினை தீண்டும் தேன்விழி கொண்ட மான்சாயல் உடைய அவள் அவளை கண்டவுடன் ஜென்மம் முழுவதும் வாழ ஆசை கொள்கிறான். கன்னி இதயத்தில் உதமாகும் அவன் அன்பு என்றும் மாறாது. பகல் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜா இசையில்.

நேரம் 2:55, 40 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுக்குழாம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, கொடைக்கானல்,

0: கடமூர், சித்தாறு, சின்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேச்சிப்பாறை, சிட்டம்பட்டி, சோலையாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் கோவிலாங்குளத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ஈரோடு, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. 1.5 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்திருந்தது, சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடாவை ஒட்டி தென்கடலோர தமிழ்நாட்டில் கடற்பரப்பிலிருந்து 3.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதையும் கடலோர தமிழ்நாடு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டி தமிழ்நாட்டின் உட்பகுதி வாயிலாக வடகேரளத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு என்றிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரியிலும், காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும், காரைக்காலிலும் நாளை மிதமான மழை பொழிவு பலத்த காற்றுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின் தடையை அதிகரிக்க தவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது.

0: இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்சன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். ஒரு கப் காஃபியோடு ஆரம்பிக்கலாமா? இது தேநீர் நேரம். தேனி நேரம் நிகழ்ச்சியில நேயர்கள் அனைவரையும் சந்தித்ததுல மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. உங்கள் மனதோடும் உங்கள் நினைவுகளோடும் உங்கள் அனுபவங்களோடும் இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசலாம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்ப சின்னதா தான் தெரியும், ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடும் தொடர்புடைய ஒரு அழகான விஷயம், நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள். நேயர்களை ஒரு விஷயம் யோசித்து பாருங்களேன், கடைசியா நாம யார்கிட்ட நன்றி சொன்னோம்? நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாரையாவது பாராட்டி இருக்கிறோமா? மன்னிச்சிடுங்க அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லி இருக்கிறோமா? நினைச்சு பாருங்களேன், அந்த அனுபவத்தோட இந்த நிகழ்ச்சியில பேசலாமா? அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண்ணாக 046552. ஒரு கைபேசி எண்ணும் இருக்குங்க, 8903257039. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கிறேன் சார், சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி மேம், இன்னைக்கான டாபிக் இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
2: நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள்.
3: நான் உனக்காக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி முன்னாடியெல்லாம் நம்ம மத்தவங்களை பார்த்து சொல்லுவோம். ஆனா இப்போ கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்றோம், ஆனா நான் உனக்காக இருக்கேன் பாத்துக்கலாம் அந்த வார்த்தை சொல்றோமா அப்படின்னா கேள்விக்குறிதான்.
2: கண்டிப்பா.
3: ஆமா, அந்த ஒண்ணு. ரெண்டாவது வந்து உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்ப மறந்து போன ஒரு வார்த்தையா இருக்கு. அது வந்து நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்ப சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்துகிட்டேன்னா என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, சந்திரசேகர் உன்னால முடியும், நீ சாதிக்க பிறந்தவன், உன்னால முடியும் சந்திரசேகர், பயப்படாதன்னு. அப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளும் எங்கேயோ மறந்து போயிடுச்சோ, கவலைப்படாதன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா நான் உனக்காக இருக்கேன், உன்னால முடியும், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இன்னும் சொன்னோம்னா நம்மை சார்ந்த நபர்கள் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்கல்ல.
2: கண்டிப்பா கண்டிப்பா, அழகா சொன்னீங்க நீங்க. உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை ரொம்ப ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் இல்லையா ஒவ்வொருத்தங்களுக்கும். அடுத்து உன்னால முடியும், கண்டிப்பா அழகா சொன்னீங்க.
3: முன்னாடியெல்லாம்
2: சூப்பர் சொல்லுவோம். ஆமா ஆமா, அதுவுமே இப்போ குறைஞ்சு போச்சு. எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளாவே மாறி போயிருக்கு. அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு பேசினமைக்கு நன்றி சார். நன்றி.
4: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கிறேன். யா சொல்லுங்க, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
5: சோழலிந்து முத்தாசர் பையன், குமரி மாவட்டம்.

0: சார்.
1: அழகான தலைப்பு வாழ்த்து.
0: நன்றி சார்.
1: ஆமா, மறந்து போன குடும்ப போக்குங்க. உண்மையிலே இப்ப சில விஷயங்கள் மறந்தே இப்படி நம்பிட்டு எங்கேயோ போயாச்சு
0: போயாச்சு இல்லையா?
1: ஆமா, நாம சில தமிழ் அவங்க நம்ம போச்சு. என்னன்னா, சில மக்கள் வந்து ஆங்கிலத்துல பேசுறான், ஆனா தமிழ் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை விட்டு மறந்தே போயிட்டான். எனக்கு ரொம்ப வேதனை இருக்குது. நம்ம தமிழுக்கு பாட்டு ஆசைப்படுறோம், அதுக்கு கூட்டங்கள் நடத்துறோம், பாருங்க. அந்த தமிழை விட்டு நமக்கு மறந்து அந்த கலையில உண்மையில் நம்ம மறந்து அப்படி இருக்கோம். நம்ம இனிமையிலும் கூட்டங்களுக்கு போச்சுல தமிழை நல்ல ஞாபகத்தை தமிழை நம்ம முக்கிய புதுசா வச்சுக்கிட்டு போனாதான் நம்ம கிட்ட மறக்காம தமிழை இருக்கும். அது மட்டுமே நம்ம இன்னைக்குமே வாழணும். தமிழ் தான் நாம் வாழணும். அப்படி சிலையில பிள்ளைகளுக்கு எல்லாம் கண்டிப்பா சிந்திட்டு கேட்கறது விஷயங்கள் தான். பிள்ளைகள் கூட ஆங்கிலத்துலாம் பேசுறது சின்ன கேட்க மாட்டாங்க. அது போது தமிழ் சொல்லி விட்டா தான் அகரமல் சொல்லி விட்டா கூட வரமாட்டாங்க. அச்சிருக்கு வரக்கூடா
0: சரிங்க.
1: எங்க விட்டு பேரணும் கூட நம்ம இது இருக்க பார்த்தீங்களா, சில சிறுவ நிகழ்ச்சி பேசணும் ஆபீஸ் படி சொல்றேன். நம்ம சொல்றேன் கிடந்து சிறு சிறுப்பா சொல்லுவான் சேரலாம் சொல்றான். அது மழையை போய் நம்ம புரிய மாட்டேங்குது.
0: அந்த மறந்து போன அன்பான வார்த்தைகளை நம்ம மீட்டெடுத்து நம்முடைய சந்ததியினருக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். நன்றி சார். நன்றி சார். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சரிங்க ஐயா, சொல்லுங்க. நான் மறந்து போன அந்த அன்பான வார்த்தைகள் என்னெல்லாம்?
2: மேடம், நான் மறந்து போன அன்பான வார்த்தைகள், அதாவது மனிதனுக்கு வந்து மனிதன் பேசும்போது வந்து எளிமை, இனிமை, அடக்கம், பண்பு, பண்பாடு, இந்த மாதிரி உள்ளதான் எல்லாரும் விரும்புறாங்க. எல்லாம் இந்த மாதிரி பணிவா அன்பா உள்ளவர்கள்தான் விரும்புறாங்க. மற்றபடி கொடுமையான கழிவுகளும்
0: விரும்பல. அந்த அன்பான வார்த்தைகள் என்ன?
2: ஒன்னமும் அதிகம் ஒன்னும் கொடுக்க வாய்ப்பு இல்லாட்டா கூட நல்வார்த்தைகளை கூறி நம்ம ஏழையா இருக்கலாம், கொடுக்க முடியாம இருக்கலாம், வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒண்ணும் இல்லாட்டாலும், ஒன்னும் கொடுக்காட்டாலும், ஒண்ணும் இல்லாட்டாலும், வந்தாங்களே, கலந்தாங்களே, கலந்து கொண்டாங்களே என்கிற அந்த வார்த்தை இனிய வார்த்தையை பேசி பேசி போற்றி விடுவது.
0: நன்றி. நன்றி.
2: இருப்ப காய் கவர்ந்தி நல்ல வார்த்தைகள் இருக்க விட்டு பச்சை பழத்தை பறிக்கிற பச்சையை பறிக்கிற மாதிரி.
0: சரிங்க சார்.
2: வந்து எனிய இனிய அன்பான வார்த்தைகளை பேசி அனைவரும் அரவணைத்து செல்வோமாக. நன்றி.
0: நன்றி சார்.
3: தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.

நம்ம மனசுல அன்பு நிறைய இருக்கும், ஆனா அதை வார்த்தைகளா சொல்ல சில நேரம் மறந்துடுறோம். அம்மாவிடம் என்னைக்காவது நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அப்பாட்ட போய்

0: நீங்க எங்களுக்காக எவ்வளவோ ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லவே மாட்டோம். இந்த வார்த்தைகள் சொல்ல ரொம்ப சின்னது தாங்க, ஆனா அதை கேட்கிறவங்களுக்கு அது கொடுக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க, மிக பெரியது. சொல்லித்தான் பாருங்களேன். உங்க வாழ்க்கையில யாராவது உங்களிடம் சொல்ல மறந்து போன அந்த அன்பான வார்த்தை என்ன? நீங்க மத்தவங்க கிட்ட சொல்ல மறந்து போன அந்த பாசமான வார்த்தை என்ன? யோசிச்சு அந்த மனநிலையோட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க நேயர்களே. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சுதா சொல்லுங்கம்மா.
1: அது முன்னால என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து கைத்தொழில ஒண்ணு படிச்சு கொடுப்பாங்க. கைத்தொழில் படிச்சு கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இத வச்சு பழத்துக்கோ, யாரையும் எதிர்பார்க்காத.
0: யாரையும் எதிர்பார்க்காத.
1: ஆமா, யாரையும் எதிர்பார்த்து இருக்காத. நீ 10 ரூபாய்க்கு வேலை செய்து நீ சம்பாதிச்சாதான் உனக்கு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
0: அந்த வார்த்தை மறந்து போயிடுச்சு.
1: ஒரு வாழ்க்கையையும் தேடி தந்து இத வச்சு பழத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனா நம்ம சொல்லி கொடுக்கறது என்னன்னாக்கா, இதுவும் கடந்து போகும், இதையும் கவலைப்படாத, பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் போகும், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்து நீ சோர்வடையாத, அடுத்த ஸ்டெப் எடுத்துவே. ஏன்னா இப்ப நம்ம அன்னைக்கு தொழில நம்ம வந்து கைத்தொழில் படுத்தணும். இப்ப உள்ள பிள்ளைங்க என்னாக்கா படிச்சுட்டு வேலை பார்க்கறாங்க, அதுல ஒரு ஏதாவது ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நேரத்துல, உடஞ்சு போகக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு தைரியம் கொடுப்போம் பாத்துக்கோங்க. அப்ப அந்த தைரியம் அந்த பிள்ளைங்களை வந்து உதவி செய்யும் போது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது மனசுல இருந்தா போதும்
0: அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க.
1: ஆமா ஆமா, மனசுல இருந்தா போதும், அது நம்ம எதுக்கு வெளிப்படையா சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: என்ன
1: நினைக்கிறோம், வெளிப்படையா சொல்லணும்,
0: சொல்லணும், கண்டிப்பா கண்டிப்பா.
1: மறக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், மனசுக்குள்ளால வச்சிருந்தாச்சுன்னா யாருக்குமே தெரியாது இல்லையா.
0: சரி சரி, அழகா சொன்னீங்க.
1: வெளிப்படையா பேசணும்.
0: சரிம்மா சரிம்மா, அழகா சொன்னீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிம்மா, நன்றி.

0: பாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
4: நேரம் பிற்பகல் 3:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 தேனி நேரம் நிகழ்ச்சியில ஒரு நேரலை நிகழ்ச்சி. நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நேயர்கள் பேசிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, வீட்டுல இருக்க ஒருவர்கிட்ட காரணமே இல்லாம நன்றின்னு சொல்லி பாருங்களேன், அவங்க முகத்துல வரும் சந்தோஷத்தை நீங்களே பாப்பீங்க. அன்ப மனசுக்குள்ளேயே வைக்க கூடாதுங்க, பிடித்தவர்களிடம் அதை மனசார சொல்லணும். இப்ப நம்ம ஒரு பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்களா, டிக்கெட் வந்து கண்டக்டர் கொடுக்கறாங்க, ஆனா நம்ம நன்றின்னு சொல்றோமா? சொல்லவே மாட்டோம். அதே போல நம்ம பஸ்ல ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கோம், ஒருத்தங்க வந்து நமக்கு இடம் கொடுக்கறாங்க, அப்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றோமா? சொல்லவே மாட்டோம். சொல்லி பாருங்களேன், அவங்க முகத்துல ஒரு புன்னகை வரும் பாருங்க, சான்ஸே இல்லை. இப்படி மறந்து போன இந்த அன்பான வார்த்தைகளை நாம் இப்ப நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஏர்வாடி சுல்தானி அம்மா. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: மறந்து போன வார்த்தைகள்.
4: மறந்து போன அந்த அன்பான வார்த்தைகள் என்ன சொல்லுங்க.
5: மேடம், அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா வாங்க மாமி, வாங்க சித்தப்பா, வாங்க பெரியப்பான்னு சொல்லுவோம். இப்ப என்ன சொல்லுவோம்? அது அது ஒரு மொபைல் எடுத்துட்டு ஒரு கரையில போய் உட்காந்துருக்குவோம்.
4: சரி,
5: அந்த பிள்ளைக்கு அந்த உறவு முறையே தெரிய மாட்டுக்கு. இதை விட்டு நம்ம இதை விட்டு கொஞ்சம் வடக்க போனா எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை ஆண்டி அங்கிள்.
4: அங்கிள் எல்லாருக்கும் ஒரே ஆண்டி அங்கிள்.
5: இல்ல சித்தப்பாவும் தெரியாது, பெரியப்பாவும்
4: தெரியாது. தெரியாது
5: ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க மேடம். அதாவது இப்பவும் இல்ல, எங்க மாமா, எனக்கே வயசு ஆயிடுச்சு, எங்க மாமா வீட்டுலதான், எங்க பாட்டி வீட்டுலதான் வந்து நாங்க வந்து போய் இருப்போம். அப்ப எங்க அப்பா திருநெல்வேலில இருந்து லாஸ்ட் பஸ்ல வர்றாங்க, அதுக்கப்புறம் அங்க பஸ் கிடையாது. அந்த ஊர்ல எரவாடுல, இதே எரவாடுல வந்து இறங்கி எங்க பாட்டி வீட்டுல இறங்கின உடனே எங்க மாமா கூட ஒய்ஃப் மாமி சொல்லுவாங்களாம், வாங்க அண்ணன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்திட்டேனே கோத்துக்கு அப்படின்னா, ஏமா அத வச்சுட்டோமான்னு சொல்லி. அந்த 10 மணிக்கு மேலாம் அப்ப சார் நம்ம ஊர்ல லைட்டே கிடையாத, அன்போடு அந்த பழைய அந்த தண்ணி ஊத்துறத வச்சு கொடுத்து இன்னைக்கு எங்கிட்ட எங்கிட்ட எல்லாரும் அந்த மாமி அப்படி செய்வாங்க.
4: சரி சரி,
5: இந்த உபசரணைங்கிற வார்த்தை அங்க இல்ல.
4: இரவு எந்த இரவு நேரத்துல போனாலும், எந்த மணி நேரத்துல போனாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பழக்கம் இப்ப இல்லேன்னு சொல்றீங்க, அப்படிதானே?
5: அதிநவீன
0: சிகிச்சை முறை.

0: தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
1: நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கயா? சுயம்பீசனையா? உங்களுடைய வானொலி ஒலி அளவு குறைச்சு வச்சுட்டு பேசுங்கயா.
2: யாராவது வீட்டுக்கு வந்து லேடிஸ் வச்சுதான் அவங்கள கட்டி புடிச்சு கைய புடிச்சு வச்சுட்டு யாராவது அவ்வளவுமே இப்ப கட்டாயிடுச்சு.
1: அந்த வார்த்தைகளும் கட்டாயிடுச்சு.
2: சோமா இருக்கிறீங்களா? அந்த வார்த்தைகளே
1: நலமா இருக்கீங்களான்னு கேக்குறது கூட இப்ப மறந்து போச்சுன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான்.
2: அவரு சிரிப்போட போயிரு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அது யாருமே பாராட்டுறதே இல்லையா? சாப்பாடு குடுக்கறாங்களா? அது குனிஞ்சிருந்து சாப்பிடுறதோட சரி, அதை எழும்பி நிமிந்து பார்த்து நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாருமே சொல்றது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க.
2: அந்த மீரை கழுவி அதை ஒரு செத்தப்படி அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் உழவு கறி வச்சுக்காக அரிசினால எல்லாம்.
1: சரிங்க, நல்லா சொன்னீங்க. இணைப்பில் இணைந்து பங்கேற்றதுக்கு நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க.
3: அவங்களோட அன்பாக வரக்கூடிய நிலை இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு.
1: குறைஞ்சு போச்சு.
3: ஏன்னா இவங்க வீட்டிலே இருப்பாங்க, பாத்துல இருப்பாங்க, வந்தாலும் உட்கார வச்சு அவங்க பேச மாட்டாங்க.
1: பேச மாட்டாங்க.
3: அவங்க என்ன அவங்க டிவிய பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு வருத்தம் ஏற்படும்.
1: சரி சரி.
3: ரெண்டாவது வந்து நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை வளர்ந்து நம்பிக்கை உதயம் என்று சொல்லி நமக்கு
1: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா சொன்னீங்க. நன்றிங்க.

0: இருக்கு.
1: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 தேனி நேரம். இந்த நிகழ்ச்சியில நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள் என்ன அப்படிங்குதான் பேசிட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துகிறோம். 260 240 மற்றும் 290 722 இணைப்பு எண்ணாக 0465 2 ஒரு அலைபேசி எண் இருக்குதுங்க, 8903 2 5 7 0 3 9. சில நேரங்கள்ல நம்மாலேயே கூட தவறு நடக்கலாம். அந்த நேரத்துல ஈகோ பார்க்காம மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன மன்னிப்பு பெரிய மனக்கசப்பையே போக்கிடலாம் இல்லையா? அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாளை என்ற ஒன்றில்லை. சொல்ல வேண்டிய நல்ல வார்த்தையை இன்றே நம்ம சொல்லிடணும். உன்னை இப்பதாங்க நினைச்சேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அது பேசாத நண்பருக்கோ உறவினருக்கோ ஒரு பழைய நினைவையே மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். அடுத்து ஒரு வார்த்தை, சாப்பிட்டீங்களா அல்லது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு பார்த்தீங்களா, அது சாதாரண கேள்வி போல தோன்றினாலும் அதற்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குன்னு நீங்க யோசித்து பாருங்க. அம்மா வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நாம திரும்ப அம்மாட்ட என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டீங்களாமா அல்லது அப்பாட்ட சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோமா? கேட்கவே மாட்டோம். அப்படி கேட்டு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட ஒரு மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். அடுத்து ஒரு வார்த்தை, கவனமா போ அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தையெல்லாம் இப்ப சொல்லவே மாட்டேங்கிறோம். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அம்மா அப்பா நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, கவனமா போயிட்டு வாமா அப்படின்னு. அந்த வார்த்தை வந்து நாம தொலைவில் இருக்கும் போதுதான் அந்த வார்த்தையின் அருமை நமக்கு புரியும். அடுத்து ஒரு வார்த்தை இருக்குதுங்க, உன்னை பத்தி பெருமையா இருக்குது அப்படின்னு. இந்த வார்த்தை யாருமே பயன்படுத்தாம இருக்கும். குழந்தைகளுக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கும் நண்பர்களுக்கும் நாம் சொல்ல மறந்து போகும் ஒரு அழகான வார்த்தை தாங்க, உன்னை பத்தி பெருமையா இருக்கு அப்படின்னு. நேயர்கள் வந்து என்ன பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என் பெயர் ராஜேஸ்வரி, நான் கிளச்சில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: மேடம், நம்ம தோழிகளுக வீட்டுக்கு நம்ம போறோம். அப்ப தோழிகளுக்கு எப்போ மாதம் ஒருக்கா லீவு நேரத்துல நம்ம தோழிகள் வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட நம்ம எப்படி நல்லா இருக்குதுங்களா நினைச்சு நம்ம கேட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் அது 6 சுவை உணவோட நமக்கு சாப்பாடு தருவாங்க. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுற நேரத்துல நம்ம என்ன மாறி மாறி பேசியது, பிள்ளைகளை பத்தி, பெரியவர்களை பத்தி, நான் இந்த இடத்துல வேலை பார்க்கேன், என்ன பிள்ளை எப்படி படிச்சு அப்படி படிச்சுன்னு எல்லாம்
1: சொல்லுவாங்க.
2: தோழிக்கு திருப்பி வீட்டுக்கு திரும்பும் போது என்ன சொல்லுவாங்க, ஹாய், இனி அடுத்து வரும்போது பாக்கலாம், லீவ்ல சந்திக்கலாம்
1: சொல்லுவாங்க.
2: அந்த சாப்பாடு போட்டவங்களை பார்த்து, அம்மா நீங்க நல்லா சமையல் பண்ணிருக்கீங்க, சமையல் நல்லா இருந்து, அம்மா பண்ணாலும் சரி, வீட்டுல அண்ணு பண்ணாலும் சரி, இல்லாம இருந்தா அந்த கோழிக்கு அக்கால் பண்ணாலும் யாரா இருந்தாலும், உங்க சாப்பாடு நல்லா இருந்து நல்ல சுவையா இருந்து, நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாக்கு ருசியா சாப்பிட்டது இன்னைக்குதான் என்ன சொல்ல மறந்து போயிருவாங்க. அந்த
1: என்ன சொல்லுவாங்க
2: அது நன்றினு சொல்ல மாட்டாவ, பேசி வாரேன் என்ன கை அசைப்பாங்க.
1: சரி, அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்படிதானா?
2: அந்த அந்த பேச்செல்லாம்

0: மறந்து போய் ஹாய்
1: ஹாய்
0: நான் போயிட்டு வரேன் என்னதான் சொல்லுவாங்க. அது சரி அம்மா நீங்க சொன்னீங்களே நன்றி. அந்த நன்றிய மறந்து போயிரு அவ அந்த நேரத்துல.
1: சரி சரி, அதெல்லாம் மறந்து போக கூடாது அப்படின்னு சொல்றீங்க.
0: அந்த அந்த வர்த்தமானங்கள் மறந்து போக கூடாது.
1: வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படையா வரணும், மனசுக்குள்ள இருக்க கூடாது.
0: மனசுக்குள்ள இருக்க கூடாதம்மா. அந்த சாப்பிடும் போது சாப்பிட்டு எழும்பி கை எழுதுனா சமையல் என்ன யாரு பண்ணாங்க, சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு
1: அப்படி சொல்லும் போது அவங்களுக்கே ஒரு மனசுல ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா.
0: சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆகுத என்ன சாப்பிடப்பட்டவிய
2: வேற நம்ம வந்து நான் எனக்கு 1976 மேரேஜ் மேடம். அப்போ வந்து 400 மைல்ஸ் அங்கதான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க கேரளால.
1: சரி,
2: நான் வந்து தமிழ்நாட்டு பேரு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளதா. அப்போ வந்து வாரத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுவேன், அன்புள்ள அம்மாவுக்கு மகள் பகவதி அம்மாள் எழுதி சொல்லுவது. இந்த லெட்டரு கதையே இப்ப வரமாட்டேங்க, எல்லா விஷயத்துக்குமே
1: எல்லாமே
2: வரமாட்டேங்க. நீங்கள் எல்லா நான் இங்கு நலம், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நம்ம உறவுகள் எல்லாரும் நல்லா
1: சொல்லுவோம். அது கடிதத்தோட சரி அப்படிதானே
2: மேடம். அப்பா அம்மா வாசிக்கும் போது அவங்களுக்கு தண்ணீர் பிசிஞ்சிருமா, பக்கத்துல இருந்து மகா பேசின மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேப்டன் லெட்டர் மூலம். இப்ப யாருமே லெட்டர் போடுறதில்லை.
1: அது அன்புள்ள அம்மாவுக்குன்னு சொல்லும் போது அது நேரடியா நம்ம யாருமே சொல்ல மாட்டோம், கடிதத்துலதான் சொல்றோம்.
2: எங்க அம்மா வந்து எங்க போனாலும் பத்திரமா பேசுவா மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பிள்ளைகள், எனக்கு 4 பிள்ளைகள் வேணும் உண்டு மேடம். 4 பேருமே ஸ்கூலுக்கோ காலேஜுக்கே போகும்போது பத்திரமா பேசுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாருமே அப்படி சொல்றது இல்ல. ஆனா எங்க பையன் மாதிரி 2 பேர் வெளியே ஊர்ல இருக்க வழிநாட்டுல, அவங்க வந்து பேசும்போது அப்பாவும் அம்மாவும் பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா பத்திரமா.
1: பிள்ளைங்களோ நம்ம வீட்டுக்காரங்களோ வெளியில வேலைக்காகவோ படிக்கிறதுக்காக பிள்ளைங்க போகும்போது முன்னால எல்லாம் வாசல் வரைக்கும் போய் கவனமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புறோம் இல்லையா. அப்ப இப்போ எல்லாம் அந்த அந்த வழி வார்த்தைகளும் இல்ல, அந்த நடைமுறைகளும் இல்ல.
2: அப்ப என் பிள்ளைகள் இப்போ அவங்க ஒரு 47 வயசு ஆச்சு, ஒரு 45 வயசு ஆச்சு, வெளியூர்ல இருக்காங்க. ஆனா பேசி முடிக்கும் போது ரொம்ப பத்திரமா இருங்க, கவனமா இருங்க, சந்தோஷமா இருங்க, என்னது இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மனசு அப்படியே குளிரும். இப்படி சொல்லுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வார்த்தைகளோ அந்த இதுகளோ இப்ப நடமாடவே இல்லை. அன்புள்ள அம்மாவுக்கு என்ன வார்த்தைகளை
1: கண்டிப்பா வரும், எல்லாமே திரும்ப வரும். சரியா, உங்க அனுபவத்தோட இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி நன்றி. அழகா சொன்னீங்க
2: மேடம்.
1: வணக்கம் வணக்கம்.
3: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

பேலன்ஸ் இல்லாமலா?

0: பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டிபாசிட் அக்கவுண்ட், அதாவது BSBD அக்கவுண்ட். இதுல மினிமம் பேலன்ஸ் இல்ல, ஆனா பலன்கள் நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
2: யாராவது கஷ்டத்துல இருக்கும்போது பெரிய உதவி செய்ய முடியாவிட்டாலும் நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். நாம் அன்பு காட்டுவதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் எல்லாம் தேவையில்லைங்க. ஒரு போன் கால், ஒரு மெசேஜ், ஒரு அன்பான வார்த்தை, அவ்வளவுதான். இன்று ஒருவரிடம் மனதார ஒரு நல்ல வார்த்தை சொல்லி பாருங்க, அந்த வீடு, அந்த ஒரு வார்த்தை அவருடைய நாளையே அழகாக்கலாம் இல்லையா?

0: நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101-லிருந்து தேனி நேரம் நேரலை நிகழ்ச்சி. இதுல நான் மறந்து போன அன்பான வார்த்தைகள் என்ன அப்படின்னு நேயர்கள் நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரும் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காரவளையிலிருந்து லட்சுமி தங்கம்.
0: காரவளையிலிருந்து
1: லட்சுமி தங்கம்
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம், முன்னாடி எல்லாம் விருந்துகாரங்க எல்லாம் வந்தாங்க, அவங்க வரதுக்கு இங்கேயே வரவேற்ப காத்திருப்போம்.
0: காத்திருப்பீங்க?
1: ஆமா, வந்த உடனே வாங்கம்மா, உட்காருங்க, சாப்பிடுங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? நாங்க சாப்பாடு தரணுமா? இங்க உட்காருங்க, எவ்வளவு அழகா விசாரிப்போம்.
0: சரி,
1: இப்ப யாராவது அந்த வார்த்தையை பயன்படுத்த அது விட்டு முடியல. சரி
0: சரி,
1: நம்ம வந்து ஆசையா எங்க வீட்டுல தங்கிட்டு போங்கம்மா,
0: ரொம்ப
1: ஆசையா இருக்கு.
0: அது கரெக்டா சொன்னீங்க, தங்கிட்டு போங்கன்னு இப்ப யாருமே சொல்றது இல்லையா? வந்தா அது இப்ப நான் போன் பண்ணிட்டு வரணும் இல்லையா? நீங்க இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களான்னு போன் பண்ணிட்டு வர காலநிலை காலம் வந்து அழகா சொன்னீங்க, சிரிப்போட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கம்மா, நன்றிமா. நன்றி. அதே போல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தங்களை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம், எல்லாம் விசாரிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா திரும்பி வரும்போது உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம சொல்றோமா? அப்படி சொன்னீங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்தின் மீது நமக்கு இருக்கும் ஒரு அக்கறையை காட்டும். அதே போல ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் இப்ப மறந்தே போயிட்டு, இப்ப நம்ம ஒரு இடத்துல நம்ம போறோம், ஒரு திருமண வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பந்தி பரிமாறுறாங்க, கூட்டெல்லாம் வருது, சாம்பார்லாம் வருது. திடீர்னு அந்த சாம்பார் வந்து நம்ம மேலே கொட்டுடுச்சு, நம்முடைய பட்டுப்புடவையில் பட்டுச்சு, அல்லது நம்ம ஷர்ட்டில் பட்டுட்டோன்னா உடனே கோபப்படுறோம் இல்லையா? ஆனால் அதுக்கு பதிலாக பரவாயில்லைங்க, தெரியாமல் தானே கொட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறோமா? மற்றவர்கள் தவறு செய்யும்போது அதனால் என்ன, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க முகத்தில் ஒரு ஆறுதலும் அவங்க முகத்தில் ஒரு புன்னகையும் வரும் பாருங்க, சான்ஸே இல்லை. அதெல்லாம் கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து சொல்லுவோம்ல, இருக்கட்டுங்க. இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வருது, நம்ம வீட்டில் தான் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களா. நம்முடைய கோபத்தையோ ஒரு பிடிவாதத்தையோ தளர்த்தி சரி அப்படியே இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த வார்த்தைகளெல்லாம் வர வர அது மறந்தே போயிடுச்சு. அடுத்தது அற்புதமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோமா. இந்த வார்த்தைகள் மற்றவர்களின் வெற்றியையும் நல்ல செயல்களையும் மனதார பாராட்டுவதற்கு சமம். அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. அந்த வார்த்தைகளெல்லாம் மறந்து போயிட்டோ இருக்கும். அதை நினைவுபடுத்தி மீண்டும் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, என்ன பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம், நான் மல்லிகா முளங்குச்சிலிருந்து பேசுறேன்.
0: ஆமா சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கிறமா.
2: உங்க குரல் கேட்டு
0: சொல்லுங்கம்மா.
2: முன்னால ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த முகவரி கொடுத்தீங்க.
0: சரி நன்றிங்கம்மா, ஞாபகப்படுத்தி பேசுறீங்களே, நன்றி.
2: அது வந்து நான் அடிக்கடி போட்டு கேட்பேன், அதனால உங்க குரல் மறக்கல.
0: நன்றிமா, சொல்லுங்க. நான் மறந்து போன அன்பான வார்த்தைகள் என்ன?
2: அன்பான வார்த்தைகள், இப்போ நாகரிகம் ரொம்ப முத்தி போனதுனால பசங்க மாறி மாறி பேசுற சமயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்து மத்தி மாமா அப்படி எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா ஒரே வார்த்தை ப்ரோ
0: ப்ரோ
2: சொல்ற கூட சகோதரா சொல்லுவோம். மூணு இடத்துலயே சொல்லிட்டு மாட்டாங்க.
0: ஆமா, அண்ணன் தம்பின்னு எல்லாம் பேசுறதே கிடையாது இல்லையா?
2: அண்ணான்னு கூப்பிடுறதும் கிடையாது, தம்பின்னு கூப்பிடுறதும் கிடையாது. ஒரு வார்த்தை இல்ல. இல்ல ஸ்கூல்ல படிக்கிறதும் காலேஜ்ல படிக்கிறதும்

0: பசங்க கூட முன்னால மச்சான் சொல்லுவாங்க, மாமான்னு சொல்லுவாங்க, நீ மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் மறந்து போச்சு,
1: அந்த வார்த்தைகளே மறந்து போச்சு.
0: வார்த்தைகள் மறந்து போச்சு. ஏன்னா அப்படி கூப்பிடுறதுதான் இப்ப ப்ரோன்னு சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப அது வழக்கத்துக்கு வந்து ஒரு ஸ்டைலா இருக்கலாம். ஆனா அது வந்து அவ்வளவு நல்லா இல்ல, அது நல்லா இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது.
1: ஆமா, அது உறவுகளை, இப்ப மாமா அத்தேன்னு சொல்லும் போது அது உறவுகளை மேம்படுத்தும் இல்லையா?
0: உறவுகளை மேம்படுத்தும். சின்ன பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு தாலாட்டு போடுறது அந்த நேரம் சொல்லிகள் அப்படின்னு எவ்வளவோ பாட்டுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு உறவுகளையா சொல்லி சொல்லி. இல்ல பிள்ளைகளா கையில தூக்கி வச்சிருந்த சொல்லுமா, அதோ மாமா வர்றாரு, அந்த பாட்டி வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிள்ளைகள் சமயம் கூட ஒன்னொன்னா காமிச்சு காமிச்சு வந்து அப்படின்னு சொல்லி ஒரேடியா மொபைல் போன் கையில இல்ல டிவிய போட்டு வச்சிருச்சு அந்த மாதிரிதான் காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் சின்ன குழந்தைகளையே அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி பழகணும்னு சொல்ல சொல்லி பிடிச்சாச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு மறக்காம இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அழகா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினமைக்கு நன்றிம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம்.
2: நலம் நலம் அறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: ஐயா சொல்லுங்க.
2: அதாவது இப்போது வணக்கம் வாங்க உட்காருங்க அப்படி சொல்றது கூட நிறைய பேர் மறந்துட்டாங்க.
1: மறந்துட்டாங்க.
2: அப்புறமா வந்து ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடுற போறோம் பாத்தீங்களா, அப்போ வந்து விசேஷத்துக்கு இப்ப கூப்பிடுறதே அரிதாயி போயிடுச்சு. எல்லாம் வாட்ஸ்அப் அப்படிதான் போயிடுத்தோ, பேஸ்புக் அப்படிதான் போயிடுத்தோ. அப்புறமா வந்து அந்த விசேஷத்துக்கு கூப்பிடுறதே எல்லாரும் வாங்க, மதிய சாப்பாடு அங்கதான், வீட்டுல பெரியவங்களுக்கு வீட்டுல பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்க கல்யாணம் விசேஷம் முடிஞ்சு சாப்பாடு எல்லாம் நீங்க தான் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படியெல்லாம் சொல்லி
1: உரிமையா பேசுறதெல்லாம் மறந்து போயிடுச்சு.
2: மறந்து போயிடுச்சு, மறந்து போயிடுச்சு. அப்புறம் வந்து சொல்லுவாங்க அங்க போய் சொல்லணும் இங்க போய் சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க போய் சொல்லவும் மாட்டாங்க, இங்க போய் சொல்லவும் மாட்டாங்க, எல்லாமே வாட்ஸ்அப் பேஸ்புக்.
1: சரிங்க, அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினமைக்கு நன்றி. நன்றி
2: நன்றி, வணக்கம்.

நான் மறந்து போன அன்பான வார்த்தை இல்லை, ஒன்று இருக்கு, நன்றா இருக்குது அப்படின்னு நாம சொல்ற இந்த வார்த்தை எதுக்கு சொல்லலாம்? ஒருவர் செய்த வேலையை பார்த்து சொல்லலாம், உடுத்தியிருக்கும் ஆடையை பார்த்து சொல்லலாம், சமைத்த உணவை பார்த்து சொல்லலாம், நன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நான் மறந்து போன அன்பான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லி பார்ப்போம், நம்முடைய லைஃப் சந்தோஷமாக மாறும்.

தேனி நேரம் நிகழ்ச்சியில நாம் மறந்து போன அன்பான வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நேயர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டு பேசினாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இதுவரை உங்களோடு ஷைனி ராஜேஷ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா மியான்மர் இடையே 17

0: வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 4:03. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். சிறு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது. ஆனால் தொழில் தொடங்குவதற்கு தேவையான முதலீடு கிடைப்பதற்கு சில நேரங்களில் சவாலாக உள்ளது. குறிப்பாக சிறிய அளவில் தொழில் செய்ய விரும்புபவர்கள் வங்கிக் கடன் பெறுவதற்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இது போன்ற சிறு மற்றும் குறு தொழில் முனைவோருக்கு கடன் வசதியை வழங்கும் நோக்கத்துடன் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டம்தான் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். பிரதம மந்திரி முத்ரா யோஜனா 2015 ஏப்ரல் 8 தொடங்கப்பட்டது. சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்காக பிணையமில்லா நிறுவன கடன் வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உற்பத்தி, வர்த்தகம், சேவை துறைகள் மட்டுமின்றி வேளாண்மை சார்ந்த சில செயல்பாடுகளுக்கும் இந்த கடன் வழங்கப்படுகிறது. முத்ரா என்பது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீபினான்ஸ் ஏஜென்சி என்பதன் சுருக்கமாகும். சிறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி கிடைப்பதை மேம்படுத்துவதில் முத்ரா அமைப்பு முக்கிய பங்காற்றுகிறது. தற்போது பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையமில்லா கடன் வழங்கப்படுகிறது. இந்த கடன் 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவதாக சிசு பிரிவு, இதன் கீழ் 50,000 ரூபாய் வரை கடன் பெறலாம். சிறிய அளவில் தொழிலை தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த பிரிவு உதவியாக இருக்கும். இரண்டாவதாக கிஷோர் பிரிவாகும். 50,000 ரூபாய்க்கு மேல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். ஏற்கனவே தொடங்கப்பட்ட சிறு தொழிலை மேம்படுத்தவும் செயல்பாட்டு மூலதன தேவைகளுக்கும் இந்த பிரிவு பயன்படுகிறது. மூன்றாவது பிரிவு தருண். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. தொழிலை விரிவுபடுத்தவும் உபகரணங்கள் வாங்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் இது உதவுகிறது. கடைசியாக தருண் பிளஸ் பிரிவு. 2024 அக்டோபர் 24 முதல் இந்த பிரிவு நடைமுறைக்கு வந்தது. ஏற்கனவே தருண் பிரிவின் கீழ் கடன் பெற்று அதை வெற்றிகரமாக திருப்பி செலுத்திய தொழில் முனைவோருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுவதற்கான வாய்ப்பை இது வழங்குகிறது. இந்த கடன்கள் வங்கிகள், ஊரக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் குறு நிதி நிறுவனங்கள் போன்ற கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகின்றன. கடனுக்கான வட்டி விகிதம் மற்றும் திருப்பிச் செலுத்தும் விதிமுறைகள், சம்பந்தப்பட்ட கடன் வழங்கும் நிறுவனங்களின் விதிமுறைகள் மற்றும் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் பெண்களின் தொழில் முனைவு திறனை ஊக்குவிப்பதாகும். அரசு வெளியிட்டுள்ள 2026 தகவலின்படி 2024-25 நிதியாண்டில் முத்ரா கடன் கணக்குகளில் சுமார் 60% பெண்களுக்கானவை. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் ஃபண்டிங் தி அன்ஃபண்டட். இதுவரை போதுமான நிதி வசதி கிடைக்காத சிறு தொழில் முனைவோருக்கு நிறுவனமயமான நிதியை வழங்குதல் என்று கூறலாம். சிறு தொழில்கள் வளரும் பொழுது வேலை வாய்ப்பும் வருமான வாய்ப்புகளும் உருவாகும் என்பதால் இத்தகைய கடன் வசதிகள் உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக அமைகின்றன. எனினும் முத்ரா கடன் என்பது மானியம் அல்ல, அது திருப்பி செலுத்த வேண்டிய கடன். எனவே தொழில் தொடங்குவதற்கு முன்பு தொழில் திட்டம், முதலீட்டு தேவை, எதிர்பார்க்கப்படும் வருமானம், மாதாந்திர தவணையை செலுத்தும் திறன் போன்றவற்றை கவனமாக மதிப்பீடு செய்வது அவசியம். சிறு தொழில் முனைவோருக்கு முறையான நிதி அமைப்பின் மூலம் கடன் கிடைக்க செய்வதன் மூலம் அவர்களின் தொழில் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதே பிரதம மந்திரி

0: முத்ரா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சிறிய முயற்சிக்கு நிதி ஆதரவு கிடைத்து அது வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் மைய கருத்தாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நேர்கள் எஸ்எம்எஸ் மூலமாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை பண்பலையில் நாம் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கோபால் வடசேரியிலிருந்து இந்த நேயரின் விருப்பமாக சமுத்திரம் திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நாகர்கோவில் சிவகாமி என்ற நேயரின் விருப்பமாக மரியான் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களே, இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கீதா என்ற நேயரின் விருப்பமாக பூதபாண்டியிலிருந்து, இந்த நேயரின் விருப்பமாக புதிய பூமி திரைப்பட பாடல்.

0: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆற்றுப்படுத்தினர் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 5/10/2026 வரை வரவேற்கப்படுகின்றன. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹28,000, பணியிட எண்ணிக்கை 1, பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம், கல்வி தகுதி சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள் பொதுநிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம் மற்றும் சமுதாய வள மேலாண்மை இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட முதுகலை பட்டம், அல்லது சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம் இளநிலை பட்டம் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேலாண்மை ஆகியவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் மற்றும் திட்டம் உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம் அனுபவம், கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையில் 2 ஆண்டுகள் அனுபவம், சமூக நலன் மற்றும் பெண்கள் வளர்ச்சித்துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை, மேலும் கணினி அறிவு உடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆற்றுப்படுத்தினர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹23,000, பணியிட எண்ணிக்கை 1, பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம், கல்வி தகுதி சமூக பணி, சமூகவியல், உளவியல், பொது சுகாதாரம், மனநலம் இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் அல்லது ஆலோசனை மற்றும் தகவல் தொடர்பு பாடப்பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். அரசு நிறுவனம் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகியவற்றில் குறைந்தபட்சம் 1 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை, அவசர உதவி தொலைபேசி சேவைகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை, மேலும் கணினி அறிவு உடையவராகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். மாதிரி விண்ணப்ப படிவம் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாக வலைதளம் www.kanyakumari.nic.in வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேற்கூறிய பதவிக்கு தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பம் 5/10/2026 அன்று மாலை 5:30 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், இணைப்பு கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியில் வந்து சேரும் வகையில் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பம் மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் வந்து சேராத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு SMS மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பாரசாலை ராதாகிருஷ்ணன்.
2: அந்த நாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
3: அந்த நாய் ஞாபகம்.

அது போல் இன்பமாய் இல்லையே. அது ஏ

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள், இரச்சகுளம் ஜி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர் நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் வி ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் திட்டுவிளை ஷாபி என்ற நேயரின் விருப்பமாக மணிப்பூர் மாமியார் திரைப்படத்திற்காக.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல், வடசேரி முத்து, ராமு, வேணி, சக்தி என்ற நேயர்களின் விருப்பமாக ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வடசேரி ராமலட்சுமணன், கிருஷ்ணவேணி, முத்துகிருஷ்ணன், நாகரத்னம், சுப்புலட்சுமி, சக்தி என்ற நேயர்களின் விருப்பமாக பில்லா திரைப்படத்திற்காக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னலமற்று நாட்டுக்கு பணியாற்றுவதே சிறந்த சேவை என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஊக்கம் காரணமாக விளையாட்டுத் துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் மின்தடையை அதிகரிக்க தவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக பாமக தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றன. இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேர்களை ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

தோற்றுப் போகிறது என் பிடிவாதம் உன் அன்பின் முன். நீ அருகிலிருந்தால் இருளிலும் நான் பௌர்ணமியே. காவல்காரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் வாலி

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நினைவென்றாலே அது நீயானாய், கெஞ்சலும் குஞ்சலுமாய். அழகிய இந்த காதல். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

கண்களுக்குள் கலையாத கனவாய் வார்த்தைகள் ஊமையாக உன்வசமானேன். ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடலுக்கு

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள், இரச்சகுளம் ஜி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா.

கலந்துரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர் நுட்பங்கள். அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நிலை கண்ணாடி என் முகத்தை காட்டினாலும் மனக்கண்ணாடியில் உன் முகத்தையே ரசிக்கிறேன். அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: காதல் தூறல் போட சட்டென வானவில்லாய் மாறியது மனம். வேதம் புதிது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடிய பாடலுக்கு இசை தேவேந்திரன், வரிகள் வைரமுத்து.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: கண்களுக்குள் கைதாகி இதயத்தில் சிறை வைத்து உன்னுள் உரைந்து உலகம் மறக்க ஆசை. சின்னமாப்பிள்ளை திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி,

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: மார்கழி குளிரும் இதமான வெப்பமானது, சந்தோஷத்தில் பறக்கிறேன் சிறகுகளால் நீ இருப்பதால். விஐபி திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன், மனோ, கே எஸ் சித்ரா, ரஞ்சினி பாடிய பாடலுக்கு இசை ரஞ்சித் பருட், வரிகள் வைரமுத்து.

கடலில் விழுந்த நீர்த்துளி போல் உன்னில் தொலைந்து கலந்து விட்டேன். புதிய கீதை திரைப்படத்திற்காக தேவனே காம்பரம் சித்ரா சிவராமன் பாடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் யுகபாரதி.

ஆசை ஊற்றெடுக்கும் போதெல்லாம் அணை போடுகிறது நாணம். ஹரிஹரன் மதுஸ்ரீ குரல்களில், ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்தின் வரிகளில், சிவாஜி திரைப்பட பாடல்.

ஆரவாரமின்றி அமைதியாக கடந்து செல்கிறாய். தழுவிச் செல்லும் காற்றிலும் உன் நினைவுகளே. இது கதிர்வீரன் காதல் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, ஹரிணி பாடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ₹5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurbanepay.tn.gov.in குவிக் பேமெண்ட் வழியாகவும் tnurban இசேவை ஆண்ட்ராய்டு ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
2: நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன். இன்று இரவு 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இறச்சிக்குளம் ஜி அமல்ராஜ் அவர்கள். அமுத சுரவி பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர் நுட்பங்கள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் வி ஆறுமுகம் அவர்கள். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 திரையிசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா. இரவு 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள். 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். இன்று இரவு 10:20 ரவி வாசரி அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். இன்று இரவு 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளை நமது குமரி பண்பலை

நூற்றொன்றில் ஒளிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் வள்ளலார் ஆன்மனைய ஒருமைப்பாடு. வழங்குபவர் சூத்தில்லை வினமவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. நாளை காலை 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டாரச் செய்திகள். முற்றத்திலின்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 செய்திச் செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 7:35 தென்குமரி தேநிலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். நாளை காலை 7:50 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து திரையிசை இடம்பெறும். நாளை காலை 8:00 வள்ளலார் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. வழங்குகிறார் வடலூர் ஆர் சிவக்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி. நாளை காலை 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 8:35 3 in 1. நேர்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:10. சேவை செய்திகள். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் திருநெல்வேலி வீட்டுவசதி பிரிவிற்குட்பட்ட கீழநத்தம் பகுதி 1, பாளை பகுதி 1 மற்றும் 2, தென்காசி வல்லன் குமாரன் விளை, விஎம் சத்திரம் நிலை 2, குலவணிகர்புரம் TNUDP, சங்கரப்பேரி TNUDP, மீளவிட்டான், நாரணம்மாள்புரம் திட்டப்பகுதி 1 மற்றும் நாரணம்மாள்புரம் பகுதி 2 திட்டப்பகுதிகளில் காலியாக உள்ள 55 வணிக மனைகளுக்கு மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு இம்மாதம் 9 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை https://tnhp.tn.gov.in என்ற இணையதளத்திலும் பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை கருப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 14 வயது பூர்த்தியடைந்த மற்றும் 15 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப மற்றும் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெற்றோர் ஒப்புதல் படிவத்தை வழங்கி தங்களது பெண் குழந்தைகளை தடுப்பூசி செலுத்தி நோய் வராமல் பாதுகாத்திடுமாறும், தடுப்பூசி செலுத்திக் கொண்ட குழந்தைகளின் பெயர் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதிகள் உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுய விவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடைகள் உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் இம்மாதம் 18 முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18 பின்னர் இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீஷா பூமி

0: யில் விஜயதசமி அன்று நடைபெறும் தர்மச்சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5,000 ரூபாய் வரை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டு பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது சிறுபான்மையினர் நல அலுவலகங்களிலிருந்து கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை வரும் நவம்பர் மாதம் 15 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலசமகால் பாரம்பரிய கட்டிடம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை 605 என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்கலாம் நேர்களை. கேட்பதற்கு முன்
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
6: டிமர்க், எம்ஃபாக்,
5: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்புக் செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார்.
5: நம்மளுடைய சேவை கடைசி மனிதனுக்கும், சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் நம்மளுடைய சேவை போய் சேரணும் அப்படின்றது சொல்லி, இன்றைக்கு நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், 3D பிரிண்டிங் ஆகட்டும், டிஜிட்டல் இமேஜிங், கேட் கேம் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் வந்திருந்தாலும் கூட அந்த டெக்னாலஜியை நமக்கு சார்ந்து அந்த நம்மளுடைய நாலேஜ், மெடிக்கல் நாலேஜ் பிளஸ் டெக்னாலஜி சேரும் பொழுது நம்ம இன்னும் அதிகமான சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதுதான்.
4: பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார்.
6: முதல் முறையாக ஆசிய கேம்ல கிட்டத்தட்ட 85 மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து விளையாட்டுத்துறைக்கு கேலோ இந்தியா, ஃபிட் இந்தியா திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலியமாக இன்றைக்கு ஆசியன் கேம்ல நாம கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 21 கோல்டு, 27 சில்வர், 37 வெண்கல பதக்கங்களை வென்று ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறோம். நம்மளுடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த ஊக்குவிப்பு, அரசாங்கம் கொடுத்த ஊக்கம், அதை தொடர்ந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக, நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 12 வருஷமா நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு விளையாட்டு வீரரையும் கூட ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட இந்த வாட்டி மட்டுமே 500 மேற்பட்ட வீரர்கள் வந்து போயிருக்கிறார். முதல்ல வீரர்களை வந்து கிரவுண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங், சர்வதேச ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததன் விளைவாக அதனுடைய ரிசல்ட் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
4: தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த 2

0: தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒருசில இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலை ஞாயிறு கடைத்தெரு அருகே உள்ள பாலசமுத்திர குளத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தலைஞாறு தீயணைப்பு நிலைய படையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்று குளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். மேலும் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும் மீட்பு உபகரணங்களை கொண்டு நீரில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திடீர் வெள்ளம், கனமழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பதட்டமின்றி செயல்படுவதுடன் மீட்பு பணிகளில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சி மக்களிடையே கவனம் பெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நவராத்திரி பண்டிகையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அஸ்தகிரி தெருவில் 50 குடும்பங்களுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொம்மைகள் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கைவினை கலைஞர் திரு பாஸ்கர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நாங்க பல தலைமுறையா இந்த தொழில் பண்றோம். இங்க பாருங்க, நல்ல அழகான செட்டு பொம்மைகள் எல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கல்ச்சர் மறக்காம இருக்கிறதுக்காக குழு வைக்கிறோம். இந்த சின்ன பொம்மை 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபீஸ் வரைக்கும் எங்ககிட்ட பொம்மைகள் இருக்கு. இந்த குழு பொம்மைகள்லாம் வெளிநாட்டுக்கும் போகுது, உள்நாட்டு எல்லாரும் விரும்பி எல்லாரும் சந்தோஷமா வராங்க. ரொம்ப பேர் பாஸ்கரன் குருடாஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பொம்மைகள் எல்லாம் அழகா இருக்கு, விலையும் நல்லா இருக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டு வராங்க. நீங்களும் வாங்க, நவராத்திரி சிறப்பா கொண்டாடுங்க.
0: இங்கு விற்பனை செய்யப்படும் பொம்மைகள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவற்றை வாங்கியவர்கள் தெரிவித்தனர்.
4: மீனாட்சி, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். நான் எங்க ஊர்ல 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். எவ்ரி இயர் நியூ டால் ஒன்னு வாங்குவோம். பால மீனாட்சியும் பாவி விளக்கு டாலும் வாங்கினோம். என் மகா வீட்டுல 5-6 வருஷமா அவங்களும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இங்க வந்தோம். பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
5: ராஜசோமராஜன், பெங்களூர் அட்வொகேட். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நவராத்திரிக்கு இங்க வருஷ வருஷம் வந்து ஷாப்பிங் பண்றோம். டால்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போலாம்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களை ஆட்சியர் திரு சிவி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் திரு அனிஷேகர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திரு சரவணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்தி சென்றார்.
6: நேஷனல் flag as they walk out into the arena. The Indian contingent. But let's talk about the Indian contingent. There was fantastic performances in boxing. 3 gold medals in boxing at this edition of the Asian Games.
0: இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார்

0: பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரிபகோவாவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரங்கள்.
2: More bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
4: எங்க இருக்க
5: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
4: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசியில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
6: மத்த சேஞ்சஸ்க்கு
4: வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
6: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
4: RBI சொல்கிறது,
7: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
1: நேரம் 6:41.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
9: புதுமையாய்,
8: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
9: இரவு பொழுதின் இனிமையாய்,
8: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
9: குமரி பண்பலை 101.
8: குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. திரை இசையை கேட்கலாம் நேர்களே. தேவா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வாலி.
10: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: please love me my now.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: திரையிசையில் அடுத்ததாக கர்ணா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் வைரமுத்து.

0: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த சவால இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: இசையில் எடுத்ததாக பாம்பே திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.
1: குசு குசு குப்பு சக்கு.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்கலாம். இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் முதலில் சி சரோஜா சி லலிதா பாடிய பாடல்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன்.
1: கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 10 வரை 24 யாத்ரி சேவா அபியான் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சேவை முகாம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பயணிகளுக்கான சக்கர நாற்காலி, பிரத்யேக கழிப்பறை, நகர்வு தளங்கள் உள்ளிட்ட வசதிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் புதிய பயணிகள் எளிதில் வழியறியும் தகவல் பலகைகள், புறப்பாடு நுழைவாயில், பாதுகாப்பு சோதனை மற்றும் பயணப்பொதிகள் பரிசோதனை மையங்களில் காலதாமதமின்றி பயணிகள் அனுமதிக்கப்படும் நடைமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை நேரம், முதலுதவி மற்றும் மருத்துவ தயார் நிலை, குடிநீர் தரம், டிஜி யாத்ரா சேவை மற்றும் இணைய வசதி உள்ளிட்டவை குறித்தும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறையின் சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் செப்டம்பர் 18 அன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா, பொள்ளாச்சி சாராட்சியர் ராமகிருஷ்ணசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேந்திரன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல் தொடர்பாகவும், தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து தொடர்ந்து கண்காணித்தல், வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் முன்கூட்டியே மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், நிவாரண முகாம்களில் தேவையான அடிப்படை வசதிகளை தயார் நிலையில் வைத்திருத்தல், பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகள் குறித்தும், உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் மழைநீர் வடிகால்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி சீரமைத்தல், பழுதடைந்த சாலைகள் மற்றும் சிறு பாலங்கள் ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி செப்டம்பர் 19 நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவை மாவட்ட வருமான வரித்துறை தலைமை ஆணையர் சஞ்சீவ் சங்கர் முன்னிலையில் வருமான வரித்துறையினர் இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய இணையமைச்சர், நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் வேலைவாய்ப்பையும் ஊக்குவிப்பதோடு மகளிருக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்து வருவதாக குறிப்பிட்டார். ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு ஆணைகளை பெற்றவர்கள் மக்களுக்கான சேவை செய்வதோடு வளர்ந்து வரும் தொழில்நுட்ப யுகத்தில் தங்களது திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு 25,000 உயர்த்தப்பட்ட அறிவிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கோவை மண்டல ஆணையாளர் ஸ்வாகதா ராய், பிராந்திய ஆணையாளர்கள் ஹரிஓம் ஜெய்ஸ்வால் மற்றும் விகாஸ் ஆனந்த் ஆகியோர் புதிய அறிவிப்பின் பலன்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கோவை மண்டல ஆணையாளர் ஸ்வாகதா ராய், இந்த நடவடிக்கையின் மூலம் நாடு முழுவதும் 51,00,000 அதிகமான கூடுதல் ஊழியர்கள் கட்டாய இபிஎஃப்ஓ உறுப்பினர் வரம்பிற்குள் கொண்டுவரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதன் மூலம் சட்டப்பூர்வமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என குறிப்பிட்டார். கோவை ஈச்சனாரி பகுதியில் பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்களின் ஒருங்கிணைந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான கண்காட்சி அரங்குகள், நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு நிறுவனங்கள், AI தொழில்நுட்ப நிறுவனங்கள் அவர்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் இந்நிகழ்வில் பட்டாசு உற்பத்தியை பாதுகாப்பாகவும், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து செயல்படுத்துவது குறித்து பல்வேறு கருத்துக்களும் பகிரப்பட்டது. மேலும் பாதுகாப்பு துறையில் AI தொழில்நுட்பத்தின் பங்கீடு, நவீன கால கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டன. கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில்

0: மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பங்கேற்று சுற்றுலாத்துறையில் தொழில்நுட்பம் மற்றும் AI கொண்டு மேம்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் புதுப்பிக்கப்பட்ட இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழல் காரணமாக வர்த்தகம் மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எனினும் ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக திரு பிரவீன் கிருஷ்ணா பாராட்டு தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்கும் ஆந்திர அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆந்திராவில் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது மேலும் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுமான செலவு மற்றும் நேரம் குறையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பூபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த பங்களாதேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு ரியாஸ் ஹமீதுல்லா தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்து நாடு திரும்புவதையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ரியாஸ் ஹமீதுல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவுக்கான தூதராக தாம் பதவி வகித்த காலத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நன்மதிப்பு மற்றும் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலை

0: இதள பதிவில் திரு ரியாஸ் ஹமீதுல்லா இந்தியாவில் பணியாற்றிய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அசாம் மாநிலத்தின் நகோன் மக்களவைத் தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நகோன் தொகுதி மக்களவை உறுப்பினர் மற்றும் மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரஜிநகர், தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வரும் 9 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் உத்தராகண்டிலிருந்து திரு தினேஷ் ஆர்யாவும், மேற்குவங்கத்திலிருந்து திருமதி ருக்மிணி மாலிக்கும் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உரையாற்றவுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறினார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் உள்ள ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மராத்வாடா பகுதிகள், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிக்கிதா ரைபக்கோவை வென்றார். இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியண்டா ஈக்வடாரின் கன்சல்வோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மிகுவேல் ஆஞ்சல் ரயேஸ் வரலா, அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி

0: அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 300,000 வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனை வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்வரும் 3 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22-26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 90% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 60-80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். ரப்பர் மரங்களில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். அனைத்து பருவத்திலும் வளரும் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரவிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மழை இருப்பதினால் வெளியிடை கொண்ட பாலித்தீன் கவர் பயன்படுத்தி தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்டகால நெல் ரகங்களாகிய TPS3, CR 1009-1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளியிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியினர் இனத்தைச் சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சீட்டா

நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகில் உள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்.

0: பாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் ஜி அமல்ராஜ் அவர்கள். அமுத சுரபி, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர் நுட்பங்கள், அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் வி ஆறுமுகம் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
3: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: இயற்கை விளைச்சலையும் செழிப்பையும் நமக்கு தந்து எந்த பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. ஆகவே இயற்கை விவசாயம் பேணுவோம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் இரச்சகுளம் ஜி அமல்ராஜ் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என் பேரு அமல்ராஜி. இப்போ எட்டாம் இடத்துல இங்க இரச்சகுளத்துல வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷத்துக்கு இடையில இப்போ ஒரு கொஞ்சம் வாழை போட்டு அதுல ஈடுபாடு இருந்து நல்லா அனுபவம் இருந்து குலச்சி கொலை ஒரு காபரும் ஆகுடனே ஓகி போயிடல, அழிஞ்சு போச்சு. எனக்கு கொத்த வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
5: மாற்று வேலைக்கு போயிட்டு
6: போயிட்டு விவசாயமும் உண்டு மாற்று வேலையும் பார்ப்போம். ஏன்னா இப்போ சொந்தமாக வேலை செய்யும்போது நான் ரெண்டு பேருக்கு வேலை நான் ஒத்தே செய்வேன். கொஞ்சம் சாயந்தரம் வர நின்று செய்வேன். இப்போ சம்பளத்துக்கு ஆள் விட்டாச்சுன்னா அவங்க 7 மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு போயிடுவாங்க. சம்பளம் 1000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். இதே 1000 ரூபாய்க்கு பாதி வேலை தான் நடக்கும். இதே 1000 ரூபாய்க்கு நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யும்போது நமக்கு வந்து 2000 ரூபாய்க்கு வேலை நடக்கும். கொஞ்சம் மண் இசகம்னா கூடுதல் வேலை நடக்கும். மண்ணை பொறுத்து நம்ம வேலை செய்வோம். சரி, கழிஞ்ச வருஷம் கொஞ்சம் ஈடுபாடு தோணிச்சு எனக்கு, இந்த வருஷம் கண்டிப்பாக கொஞ்சம் வாழை போடணும் அப்படின்னு. அப்போ எனக்கு கூட இன்னும் ஒருத்தன் உண்டு, அவன் ஃப்ரெண்டாக தான் பழகணும். பழகி எடுத்து அவனுக்கு தோட்டம் புடல பாவை பயறு இதெல்லாம் போடுவோம். அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வயல் படுத்து அப்படின்னு சொல்லி கேட்டு ரெண்டு வருமா நட்டோம். நம்ம தான் கொஞ்சம் முயற்சியாக இருக்கோம். எனக்கு பரவாயில்ல, இன்னத்தைக்கு இருக்கிறதுக்கு பரவாயில்ல.
5: எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: 1 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
5: ஃபுல்லாவே வாழைதான் போட்டு?
6: வாழைதான் போட்டுருக்கு. எனக்கு வேற எந்த பயிரும் இல்லை. மாத்து பயிர் இருக்கும்போது வேற எந்த ஊடு பயிறு வெண்டை பயிறு இது மட்டும் போடுவேன்.
5: அது வந்து முதல்ல வந்து கஞ்சி வச்சிருக்கும் போது போடுவீங்க?
6: போடுவேன். ஒரு அரை பருவம் தாண்டிட்டு வைக்க முடியாது. இனி நம்ம இது கொலையெல்லாம் வெட்டி முடிஞ்சவரதான் மாத்து பயிர் போடணும். அதுவும் ஊடே வாழா நடக்கிறதா இருந்தால் அது வரும், இல்லை வேற வயல் நடக்கிறதா இருந்தால் வேற வயலுக்கு இந்த கண்ணை இளக்கி அங்கே கொண்டு
5: வேற வயல நடுவீங்க?
6: நடுவோம். நட்டா அது நம்ம இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு வேலை செய்ய திறமை இருக்குது. வயசாகினாலும் நான் இன்றைக்கும் ஒரு 1.5 ஆளுக வேலை செய்யலான்னு உள்ள திறமை இருக்குது. பின்ன இந்த கை மட்டும் நமக்கு கொஞ்சம் இறங்கிட்டுன்னா சின்ன இல்லை செம்மடு போட்டு கீழே உளுந்து இறங்கினது, அதனால நமக்கு கொஞ்சம் சின்னமாக தெரியும். ஆனால் நான் முயற்சி பண்ண
5: விட்டு
6: செய்வேன், முயற்சி பண்ணுவேன். ஏன்னா இந்த இதுவும் வேலை முடிஞ்சோடனா தண்ணி தானே ஜாவரத்துக்கு போயிட்டு வந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலுக்கு போயிடுவேன். வீட்டில் போய் தான் சாப்பிடுவேன், வெளியே கூட சாப்பிட விரும்ப மாட்டேன். ஒரு பழமோ ஒரு சர்வத்தோ குடித்தா தான் உண்டு, மோரோ என்னமோ குடிச்சா எல்லாம் வீட்டில் போய் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு நல்லா தோட்டத்துலாம் போவேன். ஒரு கொசு எவ்வளோ தூரம் கடிக்குவோ அவ்வளோ தூரம் கடித்தாலும் பரவாயில்லன்னு வயலுக்கே தான் நிற்பேன். ஒரு 7 மணி வரை நிற்பேன். 7 மணிக்கு பிறகு தான் பைய கரையாறி போவேன்.
5: அவ்வளோ 7 மணி வரைன்னா அது வர உங்களுக்கு வெளிச்சம் பத்துமா?
6: வெளிச்சம் கண்ணு தெரியாத அளவு வரை நிற்பேன். நின்று வேலை செய்வேன், செய்துட்டு தான் போவேன். இதுக்கு முன்னே

0: அடி நட்டின டைமு இந்த ஓகி போயில் போனதும் 5 மணிக்கு வெட்டின நாள் உண்டு, மண் வெட்டி போட்ட நாள் உண்டு. காலையில் 5 மணிக்கு வெட்டி போடணும், ஏன்னா கொஞ்சம் நில வெளிச்சம் இருக்கும், பட்டா பகல கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். தெரியும்னா நான் அந்த போய் வெட்டுவேன். வாழை நம்ம 1 ரூபாய்க்கு வேலை செய்ய கழியணும், அதை வேலை செய்யணும்னு உள்ளதில் வச்சுருக்கேன்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து வாழை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, வாழையில என்னென்ன வாழை போட்டிருக்கீங்க, என்னென்ன ரகங்கள் போட்டிருக்கீங்க?
0: சிங்கம் வாழை போட்டிருக்கேன், ஏத்தம் வாழை போட்டிருக்கேன், ரசகதலி கொஞ்சம் போட்டேன், கூட அஞ்சாறு வாழைன்னு துழுவேன், வெள்ளா துழுவேன் போட்டு விட்டுருக்கேன். அதில் இந்த கற்பூரவல்லி 2-3 நாங்கன்னா உண்டு, அது பழைய மூடு தான் அப்படியே ஒதுக்கி விட்டு வேலை பார்க்கும். அதனால் மற்ற மாதிரி இது இல்லை, பெரிய இது இல்லை. ஆனால் சிங்கம் 5 மாதத்துலேயே குழச்சிருக்கு.
1: ரசகதளி, வெள்ளத்துழுவேன், இது எல்லாத்தையும் சேர்த்து கலப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ வாழை வந்து 1 ஏக்கரில் சாதாரணமாக வைக்கிறா, நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க?
0: 1 ஏக்கரில் சாதாரணம் 1100 வாழை தான் நடும், ஏன்னா அது அவ்வளவு தான் நடணும். அது 4 சைடில் வந்து கொஞ்சம் நெருங்கி வரும், நடுவில் 8 அடிக்கு ஒன்று தான் நடணும் குறைஞ்சது. அதுலேயும் கூடுதல் நெருக்கி நட்டால் அது நாற்று மாதிரி இருக்கும், மூடு கட்டி வராது. அது குலைக்கக்கூடிய நேரம் அந்த இப்படி சும்மா லேசாக அதில் வச்சுட்டு நிற்கும். இது அப்படி இல்லை, அலடியாவது போட்டு நட்டால் தான் ஓரளவு நுமிந்து வாழையான நல்லா இதாக இருக்கும்.
1: சரி, இப்போது 1 ஏக்கரில் 1000 வாழை வைக்கலாம்.
0: வைக்கலாம்.
1: அது எவ்வளோ இடைவெளி சொன்னீங்க?
0: 1-7 அடி இடைவெளி, குறைஞ்ச இடைவெளி விட்டு வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம்.
1: 1-7 அடி இடைவெளி விட்டு 1000 வாழை வச்சுருக்கோம்,
0: வைக்கலாம்.
1: இப்போ இந்த வாழையினுடைய பராமரிப்பு எப்படி கொடுக்குறீங்க, உரமெல்லாம் என்ன மாதிரி உரங்கள் போடுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: உரம் வந்து இப்போ நம்ம அந்த மண்ணுக்கு ஏற்றால உரம், ஒரு 15 நாளையில் ஒரு உரம் வைக்கணும்னா அந்த 15 நாளையில் தெரியும். தெரியலன்னு சொல்லும்போது இல்லைன்னா அடுத்து மாற்று உரம் போடணும். இப்போ இந்த டிஏபி காம்ப்ளஸ்னு கொஞ்சம் குறைஞ்ச உரம் வந்திருக்கு, ஒரு மூட ஒரு 1000 ரூபா தான் விலை, அதில் வாங்கி போட்டு 3 பருவம் அதில் தான் வாங்கி போட்டேன். எனக்கு 5-6 மாதம் கோலை வெளியே வந்தாச்சு.
1: வாழைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை வந்து எப்படி பண்படுத்துவீங்க, பண்படுத்தி எப்படி வந்து அந்த கஞ்சை நடுவீங்க, அதை பற்றி?
0: நாங்கள் மண்படுக்கிறது வந்து ஃபர்ஸ்டில் வந்து பழைய இதில் நடுகிறதா இருந்தால் கண்ணை எடுத்து நட்டுருவோம், நட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் கழித்து தான் அது மண்ணை நம்பிட்டு வச்சு வெட்டி இலக்கி கிளச்சி போடுவோம். கிளச்சி போட்டு கொஞ்சம் மூடு நெருங்காத அளவில் மண் கிளச்சி போடுவோம். 1 மாதம் 1.5 மாதம் கழிஞ்சு அந்த மூடை ஒதுக்கி விடுவோம். மூடை ஒதுக்கி விட்டு அதில் நம்ம தேவையான உரம், ஃபர்ஸ்டில் ஒரு 150 கிராம் 200 கிராம் உரம் தான் விழும் மொதல் பருவத்துக்கெல்லாம். அது போட்டு ஒரு 25 நாள் 30 நாள் கழிஞ்சா அடுத்த உரம் வைக்கலாம். இது இடைவெளி உரம் உண்டு, அதுனால் கரெக்டாக 40 நாள் வைக்க போகிறது வச்சா போதும், இடைவெளி உரம் வைக்கலாம். ஆமாம், அப்படி போட்டால் போதும். நான் வந்து அப்படி இல்லை, ஒரு 35 நாளையில் ஒரே இதாக இடைவெளி உரம் போடாகாமல் ஒரே இதாக போட்டு வைக்கும்.
1: தொழு உரம், சாணி உரங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்களா எப்படி?
0: அது கொஞ்சம் குறவு தான், ஏன்னா அது இப்போ நமக்கு பாட்டை வயலில் எடுத்துகிட்டு கொடுக்கு. சப்போஸ் நம்ம நல்ல மண் பதம் குடைச்சிட்டேன், வயலுக்காரன் வந்து எனக்கு வயலை விட்டுரு, நான் வயலில் நான் ஏன் பராமரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம லோடு கணக்கில் சாணியெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு இறக்கி வேலை செய்துட்டு அதை விட்டு ஒரே மாறணும்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு இப்படி கேட்டுட்டேன்னு ரூபாய் செலவுக்கு நேரம் 50 ரூபா கிடைக்கல, யாருக்கும் அந்த வயலு தரிசியாக கடந்து நம்ம ஏசிபி வச்சு கலைச்சதாகும். அதுலேயே பார்த்து 30-40 ரூபாட்ட செலவாகிடுச்சு கலைக்கும்போது. இந்த வயலை நம்ம பதப்படுத்தி எடுத்து கொண்டு வந்த பிறகு நீ எனக்கு இந்த வயலை விட்டுதா எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்படலாம். அதனால் சாணி கொஞ்சம் குறவாக தான் வச்சுருக்கேன். இனி இந்த கொலை வெட்டிட்டு அடுத்த பருவம் வைக்கும்போது அடுத்த வயல் எடுத்தாலும் தான் வேற இந்த இதே வயலில் நட்டாலும் தான் சாணி வச்சு தான் வேலை பார்க்கற மாதிரி ரெடி பண்ணி வச்சு.
1: இப்போ நீங்கள் பாட்டம்னு சொன்னீங்க, இந்த பாட்டம் வந்து 1 வருடத்துக்கு தான் தருவாங்களா, அது எவ்வளவு ரூபாய்?
0: அது 1 வருஷத்துக்குன்னா நெல் பாட்டம் வந்து ஒரு பூ கணக்கு 6 மாதத்துக்கு ஒரு இது வரும். இந்த மாதிரி பாட்டம் பண்ணீங்கன்னா நம்ம 1 ஏக்கருக்கு 1,000 ரூபா என்ன வரும். இங்கே நம்ம வந்து 20,000 ரூபா வரை இருக்குது 1 ஏக்கருக்கு.
1: அது 20,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும்,
0: கொடுக்கணும்,
1: அது முதலே கொடுத்துடணும்.
0: முதல்லே கொடுக்காட்டாலும் நம்ம சில உங்க 50 ரூபாய் கொடுத்துட்டு 50 நம்ம இப்படி பிந்தி தாரேன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க. இது முதல்லே கொடுக்க எல்லார்ட்டையும் இருக்கா இல்லை, அதனால அப்படி சொல்லி கொடுப்பாங்க.
1: ஒரு வாழை போட்டு அதனுடைய பலன் எடுக்கிறது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பீரியடுக்கு வந்து 20,000 ரூபா ஒரு பாட்டமாட்டு
0: நம்ம வயலுக்கு கொடுக்கணும், கொடுத்து தான் நம்ம எடுக்க முடியும். அதான் உங்கள்கிட்ட சொல்லி நான் இப்போ இந்த பூ அரைப்போச்சாச்சு, இனி இப்போ எங்களுக்கு வந்து 8 ஓட்டம் நெல் பாட்டம், அப்போ நான் 4 ஓட்டம் நெல் கொடுக்கணும். அப்போ 2 பாரம் நம்ம நெல் என்ன விலை விற்கோ அதே நெல்லுக்கு விலை நம்ம கையில் கொடுத்து 2 ரூபாய் கொடுத்துருவோம். நெல் வாங்கி கொடுக்கண்டாம், 2 ரூபாய் கையில் கொடுத்துரும். அவங்க யாருக்கு கொடுக்கங்களோ என்னதோ நமக்கு அதை பற்றி தேவையில்லை, பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ ஒரு பயலு பயிருக்கு எடுக்கணும்னா
1: ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம கையில்
0: கை 6 மாதம் இல்லை 1 வருஷம் வரைக்கும் கையில் இருக்கும். அயலையும் குறைச்சி நம்ம
1: வாங்க முடியாது.
0: 1 வருஷம்
1: நஷ்டமாயிரும்,
0: கஷ்டமாயிரும். வேற எந்த இதுவும் இல்லை, நல்ல நீட்டாக வேலை செய்ய.
1: வாழை மட்டும் தான் போட்டிருக்கீங்களா, நெல்லும் வச்சிருக்கீங்களா?
0: இப்போ இல்லை
1: இல்லை, முன்னாடி இருந்து
0: நல்லா இருந்து.
1: சரி,
0: வடக்க இருக்கும்போது

0: வடக்கன்னா எட்டாம் அடையில் இருக்கும்போது என்கிட்ட எனக்கு நெல் பயிரும் உண்டு.
1: ஆரம்ப காலத்தில் குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தானே, இல்லைனா நீங்கள் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம விவசாயம் பார்க்கலாம் அப்படின்னு வந்தீங்களா எப்படி?
0: இல்லை, எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான், அதாவது எங்கள் அண்ணா வச்சு ஒரு ஆள் இறந்து போனாங்க, சஞ்சாரம் ஆகிட்டு அவங்க கொஞ்சம் அப்போ வந்து புள்ளிக்கு கொடுப்பாங்க, வயல் 1 ஏக்கர் வயல் எடுத்தால் 10 வரி 5 வரி எடுத்து நடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். அதில் கொஞ்சம் நட்டுக்கிட்டு அவன் போயிட்டான், கேரளாக்கு போயிட்டான். அப்போ அதை அப்படியே கிடந்துட்டு கிடந்து பிறகு பிள்ளை கொடுத்தவன் வயல் எடுத்து கொடுத்தவன் தேடி வந்து சொன்னால் இப்படி வாழை நட்டுருக்கான், வேலை செய்யாமல் போட்டிருக்காது என்ன அதுன்னு கேட்கணும். அப்போ எங்களுக்கு தெரியாத விஷயம், சரி நான் இன்ன நாள் வாரேன் காட்டித்தான், அதுவும் நாங்கள் வேலை செய்ய முடியும். அப்படி தான் ஈடுபாடு வந்து அது பிறகு
1: அப்படிதான்
0: கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்துக்குள்ளே வந்தது. அதனால நமக்கு நம்ம விவசாயம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு நல்லா தெரிஞ்சு சரி நம்ம இனி செய்யலாம் அப்படின்னு உள்ள ஒரு தைரியத்தில் எடுத்து பண்ணுது. பண்ணி பண்ணி இடையில கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கிட்டோம், எல்லாம் குலைக்கும், அந்த காற்றுலையோ புயல்லையோ போயிடும், நம்ம கஷ்டம்தான். இன்னும் 4 வருஷம் சொல்லுவாங்க, சே இந்த வருஷம் போனதை பார்க்காத கவலைப்படாத, அடுத்த வருஷம் உனக்கு கிடைக்கும், விட்டுறாத, மனசை கஷ்டப்படுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் காலம் நடந்துட்டு இருந்து
1: இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த 1 ஏக்கர் நிலத்தை நான் பாட்டம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த நம்ம 1000 வாழை நட்டா அந்த 1000 வாழையும் நம்மளுக்கு குலைச்சி அது பலன் தருமா எப்படி?
0: எல்லாம் தராது, அதில் நோய் அடித்து போகக்கூடியது இருக்கும், குருடு அடித்து இருந்தாலும் போகிறது இருக்கும், மூட்டுக்கேடு விழுந்து போகக்கூடியது இருக்கும், அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. மொத்தத்தில் 50 வாழை நட்டாலும் 50 வாழையில் 40 வாழை தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். இதேமாதிரி 1000 வாழை நட்டால் 1000 வாழையில் 100 வாழை போகுதும், அது நம்ம ஒன்றும் இல்லைன்னா இடையில நடந்து நைங்கி நீங்கி அந்த வாழை குறைக்காமல் கிடக்கும், அது பிண்டி தான் குறைக்கும், அப்போ ரொம்ப கஷ்டமாகிடும். அதனால அதை நம்ம அதை எடுக்க முடியாது. அதில் நம்ம எல்லா இதுவும் இதில் தான் ஈடாகும், நிற்கக்கூடிய வாழையில தான் ஈடாகும்.
1: சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து எல்லா வாழையுமே நான் கலந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே வாழை வந்து இந்த கொலை வரக்கூடிய அந்த பருவம், குலைக்கக்கூடிய அந்த பருவம் வந்து எத்தனை மாத காலம்?
0: சுமார் ஒரு நம்ம வேலை செய்கிறத பொறுத்து குலைக்கும், 5 மாதம் தான் கணக்கு. இது எனக்கு இப்போ 4வது மாதம் தான் முடிஞ்சிருக்கு, சித்திரை பத்துக்கு தான் நான் நட்டேன் கண்ணு, இது பார்த்துடுங்க எத்தனை மாதம் ஆயிருக்குன்னு பார்த்துடுங்க, குலைச்சாச்சு 10-30 வாழை குலைச்சாச்சு.
1: அறுவடை பண்ணக்கூடிய அந்த பருவம் வந்து எப்போ? இன்னும்
0: அது ஒரு 3 மாதம்,
1: 3 மாதம்
0: முடியணும், 100 நாள் ஆகும், 3 மாதமாக கழிஞ்சாதான் அறுவடை ஆகும். அதுக்கு முன்னாடி
1: 8-10 மாதத்துக்குள்ள
0: வரும்,
1: அதுவரை பண்ணணும். அதுக்குள்ளாடி கூடவே எத்தனை தடவை நீங்க வந்து உரம் கொடுக்கணும்?
0: உரம் வந்து ஒரு 6 உரமாவது
1: வைக்கணும். வச்சாதான் நம்மளுக்கு வந்து
0: பலன் கிடைக்கும். பருவத்துக்கு தண்ணி மட்டும், தண்ணியும் கிடைச்சிக்கிட்டுனா எல்லாமே இது பண்ணி.
1: தண்ணி வந்து உங்களுக்கு என்னது, ஆற்று பாசனமா கால்வாய் பாசனமா?
0: கால்வாய் பாசனம் தான், குளத்துக்கு வந்து குளத்துல இருந்து கால்வாயோட வந்தா தான் வரும்.
1: தண்ணீருக்கு தட்டுப்பாடு இல்லை?
0: தண்ணி இப்ப தட்டுப்பாடு இல்லை, தட்டுப்பாடு இல்லாம நம்ம பராமரிச்சு கொண்டு வரோம், தட்டுப்பாடு இல்லை. அது இல்லைனாலும் நமக்கு அப்படி மோட்டர் வச்சு ஆற்றுலேருந்து எடுக்கலாம், அந்த அளவில் பக்கத்துல நட்டுருக்கு. எல்லாரும் வழிபோக்கில் பார்த்துருக்கீங்க இவ்வளவு நீட்டாக கிடக்கு அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க வாழை. சிலவங்க சொல்லுவோம் அவன் பணத்தை வாரி போட்டிருக்கான், சில நம்ம காது கேக்கே நம்மகிட்ட சொல்லுவாங்க.
1: நீங்க நட்டதுக்கு அப்புறம் அதுல வந்து களைகள் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது எப்படி வந்து?
0: களக்கொல்லி அது நம்ம பரண்டி தான் தீக்கணும், களக்கொல்லி அடித்தாலும் அந்த வாழைக்கு வேரில் தான் பிடிக்கும். வாழைக்கு உள்ளதுக்கு வந்து களக்கொல்லி அடிக்கவே கூடாது, அடித்தா அந்த வாழை வேரில் தான் பிடிக்கும். நம்ம எப்படி அடிக்காமல் இந்த இது அடித்தாலும் வேரில் போடும், அதை பரண்டி ஒரு வேறு போயிட்டா கூட 1 வேருக்கு 9 வேரம் வந்துடும், ஆனால் இந்த வேறு வந்து நமக்கு கெட்டு போகாது. இது இந்த களக்கொல்லி படும்போது அது கெட்டு தான் போகும், எப்பவும் கெட்டு தான் போகும். சப்போஸ் களக்கொல்லி பில்லு அடிக்கும், அது பில்லு எவ்வளோ தூரம் கரிஞ்சு போகுது, இதே மாதிரி அந்த வாழைக்கு வேறும் கரிஞ்சு தான் போகும். களக்கொல்லி அடிக்கிறது நம்ம எனக்கு தெரிஞ்சால் அது நஷ்டம்தான், நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். களக்கொல்லி அடிக்காத அளவில் பரண்டி கொடுக்கணும், பரண்டி பச்சை தட்டி வாரி போட்டுறாகும்.
1: இப்போ சிலவங்க வந்து அந்த களையே அந்த மண்ணுக்கு உரமாட்ட அப்படி மக்கி கொடுக்காங்க, நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கறது உண்டா?
0: நாங்கள் முன்னாலெல்லாம் குளம் காட்டு குளம் எல்லாம் அறுத்தெடுத்து வைப்போம், வச்சு இது பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் குளம் இந்த விலைவாசி இருக்கிறதுனால கொஞ்சம் குளையெல்லாம் வைக்க குறவு, இல்லைன்னா குளையும் வைக்கலாம். 1 சம்படு வராது, 1 முக்கால் சம்படு எல்லாம் வரும், வந்தாலும் 100 ரூபா ஆகும் ஒரு கட்டு. இப்போ நான் சொன்ன வாழைக்கு வைக்கணும்னா 20,000 ரூபா ஆகும் குளைக்கு மட்டும். அப்போ குளை வச்சு அதுக்கு மேலே உரம் போட்டு குளையும் வைக்கும்போது நமக்கு அது இப்போ உள்ளதுக்கு கட்டுப்படி ஆகாது. அப்படின்னா குளை வந்து 1000 ரூபா வைக்கணும், அதெல்லாம் இப்போ கட்டாது. அதெல்லாம் நடத்தி இப்போ புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம், அந்த பக்கெட் உரம் இதெல்லாம் வாங்கி போட்டுவிடும். பக்கெட் உரம் 10 கிலோ பக்கெட்டு 1000 ரூபா 1500 ரூபா, அது சைஸ் கண்டுலாம் இருக்காது, அதில் 2 பக்கெட்டு வாங்கி போட்டுவிடுவேன். இந்த உரத்தை கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் உரத்தை கலத்தி வரைச்சி வாரி போடும்போது 2 உரம் விழுந்தாலும் அதுக்கு தக்கன அது பலன் காட்டும் அந்த உரம் மண், அதனால அது இப்படி போட்டுவிடுவோம்.
1: இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து அந்த 1000 வாழை போட்டாலும் அதில் 100 வாழை வந்து நம்மளுக்கு கழிவாயிரும், அதில் ஏதாவது நோய் தாக்குதல் வந்துடும், அதனால குறைக்காமல் இருக்கும்னு சொன்னீங்க. பொதுவாகவே வாழைக்கு வந்து என்னென்ன நோய் தாக்குதல் இருக்குது?
0: இப்போ நோய் தாக்குதல் வந்து எனக்கு இந்த வண்டு கரிச்சி ஒரு கொட்டியான்னு உள்ள ஒரு

0: இதுதான் கூடுதல் தாக்கும். அது போக பக்கி ஒன்று வரும், வேறு எந்த நோயும் இல்லை.
1: பராமரிக்கே நல்லா கொடுத்தா ஓரளவுக்கு நோய் தாக்குதல்
0: நோய் தாக்குதல்
1: கம்மியாகும்.
0: இருந்து விடுபட்டு வரலாம், தைரியமாக வரலாம்.
1: நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி தாக்குதல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க, வேளாண் விரிவாக்க மையத்தில் ஏதாவது ஆலோசனை கேட்குறீங்களா?
0: அங்கே யாருக்குமே போய் கேட்பேன் என்ன இது இருக்குது, மற்ற மாதிரி பக்கி இருந்தால் பக்கிக்குள்ளே மருந்து தான் கேட்போம், கேட்டு வாங்கி கொண்டு வந்து உடனே அடிச்சு விட்டுறோம். இன்னும் படிப்பறைவு தான் இல்லை, மற்ற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம்
1: தெரியும்,
0: தெரிஞ்சு செய்யக்கூடிய அளவில் நம்ம தைரியமாக இருக்கும்.
1: ஒரு வாழைக்கு சாதாரணமாக உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகும்?
0: இப்போ ஒரு வாழைக்கு வந்து இன்னத்தை நேச்சருக்கு 150 ரூபா இது ஆகும் ஒரு வாழைக்கு.
1: ஒரு வாழைக்கு
0: வாழைக்கு
1: 150 ரூபா செலவு பண்ண
0: செலவு பண்ணும், ஏன்னா 4 மூட்டுக்கு தான் ஒரு கிலோ உரம் உழுவு. அப்படி வரும்போது உரம் 5-6 மூட உரம் ஆகும். 35 நாளத்தையும் ஒரு உரம் போடும்போது 5 உரத்துக்கு 1 ரூபா கொஞ்சம் ஆயிரும். அது வேலை கூலி எல்லாம் பார்க்கும்போது இதாகும். ஏன்னா வேலை கூலி நம்மளே சொந்தமாக செய்யனால கொஞ்சம்
1: வேலை கூலி
0: கம்மியாகும். இந்த வேலை செய்யக்கூடிய கூலி நமக்கு லாஸ்ட்லேயே குறை வெட்டும்போது நம்ம தான் எடுக்க போகிறோம், யார்ட்டையும் கணக்கு கொடுக்கட்டோம் இல்லை இவ்வளோ செலாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி இப்போ ஒரு காட்டணுமே அப்படி கணக்கு காட்டணும் எடுக்கணும்னு ஒன்றும் வேண்டாம். நான் ஏற்கனவே ஒரு வேலைக்கு போய் அப்படி தான் கேட்டேன், நீ இவ்வளோ செய்திருக்க வேலைக்கு 2 பேருக்கு சம்பளம் பார்க்கணும், கன்ட்ராக்டுக்கு பார்க்கணும், கால் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் வேண்டாம், நம்ம அப்படியெல்லாம் நம்ம கணக்கு நம்ம செலவுக்கு பசி நம்மளோட இருக்கும், யார்ட்டையும் கணக்கு கொடுக்கட்டும்.
1: வந்து வாழை வந்து வகை வகையாக இன்றைக்கி பிரித்து போட்டிருக்கிறதுனால ஒரே டைமில் உங்களுக்கு அறுவடை ஆகாதுல்ல, ஒவ்வொரு வாழையும்
0: அது கொஞ்சம்
1: மாதம் வந்து ஒரு மாதம்
0: 10 நாள் 15 நாள் வித்தியாசம்
1: வரும்.
0: வித்தியாசம் வரும்.
1: அப்படி வரும்போது நீங்கள் வந்து அறுவடை எப்படி பண்ணுறீங்க?
0: பண்ணுவீங்க அப்போ அதை மிந்தி பார்த்து அறுவடை பண்ணி சந்தைக்கு விடுறோம். சாதாவே ஏத்தம் தான் மிந்தி குறைக்கும், எனக்கு வந்து ஏத்தம் குறைக்கிற சிங்கம் தான் குறைச்சிருக்கு.
1: நீங்கள் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு வந்து விலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்?
0: அது விலை வாய்ப்பு ரொம்ப கல்வி வருஷம் ரொம்ப அடி, 150 ரூபாயிலேருந்து 30 ரூபா போச்சு. அந்த வேலை பார்ப்பேன், இன்னைக்கு தான் அங்கே சந்தையில் கொண்டு சும்மா கொடுக்குறதோ நம்ம இணைஞ்சி விற்றுருவோன்ட்டு நான்
1: தனியாகவே
0: எடுத்து விற்றுருவேன். 2-3 வெட்டி தனியாகவே வெட்டி விற்றுருவேன்.
1: அது கொஞ்சம் லாபம்
0: லாபம் கிடைக்கும். இப்போ சந்தையில் கொண்டு 1 கிலோ 10 ரூபாய்க்கு கொடுக்குறதா, இங்கே 15 ரூபா போட்டு விற்றாலும் நமக்கு அது லாபம் தானே. அப்போ அது நஷ்டம்னு போகாதுல்ல, லாபம் நமக்கு நான் நல்ல இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேலை.
1: மற்றபடி சில வயல்களெல்லாம் அவங்களே வந்து வெட்டி கொலை எடுத்துட்டு அது தந்துருவாங்க அப்படின்னு,
0: அது மொத்த விலைக்கு கொடுக்கும்போது
1: மொத்தமாக கொடுக்கும்போது
0: கொடுக்கும்போது. இது வந்து இப்போ சிங்கன வாழை நம்ம மண்டபத்துக்கு போவோம், கல்யாண மண்டபத்துக்கு போவோம், கோயில் காரியங்களுக்கு போவோம். நான் நட்டிருக்க வாழை எல்லாமே ஏத்தனை தவிர பாக்கி எல்லாமே கோயில் காரியங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு இதுக்கு எல்லாம் போக முடியாது. ஆனால் என்ன தெரிஞ்ச
1: அப்பப்போ
0: நீங்கள் கொடுத்துக்கலாம், யாருக்கிட்டையும் நம்ம கேட்கணும், நம்மகிட்ட சொல்லுவாங்க என்ன வயலில் என்ன மாதிரி கிடக்குன்னா வந்து பார்ப்பாங்க,
1: அவங்களே வந்து
0: பார்த்துட்டு
1: கேட்டுருவாங்க.
0: பார்த்துட்டு அடையாளம் கட்டி போட்டு என்ன விலை ஏதாவதுன்னு கேட்டுட்டு உனக்கு பிடிச்ச குறைய அடையாளம் கட்டி போடும், என்னைக்கு வெட்டுதையோ அந்த நாள் வந்து என்கிட்ட சொல்லு, நான் நிற்கும் போது வெட்டுறேன் அப்படியே.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து 1 ஏக்கர் போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து செலவு போக லாபம் எவ்வளோ கிடைக்கும்?
0: லாபம் ஒரு 25 ரூபா கிடைக்கும், 25 ரூபா கிடைக்கும்.
1: ஆனால் அதுக்கு நம்ம
0: உழைப்பு
1: இருக்கணும்,
0: நம்ம உழைப்பு வேணும்,
1: நம்ம கொஞ்சம் கவனமாக
0: பார்க்கணும், எவ்வளவு கவனமா பார்க்கணுமோ அவ்வளவு தூரம் கவனமா பார்த்தா நம்ம அதுக்கு கிடைக்கும்,
1: ஓரளவு கிடைக்கும்
0: கிடைக்கும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து அது வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணினேன், எனக்கு பிடிச்சிதான் நான் பண்ணேன், எங்க ஃபேமிலியில யாருமே இந்த விவசாயம் பண்ணல, ஆனாலும் நானே என்னோட சொந்த உழைப்பினாலதான் அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்,
0: சொந்த
1: ஓரளவுக்கு எனக்கு அதுல வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்குது, அதை வந்து எங்க வீட்டு செலவு அந்த மற்ற காரியங்களுக்கெல்லாம் அதை தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய அனுபவத்தை நீ குமரி பண்பலை நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீ உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் இரச்சகுளம் ஜி அமல்ராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: அமுத சுரபி.
2: இனி பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா உரையாடல் கேட்கலாம்.
1: ஏ தம்பி, என்னப்பா காலையிலே மண்வெட்டியெல்லாம் எடுத்துட்டு வயலுக்கு போன மாதிரி இருக்கு?
4: ஏக்கா வயலுக்கு தான்க்கா போறேன், அடிக்கிற வெயில பாத்தீங்களாக்கா, இப்படி வெயில் அடிச்சுன்னு பார்க்கும்போது அந்த நிலத்துல வந்து அந்த பயிருக்கு தேவையான தண்ணி ஒன்றும் கிடைக்காது. அதனால காலையில மோட்டரை போட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்தந்த பகுதிக்கு வந்து அந்த தண்ணியை வந்து விடுறதுக்கு வேண்டிதான், வெட்டி திருப்புறதுக்கு வேண்டிதான் மண்வெட்டி எடுத்துட்டு காலையில போறேன்.
1: தம்பி

0: தண்ணி ஒரு வாரத்துக்கு ஒருக்க பாய்ச்சினா போதுமேப்பா. நீ 3 நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி பாய்ச்சினா, திரும்பவும் வயலுக்கு போயிட்டு இருக்க, என்னப்பா விஷயம்?
1: ஏக்கா, அடிக்கிற வெயில் எப்படி அடிக்கிறன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு தண்ணி விட்டா நாளைக்கு பக்கமா அந்த இடம் வந்து காஞ்சி போய் கிடக்கு. அதனால தான் ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் நான் தண்ணி விட்டுட்டு இருக்கேன்.
0: இப்படி நீர்ப்பாசனத்தை நீ திருப்பி விட்டா, ஒன்னாவது நீ அடிக்கடி வயலுக்கு போக வேண்டியிருக்கும், மற்ற வேலைகளை உன்னால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தண்ணியும் வீணா போகும்ப்பா. தேவையில்லாம உன்னுடைய வேலை பளுவையும் கூட்டி இருக்க, இன்னொன்னு தண்ணியும் வீணா போகும். இது எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க?
1: எப்படியாக்கா தண்ணி வீணாக போகும்? இப்போ நான் போய் தானே கூட நின்று அந்த மண்வெட்டியை வச்சு வெட்டி பாத்தி மாதிரி எடுத்து ஒவ்வொரு பயிருக்கும் விட்டுட்டு இருக்கேன். அப்படி எப்படி தண்ணி வீணாக போகும்?
0: ஏ தம்பி, நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா ஒரு செடிக்கு போதுமான அளவுக்கு தண்ணி மட்டும்தான்ப்பா கொடுக்கணும். பொதுவாகவே நம்ம நீரை பாதுகாக்கணும். மழை அளவு குறையும் போது தண்ணி வற்றாம அதை குளங்கள்லேயோ குட்டைகள்லேயோ நம்ம

0: மழை அளவு குறையும் போது தண்ணி வற்றாமல் அதை குளங்கள்லேயோ குட்டைகள்லேயோ நம்ம சேமித்து வைத்து அந்த தண்ணியை தான் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரை தான் நம்ம வந்து இரண்டு போகம் விளைச்சலுக்கும் இடையில வந்து நம்ம போடக்கூடிய அந்த கோடை காலத்து பயிராகட்டும் மற்ற பயிர்களாகட்டும் அதுக்கும் கூட நம்ம தண்ணியை வந்து தேக்கி வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து விவசாயத்துக்கு விவசாயம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான பருவத்துக்கு பருவம் செய்ய முடியாது. அதனால தான் நம்மளுடைய மத்திய அரசு வந்து சில பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த தண்ணீரை வீணாக்க கூடாது, தண்ணீரை சேமிக்கணும், இன்னொன்று வந்து நம்மளுடைய வேலை பழுவையும் குறைக்கணும் நிறைய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தம்பிக்கு தெரியாதா?
1: ஏக்கா, அப்படி என்ன திட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க?
0: அதுதான்ப்பா, ஒரு துளி அதிக விளைச்சல், ஒன் டிராப் மோர் கிராப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்முடைய அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தி தம்பிக்கு தெரியாம இருந்திருக்கே.
1: என்னக்கா சொல்றீங்க, ஒரு துளியில வந்து அதிக விளைச்சல் கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும்?
0: தம்பி, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஓரளவுக்கு செழிப்பான மாவட்டம்னே சொல்லலாம். இதே இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த மாதிரி போகும்போது அந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் வறட்சி அதிகம் நிலவும்ப்பா. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நாம வந்து தண்ணீரை அதிக அளவுல நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்காது. நிலத்தடி நீர் கூட ஆழ்துளை கிணறுகள் போடும் போதும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நம்ம இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, சொட்டு நீர் பாசனம், நுண்ணீர் பாசனம் இந்த திட்டங்கள் மூலமா அவங்க தண்ணீரை வந்து தேவைக்கு மட்டும் செடிகளுக்கு விட்டு அதன் மூலமா நிறைய விளைச்சல் வருமானம் எல்லாமே பெறாங்கப்பா.
1: அது எப்படி அக்கா? சொட்டு நீர் பாசனம் மூலம் வந்து தண்ணி விட்டு அதிக அளவுல விளைச்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா?
0: ஆமா தம்பி, இதைத்தான் நம்ம பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டம் வந்து எதுக்குன்னா, விவசாயிகளுக்கு பாதுகாப்பான அந்த நீர் வசதியை கிடைக்கிறதுக்கு, அதாவது 24 மணி நேரம் கரெக்டான சமயங்கள்ல கிடைக்கிறதுக்கு உதவி பண்றது. அதே மட்டும் இல்லாம நீர் மேலாண்மையை மேம்படுத்துறது. இந்த திட்டம் வந்து நம்முடைய மத்திய அரசால 2015 வருஷமே நம்ம தொடங்கி இருக்காங்க. இதன் மூலம் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் நீர்ப்பாசன வசதிய 24 மணி நேரமும் வருடம் முழுவதும் கிடைக்க செய்யறதுக்கான ஒரு அருமையான ஒரு வழியா நம்முடைய அரசு கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்கப்பா.
1: அப்போ அக்கா, நீங்க சொன்ன மாதிரி பார்க்கும்போது சில தோப்புகள்னு பாக்கோங்க, அங்கங்க ஓசுகள் மூலம் வந்து அந்த செடிகளுக்கு போட்டிருப்பாங்க. அப்போ அது வந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் வந்து தண்ணி கொடுக்கறாங்க.
0: ஆமா தம்பி, அதாவது வயல் மட்டத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம தண்ணீரை சேமிச்சு அந்த தண்ணீரை தேவையான அளவுக்கு நீர்ப்பாசனத்துக்கு உதவுவதற்காக வேண்டி நாம நுண்ணீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இந்த முறைகள்ல நாம வந்து பயன்படுத்தலாம். இந்த முறைகள்ல நம்முடைய அரசு வந்து மானிய முறையில கூட இந்த சொட்டு நீர் பாசனம் போடுறதுக்கான சில வசதி வாய்ப்புகளை விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்காங்கப்பா. அதன் மூலமா 75% நம்ம வந்து தொகை போட்டா போற 75% நம்முடைய அரசு மானியத்திலேயே நாம சொட்டு நீர் பாசனம் போடலாம்ப்பா.
1: சரி அக்கா, நீங்க சொல்ற மாதிரி வந்து சொட்டு நீர் பாசனம் ஆகட்டும், தெளிப்பு நீர் பாசனம் வந்து பயிர்களுக்கு கொடுக்கலாம். சரி, இப்ப நம்ம நார்மலாட்டு அந்த தண்ணி விடம்ப அந்த தேவையான பயிருக்கு அந்த உரங்கள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும். இதே நீங்க அந்த சொட்டு நீர் பாசனம், நுண்ணீர் பாசனம் மூலம் எப்படி நம்ம உரங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்?
0: தம்பி, அதுதான் நம்ம தண்ணீரின் மூலமா நீர்ம உரங்களையே நம்ம கொடுக்கலாம். தண்ணீர் வந்து எப்படி நம்மளுடைய செடிகளுக்கு போகுதோ அதே மாதிரி அந்த தண்ணீர் போகக்கூடிய அந்த தொட்டிகளையே திரவ உரங்களை நாம அப்படியே தண்ணீர்ல கொடுக்கும் போது அந்த தண்ணீரோடு சேர்த்து உரமும் அந்த செடிகளுக்கு போய் செடிகள் வந்து நல்ல வளர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அதிக அளவுல போடக்கூடிய உர செலவு, தண்ணீர் செலவு இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா.
1: அப்போ அந்த வேலை ஆட்கள் பற்றாக்குறை இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி திரவ உரங்களை வந்து அந்த தொட்டியில போட்டு அந்த நுண்ணுயிர் பாசனம் மூலம் வந்து அந்த செடிகளுக்கு கொடுக்கும் போது அதிக அளவுல அந்த தேவையான தண்ணீரும் கிடைக்கும், அதிக அளவுல வந்து விளைச்சலும் கிடைக்கும் கூட சொல்றீங்க.
0: ஆமா தம்பி, நிலத்தடி நீரை நாம மேம்படுத்தணும், மழை நீரை நாம சேகரிக்கணும், நுண்ணீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் மூலமா தேவையான தண்ணீரை மட்டுமே நாம பயன்படுத்தி நம்மளுடைய செடிகளினுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கான நிறைய விஷயங்களை நம்முடைய அரசு வந்து எளிமையான முறையில கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்கப்பா.
1: அதனாலதான் வந்து மத்திய அரசு வந்து ஒரு துளி நீர்ல வந்து அதிக விளைச்சல் எடுக்கணும் சொல்லிட்டு வந்து திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க.
0: ஆமா தம்பி, பர் டிராப் மோர் கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கையின் படிதான் நீரை பயன்படுத்தி திறனை அதிகரித்து பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவதற்கான நிறைய விஷயங்களை நம்முடைய அரசு செய்துட்டு இருக்குப்பா. நம்முடைய மத்திய அரசு கூட இதுக்கான நிறைய விஷயங்களை விவசாயிகளுக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்கப்பா.
1: ஏக்கா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் கூட அந்த நிலத்துல போடணும் பார்க்கும்போது அதிக செலவாகுமே.
0: தம்பி, நீ நினைக்கிற மாதிரி அதிக செலவெல்லாம் ஆகாதுப்பா. இதுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டும் இணைந்து அதற்கான மானிய திட்டங்களை கொடுத்திருக்காங்க. நாம வேளாண் பொறியியல் துறை அணுகுனா அதற்கான விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. நாம ஆன்லைன்லயே முன்பதிவு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நேரடியா வேளாண் பொறியியல் துறைக்கு பொறியியல் துறையை அணுகி அதன் மூலமாகவும் நாம முன்பதிவு செய்து பதிவு மூப்பினுடைய அடிப்படையில நம்மளுக்கு சொட்டு நீர் பாசனம் போடுவதற்கான அந்த வசதி வாய்ப்புகளை மானியத்தோட நம்முடைய அரசு பண்ணி கொடுக்குதுப்பா.
1: சரியக்கா, நான் உடனே வேளாண் பொறியியல் துறையை அணுகி இப்ப மானிய திட்டத்துல வந்து அதை பயன்படுறதுக்கு நான் முன்பதிவு செய்ததற்கு நான் போறேன் அக்கா.
0: கண்டிப்பா செய் தம்பி.
2: இதுவரை பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனை.

0: உரையாடல் கேட்டீர்கள்.
1: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் தோட்டக்கலை பயிர் நுட்பங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் வி ஆறுமுகம் அவர்கள்.
3: தோட்டக்கலை பயிர்கள் ஒவ்வொரு பயிருக்குமே குறிப்பிட்ட சில தொழில்நுட்பங்கள் வந்து இருக்கு. ஒவ்வொரு பயிர்களுக்கும் இப்ப தென்னை எடுத்துக்கிட்டோம்னா தென்னையில வந்து இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அனைத்து விவசாயிகளும் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு மகசூல் ஃபுல்லா குறைஞ்சிருச்சு, முதல் எங்க அப்பா காலத்துல இவ்வளவு வெட்டு இருந்துச்சு இப்ப வந்து வெட்டு குறைஞ்சிருச்சு, விலை அதிகம் கிடைக்குது ஆனா எங்களுக்கு காய் அதிகம் கிடைக்கிறதுல, நிறைய நோய்கள் தாக்குது, இப்படி வந்து பராமரிக்கணும்னு தெரியலன்னு சொல்லி நிறைய விவசாயிகள் நம்ம விவசாயிகள் குறைத்திருக்கும் கூடத்துலயும் கேக்குறாங்க, நேரடியாக எங்ககிட்டயும் வந்து கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த உர நிர்வாக முறையை பத்தி விளக்கமா சொல்லித்தருது. இப்ப ஒவ்வொரு மரத்துக்கும் எவ்வளவு உரங்கள் வைக்கணும், இயற்கை உரங்கள் எப்படி வைக்கணும், மற்ற செயற்கை உரங்கள் எப்படி வைக்கணும், அது போக நிறைய வந்து இந்த குறும்பை உதிர்தல் நிறைய வந்து தென்னையில பாலை வரும் ஆனா வந்து காய் செட் ஆகாது, எல்லாமே உருந்து உருந்து போயிடும். அதை வந்து எப்படி தவிர்க்கணும், அதுக்கு நுண்ணூட்ட சத்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், மரத்துக்கு ஒரு கிலோ வீதம் வந்து மூட்டை சுத்தி வந்து ஒரு வட்ட வடிவான பாத்தி எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும் போது அதுக்குள்ள போரான் இதர மைன நுண்ணூட்ட சத்துக்கள் சேர்ந்து அந்த காய் பிடிப்பு தன்மை அதிகமாக்கி அவங்களுக்கு மகசூல் அதிகம் கிடைக்குது.
2: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார்,
4: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீக்கம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீக்கம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னையில் ஊறுபயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பூராங்கோடு சி டார்வின் அவர்கள். அமுத சுரபி, தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் அறுவடை காலங்களில் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் தகவல்களை தருகிறார் திருப்பதிசரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.

வழிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில்

நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு புபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் பெறுவது வெறும் கல்வித் தகுதி மட்டுமல்ல, அது சமூகத்திற்கான மிகப்பெரிய பொறுப்புணர்வு ஆகும் என்று கூறினார். ஊரகப் பகுதிகளிலும் சேவையாற்ற மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார். கேலோ இந்தியா திட்டம் நாடு முழுவதும் உள்ள இளையோரின் விளையாட்டுத் திறன்களை கண்டறிவதற்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த 2 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறினார். கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீருதாண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிக்கிதா ரைபக்கோவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியண்டா, ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 8:06.

0: நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிரலை. அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 0465 2, அலைபேசி எண் 8903250739. பட்டாம்பூச்சிகள் நீரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் குழந்தை யாருன்னு சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஆதித். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? கட்டிமாங்கோட்ல இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன பண்றீங்க ஆதித் நீங்க? யுகேஜி படிக்கிறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக இன்னைக்கு
1: நிகழ்ச்சியில?
0: கடி ஜோக்கா? ஓகே, நல்லா கடிக்குமா ஜோக்கு? அம்மாவா? சரி சொல்லுங்க, கேக்கலாம்.
1: ஒரு ராத்திரி மூச்சி போட போகுது.
0: நீங்க சொல்றது கொஞ்சம் மெதுவா சொல்லலாமா? எனக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்க ஃபாஸ்டா பேசுறீங்களே. மெதுவா சொல்றீங்களா? சொல்லுங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒரு டாக்டர் ஊசி போட போகும்போது ஒருத்தங்க தடுத்தாங்களா? அது ஏன், நீங்களே சொல்லிடுங்களே. சூப்பர் ஜோக்கு. வேற இருக்கா?
1: அது
0: என்னன்னு சொல்லிடு. அது வந்து தடுப்பூசி, அதனால தடுத்தாங்களாமா? சரி ஓகே, அடுத்த ஜோக் சொல்லுங்க கேக்கலாம். ஏனம்மா? கொடை எடுத்துட்டு போறோமா? கொடைய எடுத்துட்டு போறோம் வழியில நனையாம இருக்கிறதுக்கு. ஓ, அதனால நம்ம எடுத்துட்டு போறோமா? கொடையால நடக்க முடியாததுனால நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே, வேற லெவல் கடியா இருக்கே. சரி ஓகே, இன்னும் இருக்கா? அவ்வளவுதானா? ரெண்டு ஜோக்கா இன்னைக்கு? சூப்பர், சூப்பரா சொன்னீங்க அதித், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க, நேர்கள் கேட்டவங்க எல்லாருமே. ஓகேவா? இன்னும் நிறைய இந்த மாதிரி. இது உங்களுக்கு யாரு சொல்லி தராங்களா, இல்லனா நீங்களாவே யோசிக்கிறீங்களா? ஓ, உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் யோசிச்சு சொல்றீங்களா இந்த மாதிரி? சரி, இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லுங்க. சரியா, நிகழ்ச்சியில அடிக்கடி கலந்துக்கோங்க, நிறைய இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுங்க, நேர்கள் எல்லாரும் சந்தோஷமா சிரிப்பாங்க. ஓகேவா? நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றிமா, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: அனுப்ரியா.
0: அனுப்ரியா, எங்க இருந்து பேசுறீங்க? எந்த குடியிருப்பு? உடையப்பன் குடியிருப்பா? சரி அனுப்ரியா, என்ன பண்றீங்க?
2: ஃபோர்த்
0: படிக்கிறீங்களா? சரிம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்கம்மா? கதையா? சொல்லுங்க கேக்கலாம்.
2: ஒரு ஊர்ல சிற்பத்துல ஒரு சின்ன குருவி இருந்துச்சா.
0: சரி,
2: அந்த குருவிக்கு ஆர்வமா இருந்தாடு பறந்து அந்த செடி என்னதான்
0: பாக்குறதுக்கு. சரி சரி சரி,
2: உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா நீ அந்த

0: குளத்துக்குள்ள விழுந்துருக்கா அந்த சைடு போகாதேன்னு ஒரு நாள் அவங்க சொல்றதை கேட்காம அந்த சைடு போச்சான்.
1: சரி,
0: அப்ப அங்க அழகான பேரி மாதிரி கலர் கலரான இருந்துச்சு, அதுக்காக நல்லா பிடிச்சிருந்துச்சா.
1: ஆர்வத்தினால அது அங்க போனப்போ இந்த மாதிரி புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்தது அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? சரி, இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அப்படிதானே? சூப்பர் அனுப்ரியா, அழகா கதை சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
0: Thank you.
1: நேர்களை பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்களை நிகழ்ச்சியில குழந்தைகள்கிட்ட இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில்
1: பேசுங்க மக்களே பேசுங்க.
0: சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும்
1: முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
0: மறக்காம கேளுங்க.
2: பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஆதர்ஷன், புதுகரையில இருந்து பேசுறேன்.
2: எங்க இருந்து பேசுறீங்க ஆதர்ஷன்?
3: புதுகரையில இருந்து.
2: ஓகே, சொல்லுங்க.
3: நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
2: ஓகே, சொல்லுங்க.
3: ஒரு பட்டாம்பூச்சி இருந்தா

0: பாதுகா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பூ இருந்தான்.
1: சரி,
0: எல்லா பூச்சிகளும் அங்க வந்து அங்க போய் விளையாடிட்டு இருக்கணும்.
1: சரி,
0: ஆனா அந்த பட்டாம்பூச்சி அம்மான் அங்க எல்லாம் போகக்கூடாது, அது வந்து ஆபத்து.
1: சரி,
0: அது எல்லா பூச்சிகளும் விளையாடிட்டு இருக்கும் போது அதுக்கு வந்து அங்க அங்க போகணும்னு ஒரு ஆசை அந்த.
1: சரி,
0: ஆனா அது தாய்ச்சல் தப்பாம அங்க இருந்தோம். ஒரு நாள் அதுக்கு அம்மா இல்லாம
1: ஆயிட்டான்.
0: அப்ப வந்து அந்த பட்டாம்பூச்சி வந்து அங்க பாத்துட்டே இருந்தான். அந்த பூவன்ல வந்து எல்லா பூச்சிகளும் விளையாடிட்டு இருந்தான்.
1: சரி,
0: நானும் போய் விளையாடி பார்த்தேன்னா அந்த பட்டாம்பூச்சியும் போச்சோம்.
1: சரி,
0: அங்க போய் விளையாடும் போது ரொம்ப ஜாலியா
1: இருந்தான்.
0: அது என்னைக்கும் போய் அங்க விளையாடுமோ. ஒரு நாள் சோறு கொள்ள அந்த பூக்கு மேலே
1: உறங்கிட்டான்.
0: இந்த பூச்சி ஒரு தன்மை உண்டா வாரத்துக்கு பாக்கும்போது
1: வர முடியல.
0: அதனால அது வந்து கடைசியில அதுக்கு ரெக்கைய தியாகம் பண்ணிட்டு வந்தான். அந்த பூ தான் போனான்.
1: சூப்பர், நல்ல ஒரு கருத்து சொல்லி இருக்கீங்க. நீங்களும் செல்போன் பார்க்க மாட்டீங்களா? ரொம்ப
0: கொஞ்சம்
1: பாப்பீங்க. அப்புறம் இன்னும் ஒன்னும் இருக்கு அதுல, அந்த அம்மா பட்டாம்பூச்சி சொன்னாங்கல்ல, நீங்க அங்க பண்ண கூடாது, நீங்க போக கூடாதுன்னு இல்லையா? அப்ப அம்மா சொன்னதையும் கேட்கணும். அப்படிதானே, ரெண்டு மாரல் இருக்கு இந்த கதையில. அம்மா சொன்ன பேச்சும் கேட்கணும், அம்மா சொன்னாங்கன்னா அதுல கரெக்டா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரி அதிகமா நம்ம ஒரு விஷயத்த பயன்படுத்தும் போது அதுல இருந்து வெளியே வரும்போது நம்ம ஏதாவது ஒண்ணு இழந்துருவோம் அப்படிங்கறது கரெக்டா? சூப்பர், சூப்பரா கதை சொன்னீங்க ஆதர்ஷன், நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். யார் பேசுறீங்க?
2: சாய் கபில்.
1: ஓகே, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: வணக்கம்.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? ஹலோ சாய்.
2: ஹலோ.
1: ஆ சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்களுக்காக? ரைம்ஸா?
2: ஆமா.
1: ஆ சொல்லுங்க ரைம்ஸ் சொல்லுங்க.
2: பா பா பிளாக் ஹேப்பி ஹோல் எஸ் ஆர் எஸ் ரீடா ஃபுல் ஒன் ஃபார் தி மாஸ்டர் ஒன் ஃபார் தி டே ஒன் ஃபார் தி லிட்டில் பாய் ஹூ.
1: சூப்பர், அழகா சொன்னீங்களே, நீங்களே அழகா சொல்றீங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து யார் சொல்லி கொடுக்கறாங்க சொல்லுங்கன்னு? சாய்க்கு அம்மா. நெக்ஸ்ட் டைம் நீங்க எங்களுக்கு பேசும்போது அம்மா சொல்லாம நீங்களே தைரியமா எங்க கிட்ட பேசணும். ஓகேவா? ஓகே, அக்கா பேசணுமா? கொடுங்க. அத்விகா பேசுறீங்களா? அத்விகா சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? செகண்ட் படிக்கிறீங்களா? என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு எங்களுக்காக? ஸ்டோரி சொல்ல போறீங்க, சொல்லுங்க.
2: ஒரு ஊர்ல ஒரு வாத்து இருந்துச்சாம். அது தங்க முட்டை இடுமா.
1: சரி சரி.
2: அப்போ அத வந்து ஒரு ஆளு வச்சிருந்தானாம்.
1: வச்சிருந்தாங்களா?
2: அப்போ அந்த ஆள் வந்து ரொம்ப, அதனால அந்த ஆள் வந்து ரொம்ப பணக்காரன் ஆயிட்டாங்களாம்.
1: ஆமா, தங்கம் விக்கிற விலையில தங்க முட்டை போடுற வாத்து வச்சிருந்தா பணக்காரங்களா ஆவாங்க
2: தானே?
1: அவங்களுக்கு பேராசை வந்துருச்சா?
2: ஆமா.
1: சரி, என்னன்னு?
2: நிறைய பேராசை வந்துருச்சு. அப்போ அந்த வார்த்தை வெட்டிட்டா

0: தங்க முட்டை நிறைய கிடைக்குமே அப்படின்னு அவன் நினைச்சான். அதனால அந்த வாத்தை கொண்டுட்டு பார்த்தா தங்க முட்டை எதுவுமே இல்ல. அதனால அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டது.
1: இதனால என்ன சொல்ல வரீங்க? வெரி குட், சூப்பர், நல்ல கதை சொன்னீங்க, நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. நீங்க அந்த ஒரு ஊர்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்றப்பவே அழகா இருந்துச்சு கேக்குறதுக்கு. சரியா, இன்னும் அடிக்கடி கால் பண்ணுங்க எங்களுக்காக, நிறைய இந்த மாதிரி கதைகள் சொல்லுங்க. சரியாமா, வாழ்த்துக்கள், நன்றி. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில தொடர்ந்து குழந்தைகள்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்
0: பேச்சும் விளையாட்டும்.

0: அறிவும் ஆற்றலும்
1: மதியும் மகிழ்ச்சியும்
0: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
0: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
0: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.
2: பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த மழலைய சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மோனிஷா. எங்க இருந்து பேசுறீங்க? பழவிலையில இருந்து பேசுறீங்களா? மோனிஷா என்ன படிக்கிறீங்க? சரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில?
3: திருக்குறள்.
2: ஆ, சொல்லுங்க. நல்ல சொன்னீங்க. எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும், அடுத்த வாட்டி பேசும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு கேட்க கொஞ்சம் நல்ல தெளிவா கேட்கும். ஓகேயா? நீங்க ஃபாஸ்டா சொல்றீங்க, சூப்பரா படிச்சிருக்கீங்க. மோனிஷா வந்து அந்த 10வது அதிகார திருக்குறள் அத்தனையும் மொத்தமா படிச்சிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க. அத ஃபாஸ்டா சொல்றீங்களா? கொஞ்சம் மெதுவா சொல்லலாம்னா அடுத்த வாட்டில இருந்து. அண்ணாவும் இருக்காங்களா? அண்ணா கிட்ட கொடுங்க.
4: ஹலோ,
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: அதிகாரம்
2: 30
4: வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதனும் யாரும் தீமரா சொல்லல் பொய்மை வாய்மை எடுத்து போறது நன்மை பயக்கும். தன்னை சிறிது பொய்யற்க போய் திரும்பி தன்னென்று தன்னே சுடும். உள்ளத்தால் பொய்யார் உலகி உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் உளன் மனதோடு வாய்ந்து ஒளிந்தவற்ற தானம் சேர்ந்தலை பொய்யாம என பொருள் ஐயாம எல்லாம் தரும். பொய்யாம பொய்யாம ஆற்றல் நம்ம செய்யாம செய்யும் நன்று புரிதமே என்னமே அவங்களும் அம்மா கண்ணப்படும். எல்லா விளக்கம் விளக்கல பொய்யா விளக்கே விளக்கு யாமையா கண்டவன் இல்லை என சொன்னும் வாய்மை நல்ல பெற.
2: சரி, ஓகே. மோனிஷாவும் அவங்களோட அண்ணன் ராம் பிரதாப்பும் கொஞ்சம் கூட குறைஞ்சவங்க இல்ல, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சூப்பரா ஃபாஸ்டா சொல்றீங்க திருக்குறள். சரியா? வாழ்த்துக்கள், நன்றி.
4: நன்றி.
2: நிகழ்ச்சி நடத்த குழந்தைய சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹர்ஷினியா? சரி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நெட்டாங்கோட்ல இருந்து பேசுறீங்க. ஹர்ஷி, என்ன படிக்கிறீங்க?
5: 5th ஸ்டாண்டர்ட்.
2: சூப்பர். என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக இன்னைக்கு?
5: ஆட்டிச்சூடி.
2: சொல்லுங்க.
5: அறம் செய்ய விரும்பு 6வது சினம், 7வது கரவேல், 10வது விளக்கல், 8வது உயர்வு, 7வது
2: உடையது உடையது விளங்கி
5: கண்டந்து சொல்லு
2: சூப்பர் ஆத்தி சுடி சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா, சூப்பரா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
5: நன்றி.
2: நிறைவு பெற்றது நேர்களை, பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசிய அன்பு குழந்தைகளுக்கும், நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்த குழந்தைகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக

0: நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்களோடு கண்ணம்மாள் காயத்ரி.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. திரை இசையை கேட்கலாம் நேர்களே. திரை இசையில் முதலாவதாக வாரணம் 1000 திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை.
2: நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பத்தியும்

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

செயலெடுத்ததாக கடல் திரைப்பட பாடல். சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது. பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: திரையிசையில் அடுத்ததாக மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர், சைந்தவி குரல்களில். பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ், வரிகள் செல்வராகவன்.

0: ஏ செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி திரை இசையில் எடுத்ததாக ராவணன் திரைப்படத்தில் இருந்து ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:15. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240

0: தொலைபேசி எண் 290-722, முன் இணைப்பு எண் 04-652, அலைபேசி எண் 8903-25-7309. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிஷோர், வாத்தியாரதுல இருந்து.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: எனக்கு ஸ்டேட் ராஜாவும் இதயராணியும் படத்துல இருந்து கண்ணமாப்பா.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
1: நன்றி.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்க.
1: புன்னைநகர் ஜெயகுமார்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து மரவன். அந்த பாடல் வரி கவிஞர் வாலி, இசை தேவா, பாடியவர்கள் எஸ் பாசம், சித்ரா.
0: சரி
1: சொன்னா.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராதாகிருஷ்ணன்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: படம் ரத்த திலகம்.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
1: நன்றி.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கருங்கல் பாலத்துல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல்? என்ன
1: பாடல்? பாடல் அடியாத்த மச்சாம் வாங்கி தந்த மல்லிகைப்பூ, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பூ. ஆச மனச தூண்டி அது மாம மனச கூறும், தான தந்தன தானா, தான தந்தன தானா. அடி பேசி அம்மா மாறி அம்மா சேர்ந்து கும்மியடி, என் மாமனுக்கு தூது விட்டு பாட்டு சொல்லியடி. அந்த இனிமையான பாடல் தாங்க.
0: பாடல் கேட்டலாம். நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: பாடல் கதையின் தேவன் தந்தது.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.

பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க ஐயா.
1: பழச்சார கனவு. அதுல வெண்ணிலும் பின்னை தாண்டி வருவாயா என்கிற பாடல் வேண்டும்.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி
1: வாய்ப்புக்கு. நன்றி. வணக்கம்.

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:50. இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா நிரலி நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு? சரி, பாடல் கேட்டலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி.
1: நன்றி அம்மா.

0: பவனி வரும் குமரநிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
1: அன்னகிருஷ்ணி தொகுப்பாளருக்கு இரவு வணக்கம் கூறுவது
0: சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: எனக்கு கடலோரம் காத்து குளிராக
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி,
1: நன்றி மேடம்.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது நேயர்களே பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்களோடு கண்ணம்மாள் காயத்ரி. இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ரங்கீலா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். சுஜாதா அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: என்ன பாட்டு பாடணும்?
1: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்களோ அந்த பாட்டு பாடுங்க மாமா.
0: தண்ணி கிட்ட பாகவதர்? திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டது வா.
1: மாமா, ஏன் பாட்ட நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: சதியலீலாவதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:13 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

சீதனம் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், ஆர் சுந்தரராஜன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:25 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் குரு பார்வை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸ்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸ்ல புலமைப்பித்தன் வரிகள்ல இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். நேரம் 11:36 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல பாடல் இதோ.

தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், மகாநதி, சோபனா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:48 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஷ்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ சுவர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:58. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இல் நாம் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும்.

ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரியில், சிற்பி அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:58 ஆயிட்டிருக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் சுகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க முழு பெண்ணும் பின்னி பின்னி பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத ஒரு நிற மயக்கத்தில் இரு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? முழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

சரி நீ

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கி கொண்டதே நம்மா. மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்

வேகிறது, விரல்கள் வேகிறது, நாதம் இட்டுகிறாரோ. புயலும் வலுக்கிறது, கடலும் கொதிக்கிறது, படகை செலுத்துகிறேன் வாராயோ. எண்ணெய் இழந்த பின்னும் எரிய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: இருந்தா நான் ஒண்ணு சொல்லுவேன். எப்பயுமே ஆமலைங்க முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க தான் ஏட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்மா
1: சில
0: பாத்திரம். நீ சொல்றதுக்கு நான் கிளம்பினாட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பல்லவாடா எம் மோகன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். குடியாத்தம் டி ஜி குமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது கிரிஜா ரமணா என்று தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் ஏற்றியது கம்பீர நாட்டை ராகம் ஆதிதாளம்.

4:19 ஆயிட்டிருக்கு. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துதே என்று தொடங்கும் ஆரபி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:27. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நாராயண நமோ என்று தொடங்கும் பாடல்.

நேரம் 4:39. பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது, உன்னை நம்பினேன் ஐயா என்று தொடங்கும் முத்து தாண்டவர் ஏற்றியது கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

ராதா ஜெயலட்சுமி அவர்களின் குரலில் கேட்டோம். நேரம் 5:16. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பாம்பே சாரதா அவர்களின் குரலில்.